0: ஹலோ, மைக்
1: ஹலோ மைக்
0: டெஸ்டிங்.
1: டெஸ்டிங்.
0: ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: மைக்
1: மைக்
0: டெஸ்டிங். ஹலோ
1: டெஸ்டிங். ஹலோ
0: ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 அஸ்வின மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. அதிகாரம் 11, குறள் எண் 103. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான விளக்கம் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. கேட்டது குரலோசை.

0: நேர்கள் இனி கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள். நமது பண்பலையில் இன்று காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்கவிருக்கிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிவாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஆர் ஆகவன். 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியின் இடையே சேவை செய்திகள் இடம்பெறும். 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் சன்பரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தரவிருக்கிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சொல் அரங்கம் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும். 11:00 உலக கருத்தடை நாள் குறித்து காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் என் வி வினிஷா தரும் தகவல்கள். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஆர் ஆதவன். 12:55 பன்னிசை தொண்டர் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 லைக் ஷேர் கமெண்ட். 4:00 மனம் விழைதே பங்கேற்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன் சன்பரிசின் நண்பேண்டா. மாலை 5:15 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை அங்கமும் என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கலியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயத்தின் உணவுச் சங்கிலி முக்கியத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேட்டைக்கார் நிருப்பு சி வி ராஜசேகரன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்பிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. He highlighted the considerable improvement in rural

0: அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க துவங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவது உண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களே சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலே சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே புதைந்துள்ள எல்லையில்லா ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால் நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல் தளராமல் இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சோம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகள் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களெனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை.

நலம் நலம் தர விடியும் நற்காலையில் நாராயண பெருமானை வணங்கி பாடியிருக்கிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: வைகரை பொழுது விடியல் தரும் வேளையில் வெங்கடேச பெருமானுக்காய் கானம் இசைத்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 8 மணிக்கு இளைய பாரதம் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. வழங்கவிருக்கிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள்: காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம், 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடச்சி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து மகிழ்ந்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
1: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:00 முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
0: சனிக்கிழமை இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
8: உழவர்களுக்கு
0: உலாவரும் நேரம் 6:35.
9: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
10: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், சிதம்பரம், சீர்காழி

0: வழி வேளாங்கண்ணி இந்த பகுதியில் செப்டம்பர் 26 27 28 23 30 இந்த தேதியில் பார்த்தோன்னா லேசான மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக 28 29 தேதியில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேரத்தில் வெப்பநிலை குறைஞ்சி 35 இல்லை 36 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகும். அந்த சமயத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் 60% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 80% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 14 இல்லை 16 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு லேசான முதல் மிக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில இடங்களில் மட்டும். இந்த மழையை வந்து பயன்படுத்தி சம்பா பருவத்திற்கு பின்தங்கிய நடுத்தர நெல் ரகங்களை பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து நேரடி விதிப்பும் செய்யலாம், நாற்று விட்டு நடவும் செய்யலாம். நேரடி விதைப்பில் புழுதி விதைப்பு சேடை விதைப்பு ரெண்டுமே செய்யலாம். விதைகளை வந்து KKLR 2-4 ADT 38 ADT 46 சம்பா மசூரி மேம்படுத்தப்பட்ட சம்பா மசூரி வெள்ளை பொன்னி போன்ற 120 வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். இந்த ரகங்களில் சில வந்து எங்கள் வேளாண் கல்லூரியில் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் இப்போ வாங்கி பெற்றுக்கொண்டு பயனடையலாம். இது மானிய விலையிலையும் சில விவசாயிகளுக்கு வேளாண் துறையினால் வழங்கப்படுகிறது. விதைகளை விதைநீர் செஞ்சு விதைப்பது நல்லது. இந்த வருடம் வந்து வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாதால் நாற்று விட்டு நடவு செய்கிறது நல்லது. ஏன்னா தண்ணி நின்றுச்சுன்னா அதை தாங்கி வளரும். நேரடி விதைப்பு செய்கிற விவசாயிகள் சேடை உழவு செஞ்சு பண்ணலாம், இல்லை புழுதி உழுதலையும் விதைக்கலாம். களை கட்டுப்பாடு மிகவும் அவசியம். நேரடி புழுதி விதைப்புக்கு பெண்டிமெத்திலின் இல்லை தயபன் கார்ப் பயன்படுத்தலாம். சேடை உழவுக்கு நடவுக்கு இதே பயன்படுத்தலாம். சில இடங்களில் பெட்ரிலோக்ளோர் ப்ளஸ் சேப்னர் இல்லை பெட்ரிலோக்ளோர் இதை ரெண்டையுமே கூட பயன்படுத்தலாம். இதெல்லாம் கைத்தெளிப்பானில் தெளிப்பது நல்லது. விஷய தெளிப்பான் பயன்படுத்தக்கூடாது. தெளிச்ச இடங்களில் நடக்காமல் சைடு வாக்களை இதை தெளிக்கணும். தெளிக்கிறப்ப போதுமான ஈரம் இருக்குது அவசியம். விதைகளை வந்து இயற்கை உரமான அசோஸ்பைரிலம் ரைசோபியம் போன்ற நுண்ணுயிரத்தோட விதைநீர் செஞ்சு விதைச்சா நல்லது. கேப்டான் திறன் பூஞ்சான கொல்லியை கூட விதைநீர் செய்யலாம். அதே போல் சூடமானஸ் ஃப்ளோரசன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால்நடையை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லா விதமான தடுப்பூசி தொண்டை அடைப்பான் கக்குவான் இதேமாரி வயிற்றுப்போக்கு இது இந்த நோய்களுக்கு தடுப்பூசி போட்டுறது. ஏன்னா தண்ணீரை மாற்றி இந்த கால்நடைகளுக்கு அருந்துவதால் அது வந்து பிரச்சனை வரும். பொதுமக்கள் வானிலை முன்னெடுப்பை பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: உலாவந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லாமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கும் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
11: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
10: பூமெக்ஸ்.
4: இணையும் நேரம் 6:40.
12: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
13: நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம். இன்றைய சூழ்நிலையில் தான் படித்த படிப்புக்கேற்ற வேலைதான் வேண்டும். தன் தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தால்தான் நான் வேலைக்கு செல்வேன். சுயகௌரவம் பார்த்து கொண்டு எந்த வேலைக்குமே போகாமல் வீணே சுற்றித் திரிபவர்கள் எத்தனையோ பேர். எந்த வேலை கிடைத்தால்

0: ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்தால் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். இதுபோன்ற சூழ்நிலையில் இருந்த இளைஞன் ஒருவன் தன் தொழிலில் பெரும் சாதனை புரிந்திருக்கிறான். அவள் தன் மூன்று குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க பெரும்பாடு பட்டாள். குழந்தைகளின் பசிக்கு வயிறார உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலையை எண்ணி வருந்தி கண்ணீர் வடித்தாள். அவளின் நிலைக்கு சில நல்ல உள்ளங்கள் உதவி செய்ய அவர்கள் தந்த சிறு உதவியால் சிறிய தேநீர் கடை ஒன்றை துவங்கினாள். தரமான தேநீரும் அவளின் அன்பான உபசரிப்பும் படிப்படியாக முன்னேற காரணமாயின. அவள் பேரில் உணவகமாக அது வளர்ச்சியடைந்தது. பெரிய தானிய சேமிப்பு கிடங்கின் அருகில் அவள் கடை அமைந்ததால் இரவு பகல் என எந்த நேரமும் உணவு மற்றும் தேநீர்க்காக வருவோரும் போவோருமாக வியாபாரம் சக்கைபோடு போட்டது. தரமான உணவகம் என்ற பெயரும் பெற்றது. ஒரு நாள் உயர்கல்வியை முடித்த தன் மூத்த மகளிடம், உன்னை கஷ்டப்பட்டு நீ விரும்பின மாதிரி இன்ஜினியர் ஆக்கிட்டேன், நீ ஏதாவது உனக்கு பிடித்த வேலையை தேடிக்கப்பா என்றாள். என்னது வேலையா? நானா? ஆச்சரியத்துடன் தன் தாயை பார்த்தான் அந்த இளைஞன். நமக்கு சோறு போட்டு வளர்த்து விட்டதே இந்த உணவகம்தான். இதை விரிவுபடுத்தி பல பேருக்கு வேலை கொடுக்க கூடிய வகையில் மேலும் சிறப்பாக கொண்டு வருவேனே தவிர இனி ஒரு வேலை நான் தேடிச் செல்ல மாட்டேன்மா என்று உறுதியுடன் கூறினான். அவன் சொன்னவாறே மேலும் வைராகியத்தோடு உழைத்து அப்பகுதியிலேயே ஒரு உயர்தர உணவகமாக அதனை விரிவுபடுத்தினான். இதனை பார்க்கும்போது எனக்கு ஒரு அழகான நாலடியார் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. ஆடு கோடாகி அதரிடே நின்றதுவும் காழ்கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யின். இந்த பாடல் கூறுவது என்ன? அசையும் கொம்பாகி நிற்கும் இளம் செடிகளும் ஒரு நாள் வளர்ந்து மரமாகும் போது அது யானைகளை கட்டும் தரியாக மாறும். அதுபோல ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் விடாமுயற்சியுடன் உழைத்தால் வாழ்வில் வளர்ச்சியும் உயர்வும் ஒரு நாள் நிச்சயம் அவனை தேடி வரும் என்பதே. எனவே இப்பாடலின் கருத்தை மனதில் கொண்டு செய்யும் தொழில் எதுவானாலும் நேர்மையுடன் முயற்சி தளராது உழைத்தால் எந்த தொழிலிலும் முன்னேற்றம் காண முடியும் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை உயர்த்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமெக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமெக்ஸ்.
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 8:45 திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறவிருக்கிறது. காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ காத்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது. காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில்

0: இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில்

0: கடந்த 2023 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2ஆம் தேதி நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப் பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: www.pmsuryagar.gov.in
1: துளிர்க்கிறது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் பசுங்களிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால் மளிகைப்பொருள்.

0: மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின? மேலணிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர்
5: என்ன?
4: அப்படிங்களா? ஓகே. நீங்க எந்த ஊரு? நீங்க என்ன படிக்கிறீங்க?
5: யுகேஜி.
4: யுகேஜி படிக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ஓகே, சொல்லுங்க கேப்போம்.
5: A for apple, B for ball, C for cat, D for dog, E for egg, F for fish, G for goat, H for N, I for icing, J for jacket, K for kangaroo, L for leopard, M for monkey, N for nest, O for orange, P for parrot, Q for queen, R is rabbit, S in service, T for tire, U for umbrella, V for van, W for watch, S is Y yo, Chibula.
4: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. இப்போ நீங்க வளர்ந்து என்ன வாகனம்னு ஆசைப்படுறீங்க?
5: போலீஸ்.
4: வருங்காலத்துல ஒரு போலீஸ் ஆகறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: Thank you.
4: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர்.
0: துளிர்த்தது பசுந்தளிர். காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்க நேரம் காலை 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
6: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
7: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை

தமிழ் மாதங்கள் பனிரெண்டில் புரட்டாசிக்கு தனி மகிமை உண்டு. இது மகா விஷ்ணுவிற்கு உகந்த மாதம். திருமலையில் நடைபெறும் உற்சவம் போன்றே அனைத்து வைணவ தலங்களிலும் உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று நாம் திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் கொல்லுமாங்குடியில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் கிழக்கே 108 திவ்ய தேசங்களில் 11வது திவ்ய தேசமான காவேரி கரையோரத்தில் சிறுபுலியூர் அருள்மிகு கிருபாசமித்திர எம்பெருமானை தரிசிக்க வாருங்கள். சிறு

திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் கொல்லுமாங்குடியில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் கிழக்கே இடதுபுறமாக இத்திருத்தலத்தின் தோரண வாயில் நம்மை வரவேற்க பயணிக்கின்றோம். அந்த வழியில் இதோ மெய்யன்பர்களே, தெற்கு நோக்கி காட்சியளிக்கும் பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை வணங்கி

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
1: ராஜகோபுரத்தின் அருகேயுள்ள மலவாள மாமுனிகளை வணங்கி பலி பீடம் கொடிமரத்தை தொடர்ந்து கருடாழ்வாரை வணங்கி நிற்கின்றோம். மெய்யன்பர்களே, பாலு யாத்திர பாதபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த சிறுகொழியூர் 11வது திவ்ய தேசமாகும். திருமங்கை ஆழ்வாரால் 10 பாடல்களால் மங்களாசாசனம்

கருடாழ்வாரை தொடர்ந்து இடது புறத்தில் ஆண்டாள் சன்னதியும் அதற்கு அருகில் ஆஞ்சநேயரையும் வணங்கி நிற்கின்றோம். பிரகாரத்தை சுற்றி வந்து

0: திருமாமகள் என்ற தாயார் சன்னதியை அடைகிறோம். இதோ மகாலட்சுமி கிழக்கு முகமாக அலைமகள், கலைமகள், மலைமகள் என மூன்றையும் உள்ளடக்கிய சாந்த சுரூபிணியாக தயாநாயகியாக அருளை வாரி வழங்குவளாக அமர்ந்த கோலத்தில் அவளின் தயவை பெற இதோ
1: ஸ்ரீகாந்தன் பட்டாச்சார் தாயார் சன்னதி. தாயார் திருமாமகள் அப்படிங்கிற தாயார் சன்னதி மிகவும் உயர்வான ஒரு சன்னதி.

ஹிரண்ய பிரஹாரா. இந்த திவிதேசத்தில் மகாலட்சுமி ரொம்பவும் விசேஷமாக கிழக்கு முகமாக எழுந்துள்ளார். இந்த சன்னதி தெற்கு முகமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறதுனால இந்த தாயார் சன்னதியானது கிழக்கு முகமாக மிகவும் விசேஷமான திருமாமகள் அப்படின்னு இந்த தாயாருக்கு மிகவும் ஏற்றமான பெயராக கொண்டாடப்படுகிறது. அமர்ந்த நிலையில் இரண்டு கைகளில் பத்மத்துடன் அபய வரதத்துடன் இந்த தாயார் விசேஷமாக சேவை சாதிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்துல தயாநாயகியாக தயையை அதிகமாக தரக்கூடியவளாக இந்த தாயார் எழுந்து கொண்டிருக்கார். இவா

0: அதனை கடந்து வேசந்தத்தை கடந்து கிண்டன் சன்னதியை கடந்து சன்னதி உள்ள திருவுள்நாழி அப்படிங்கிற ஒரு சுற்று கடந்து அங்கே சேனாமுதலியார் அப்படிங்கிற விஷ்வக்ஷேனரை சேவிச்சுட்டு அடுத்தபடியாக சன்னதி உள்ள மூலவர் பாலசயனம் அப்படிங்கிற சயனத்தில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். இரண்டு கைகளுடன் ஆதிசேஷன் மேலே சயன திருக்குளத்தில் திருவடி பாதாரந்தத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி, நாவியிலிருந்து பிரம்மா, திருவடி பாதாரந்தத்தில் கண்வ மகர்ஷி, புலிக்கால் முனிவர் அப்படின்னு இரண்டு மகர்ஷிகளும் திருவடி பாதாரந்தத்தில் எழுந்துள்ளிருக்கிறார்கள்.
1: இதோ எம்பெருமானை தரிசிக்கின்றோம்.
0: பகன்முல்லா சித்தியர்த்தம் ஹேமாபிரியாரத்தம் தோஷ நிவாரணார்த்தம் ஸ்ரீ கிருபா சமுத்திர சுவாமி கிருபா கடாசித்தியர்த்தம் சிஞ்சித மனோரதபாப்தி சித்தியர்த்தம் துளசீதல புஷ்பதலார்த்தனாங்கிருஷ்ய திருமங்கையாழ்வார் ஆச்சரியமாக பத்து பாசுரங்களில் மங்களா சாசனம் முதல் பாசுரத்தில் சொல்றச்ச கள்ளம் மனம் வில்லும் வகைக்கருதி கழுதொழுவீர் வெள்ளம் முதுபரவை திரைவிரிய கரையெங்கும் செல்லும் மனிதிகளும் திருவுளியூர் சலசயனதுள்ளும் எனது உள்ளத்துள்ளும் குறைவாரை உள்ளீரன்னு சொல்லி தனது உள்ளத்துக்குள்ள ஆழ்வார் ஆச்சரியமாக திருமாலை வந்து கையில ஏற பண்ணிக்கிறாப்புல பாடுறாராம்.

திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி.

0: பானுமதி சார், அவங்க அருமாகடலமுதன் திருமாமகள்னு அவங்க தயாநாயகி தான். தயவு நிறைய உள்ளவங்க, எந்த குறையும் இருக்காது.
1: கலைச்செல்வி, அது அந்த அம்மாவை பார்த்துட்டே இருந்துருக்கலாம் போல இருக்கு. அவள்கிட்ட எதை வேண்டினாலும் நடித்தது கண்டிப்பாக நடக்குது. பெண் குழந்தை வேணும்னு வேண்டிட்டு இங்கேருந்து விளக்கு போட்டேன், கண்டிப்பாக எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து.

மெய்யன்பர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் பதினோராவது திவ்ய தேசமாக விளங்கும் சிறுவலியூர் கிருபா சமுத்திர எம்பெருமானை தரிசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடு வாழ இறைவனின் திருவடிகளை பற்றி மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் மற்றும் ஒரு திருத்தலத்தை தரிசிக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன், படைப்பு வெங்கடேசா மீடியம் விஷன்.
4: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செய்திகளை செவி மடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம்.

வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட்

0: இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலான் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங் லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒளிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் 7 செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும், நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டுமென்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 403 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக

0: ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் இருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திர பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசம் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: வங்கக்கடலோரை இசையலையில் நின்று இன்று சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு மதகடி அரசு லாற்றில் மாபெரும் படகு போட்டியும், தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் மாலை 6 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அந்தோனிதாஸ், சத்ய பிரகாஷ், ராஜ கணபதி, சூப்பர் சிங்கர் தவசீலி, மீனாட்சி, திரைப்பட பின்னணி பாடகி ஹரிப்பிரியா ஆகியோர் பங்குபெற மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை காரைக்கால். அனுமதி இலவசம், அனைவரும் வருகிறார்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9

0: 9 4 2 5 9 9 2 9 7.
1: நேர்கள் என்னை கேட்கலாம், சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
1: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC Gold Palace திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC Gold Palace திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC Gold Palace.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ABC Gold Palace திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சிலை வடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, இதோ இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துகிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக அந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் அந்த கிழவி அப்படின்னு. எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மால் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பார்ப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை. கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனது

0: அப்புறம்தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, இவன் இந்த சாமி சிலையை நீ திருடிட்டு போகாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேயர்கள் கேட்கவிருப்பது இதயம் காப்போம் உலக இதய நாளை ஒட்டிய சிறப்பு தொடர். வழங்குகிறார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள்.
14: வணக்கம். முன்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மாரடைப்பு என்றால் 50-60 வயது என்று. ஆனால் இப்பொழுது மாரடைப்பு மிகவும் சிறிய வயதிலேயே வர ஆரம்பித்து விட்டது. அதற்கு காரணம் என்ன? முக்கியமாக அதுக்கு காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது நாம் உண்ணும் உணவு பழக்கழக்கங்கள் மாறிவிட்டது. சிறிய வயதில் நிறையாக கொழுப்பு சத்து உள்ள பொருட்களாக உண்கிறோம். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ் குறைந்து விட்டது. இப்பொழுது பள்ளிக்கூடத்திலேயே விளையாடும் நேரத்தை குறைத்து விட்டார்கள். அதே மாதிரி குழந்தைகளும் வெளியில் விளையாடுவதை தவிர்த்து மொபைல் ஃபோனிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி விளையாட்டை குறைக்கும் போது அந்த கொழுப்பு சத்து படிமானம் இரத்த குழாய்களில் படிமானம் அதிகமாகிறது. அவ்வாறு அதிகமாகும் போது ஹார்ட் அட்டாக் சிறு வயதிலேயே வரத்திற்கு வாய்ப்பு உள்ளது. இதை வந்து தடுப்பதற்கு நம் சிறிய வயதிலே குழந்தைகளுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் இயற்கை உணவாக கொடுத்து கொழுப்பு சத்தை கட்டுக்குள் வைத்திருந்தால் சிறிய வயதில் ஹார்ட் அட்டாக் வருவதை தவிர்க்கலாம். இரண்டாவது முக்கியமான காரணம் ஹெரிடிட்ரி, அதாவது குடும்பத்தில் ஹார்ட் அட்டாக் வருவது. குடும்பத்தில் இப்பொழுது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஹார்ட் அட்டாக் இருந்தால் அவர்கள் குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவ்வாறு ஹெரிடிட்ரியை நம்ம தவிர்க்க முடியாது, அது ஜெனட்டிக் வந்து தான் தீரும். ஆனால் அவர்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ வராமல் தடுத்து அதே மாதிரி கொழுப்பு சத்தை கட்டுக்குள் வைத்திருந்தால் மாரடைப்பை நம்ம தள்ளி போடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து முக்கியமாக இப்பொழுது இளம் வயதில் மாரடைப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நமது வாழ்க்கை இப்போது இல்லை, மன உளைச்சல் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ்ஸும் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் சிறு வயதிலேயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அதிக அளவில். அந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து இரத்த குழாயில் கொழுப்பு படிமானத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம்.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது இதை

0: இதயம் காப்போம், உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்கினார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தஞ்சை முழுவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: திசையிட்டும் வானலையில் நின்று இசை மீட்டும் காரை பண்பலை 100.3 சிந்தனை துளி கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது காலை காம்போ. உலகம் நம்மை மதிக்க வேண்டுமெனில் முதலில் நம்மையே நாம் மதிக்க வேண்டும் என்ற இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன்.
1: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: பூமரத்தென்று ஈரக்காற்றாய் சாமரம் வீசு, பூங்குயில்கள் இசை கூற்றாய் தேமதுரம் பாட, பொங்கும் பூம்புணல் செவி இன்பம் நனைய, எங்கும் தீஞ்சுவையாய் கானங்கள் இணைய, தெள்ளிய பனித்துளிகள் புள்ளினங்களில் செறிக்க, அள்ளிய கவித்துளிகள் நல்லிசையாய் ஒழிக்க, புதிதாய் புலர்ந்த காலை பொழுதில் நதியாய் வளம் வரும் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 27ஆம் தேதி 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு

நடைபெறும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையிலான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 30/9/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரகத்தில் முதன்மை கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. சிறப்பு முகாம்களில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை UDID கார்டு, ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், தற்போதைய புகைப்படம் 2 ஆகியவற்றுடன் மனுக்களாக வழங்கி பயனடைமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார். இனிக்கும் இசை வசந்தமாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இந்த இதமான காலை பொழுதில் இணைத்திருக்கிறது. காலை காம்போ நிகழ்ச்சியில் தொடர்வது சேவை செய்திகள். நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் இன்று அரவான் களப்பலி. முத்துப்பேட்டை தனியார் பள்ளியில் இன்று காலை 10 மணிக்கு போதை பழக்கமில்லாத மாணவர்கள் விழிப்புணர்வு சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நாகப்பட்டினம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில் புரட்டாசி மாத பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு சந்தன காப்பு. கேட்டது சேவை செய்திகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: காரைக்கால் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை, மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் சார்பில் பொதுமக்களின் வசதிக்காக சேவா சேது சிறப்பு முகாம்கள் மூலம் குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்தல் EKYC இம்மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவிருக்கிறது. இதன்படி நெடுங்காடு மற்றும் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்டவர்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி கொட்டிச்சேரி VOC அரசு மேல்நிலைப்பள்ளி, திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் முகாம்கள் நடைபெறும். காரைக்கால் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிக்கு உட்பட்டவர்களுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து கோவில்பத்து PMST தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி, கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் முகாம்கள் நடைபெறும். நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்டவர்களுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி நிரவி பாரதிதாசன் அரசு நடுநிலைப்பள்ளியில் நடைபெறும். முகாம்களில் குடும்ப அட்டைதாரர்கள், இதுவரை ஆதார் அடிப்படையிலான இணைப்பை நிறைவு செய்யாதவர்கள், இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி தங்களது EKYC நிறைவு செய்வது, அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் அனைத்து நலத்திட்ட பயன்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு ஏதுவாக அமையும். இந்த வாய்ப்பு பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை கேட்டுக்கொள்கிறது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுறையும் வழங்கப்படுகிறது. இந்த விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். 2020ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 20/10/2026 அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், தங்களின் சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண், சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2020ஆம் ஆண்டிற்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 20/10/2026 ஆகும். இவ்வறிவிப்பினை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார்.

0: இதம் தரும் காலை பொழுதில் நம்மை இதுவரை இணைத்தது காலை காம்போ. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் எது? துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கொடுத்து உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி சிவசங்கரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். ஏழையாக இருப்பது வந்து குற்றம் கிடையாது, ஆனா முட்டாளா இருக்கக்கூடாது. ஊர்ல வந்து ஒரு பண்ணையார், அவருக்கு ஏகப்பட்ட சொத்து. அந்த பண்ணையாருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு. கல்லூரியில சேர்த்து படிக்க வைக்கிறாரு. கலை, இலக்கியம், இசை எல்லாத்துலயும் ஈடுபாட்டு கொண்டு அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சு தேர்ச்சி அடைஞ்சு வந்துட்டா. இப்ப அந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை தேடணும்னு பாக்குறாரு. பல மாசமா பல ஊர்ல போய் பாக்குறாரு, ஆனா பொருத்தமா அமையவே இல்லை. யாரோ வந்து மாமனார் வீட்டுல தங்கி மாப்பிள்ளைய வர விரும்பல. ஆனா பக்கத்து ஊர்ல ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு வந்து தாய் தகப்பன் இல்ல, கல்லூரியில படிக்க வசதி இல்ல, அவங்க சித்தப்பா வீட்டுலதான் தங்கியே இருக்கான். அவனுக்கு வேலை தேடியும் விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருக்கான், ஆனா வேலை கிடைக்கல. பண்ணையார் அவனை போய் பார்த்து விசாரிக்கிறாரு. அவன் ஏழையா இருந்தா பரவாயில்ல, அவனே ஏற்பாடு செய்து பெண்ணை கொடுத்துடலான்னு முடிவு எடுக்கிறாரு. அவனை வீட்டோட வச்சுக்கலாம், ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மா இல்ல. சோ நம்ம வீட்டோட இருந்துட்டா நமக்கும் ஒரு சௌரியமா இருக்குமேனு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து தன் பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கறாரு. மாமனார் சொல்றதை கேட்டுட்டு ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பண்ணையர் வந்து காசிக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாரு. காசிக்கு போறேன், நீங்க எல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு காசிக்கு கிளம்பி போயிட்டாரு. ஒரு நாள் ஒரு பாடகர் வந்து பண்ணையார் வீட்டுக்கு வர்றாரு. அவர் வந்து ஊர் தூரம் போய் செல்வந்தர் வீட்டுல பாடுறது. அப்படி பாடினா அவங்க கொடுக்குற காசுகள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்களை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போவாரு. அப்படி வந்து பண்ணையார் வீட்டுக்கு வராரு. பண்ணையார் வீட்டுக்கு வரும்பொழுது பண்ணையார் இதுமாரி வந்து காசிக்கு போயிருக்காருன்னு சொன்னோன்னு ரொம்ப வருத்தத்தோட புறப்படுறாரு. அதை பார்த்துட்டு பண்ணையார் மகளுக்கு உண்மையே புரியல, யார் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்னொரு பாடகர் வந்தாங்க, இது மாதிரி மாமா வந்து காசிக்கு போயிருக்காருன்னு சொன்னோன்னு ரொம்ப வருத்தத்தோட போறாரு அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா, பாடகர் வந்து பாடினாதான் சன்மானம் கிடைக்கும், ஆனா பண்ணையார் இல்லையே, அதனால நான் அனுப்பிட்டேன்னு சொல்லி மாப்பிள்ள சொன்னோன்னு, நம்பிக்கையோட வந்தவங்கள வெறுங்கையோட போக சொல்லக்கூடாது அப்படின்னோன்னு அவர் அழைச்சி பாட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக வந்து மாப்பிள்ளைக்கு சொன்னோன்னு அப்ப சொல்றாரு, எனக்கு தான் இசையே தெரியாதே, நான் எப்படி ரசிக்கிறது அப்படின்னு அந்த மாப்பிள்ளை கேட்கிறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் அவரை வீட்டுல கூப்பிடணுன்னு ஓடி போய் அந்த மாப்பிள்ள வந்து அந்த பாடகரை கூப்பிட்டோன்னு, இப்ப வந்து அந்த பொண்ணு சொல்றா, முடியில வந்து ஒரு கயிறை கட்டி பின்னி வச்சுப்பேன், அவரு எனக்கு பாடல்கள் தெரியும், இசை தெரியும், அவரு நல்லா பாடும்பொழுது நான் நூலை பிடிச்சி இழுத்துனா நீ தலை ஆட்டணும், நல்லா கையை தட்டணும், அவன் பின்னாடி தான் நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடகரை உற்சாகப்படுத்துற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி ஒருவனுக்கு பின்னாடி பிடிச்சி அந்த நூலை இழுக்க இழுக்க அந்த பண்ணையாரோட மாப்பிள்ளை வந்து இப்படியே தலையை உற்சாகமாக ஆட்டிகிட்டே இருந்தாரு. அவ்வளோ தலையாசத்தை பார்த்தோன்னே அந்த மாப்பிள்ளை நல்லா ரசிகர் இருக்குன்னு நினச்சிட்டு பாடகர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சிறப்பாக பாடிக்கிட்டே இருக்காரு, நல்லா போயிட்டே இருக்கு. திடீர்னு மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாரு, உன் பாட்டை நிறுத்துப்பா அப்படின்னு சொன்னோன்னே பாடகருக்கு ஒன்றும் புரியல. ஆஹா, ராகத்தில் ஏதோ குறை இருக்குப்புல இருக்கு, ஏதோ தவறு நடந்துச்சுன்னு நினச்சிட்டு ஏன் பாட்டை நிறுத்த சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என் குடுமையில கயிறு கட்டியிருந்தாங்க, அதை பிடிச்சி இழுக்கும்போது தலையாட்ட சொன்னாங்க, ஆனால் குடுமி நூல் அறுந்து போச்சு, அதனால பாட்டை நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே பாடகருக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை, உடனே சிரிச்சிட்டாரு. இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஏழையாக இருக்கலாம், ஆனால் வந்து அது குற்றம் கிடையாது, ஆனால் முட்டாளாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷோவை கரெக்டாக நம்ம வந்து ப்ளே பண்ண தெரியணும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை வாழ்த்துவாங்க. நன்றி, வணக்கம்.
2: நம்பிக்கை ஒன்று நெஞ்சுக்குள் போதும், புயல் காற்று கூட பூவாகிடும்.
0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8 மணி 6 நிமிடம்.

கரைக்கல் பண்பலையோடு இணைந்து ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
2: தொழில்வரும் பாட்டி நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 43-68 இது முன்னிணைப்பு எண் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. இந்த எண்களினுடைய இணைப்பிற்கு வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க அழைக்கலாம். காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் இன்னைக்கான பதிவு போடப்பட்டிருக்கு. என்ன படப்பதிவில் உங்களுக்கான கேள்வி அப்படின்னா, இப்போ சமீபத்தில் பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. இது வந்து 18வது பிரிக்ஸ் மாநாடு. இது செப்டம்பர் 12-13 இந்த தேதிகளில் நடைபெற்ற இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன, இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்தியாவில் சமீபத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் கருப்பொருள் என்ன? நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, இதற்கான பதிவை நீங்கள் கொடுக்கணும். காரைக்கால் முகநூல் பக்கத்துக்குள்ளே இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னாக்கா, காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செய்யுங்க. உடனே உங்களுக்கான அந்த முகநூல் பக்கம் திறந்து கொள்ளும். அதில் உங்களுடைய பதிவை கொடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய அந்த பதில் வாசிக்கப்படும் பண்பலை மூலமாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3. இது தொள்ளி வரும் பாட்டு.

0: கரைக்கடம்பளை 100.3 தொண்டி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் இந்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: இட்லி கடை படத்துல என்ன சுகமோன்னு ஒரு பாடல் இருக்கு, அது கொடுங்க.
0: காலையில இட்லியை ஞாபகப்படுத்துறீங்க. உங்களுக்கான அந்த பாடல் வரும் கேட்கலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி சிந்தனை துளி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு, வானமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில் கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்களுக்கு காரைக்கால் பண்பலையின் ஒரு பள்ளி மூன்று நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறீர்கள். முகநூல் பக்கத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது அது என்ன கேள்வி, இந்தியாவின் சமீபத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் கருப்பொருள் என்ன? முகநூல் பக்கத்துக்கு வாங்க, உங்களுடைய விடைகளை பதிவிடுங்க. இது தொல்லி வரும் பாட்டு. இதை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் தொல்லி வரும் பாட்டு.

0: காரைக்கால் பண்பலையின் தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பப்படலை கேட்க யார் வரப்போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ரா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் முண்டாசுப்பட்டி, பாடல் காதல் கனவே. அந்த பாடல்.
0: சரி, பாடல் வரும் இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: நன்றிம்மா.
0: அபிப்பேரீட்சை நேரம் 8:20. அபிப்பேரீட்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சீதா பார்மாவின் வெடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல முத என் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வெடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலையின் 100.3.

0: தொழுவரும் பாட்டு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க சார்?
1: சொல்லுங்க
0: சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரஞ்சிதாமே.
0: சரி, பாடல் வரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி சார்.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாளைக்காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காரைக்கல் பண்பனை 100.3 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தொல்லி வரும் பாட்டு. தொழில் வரும் பாட்டை நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்தியாவில் சமீபத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் கருப்பொருள் என்ன அப்படின்ற கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. நேயர்கள் தங்களுடைய விடையை சரியாக கொடுத்துருக்குறாங்க, அதோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து நேயர்களுடைய பெயர்களையும் நம்ம படிக்கலாம். அதற்கான விடை என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி கண்டுபிடிப்பு ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான உருவாக்கம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படின்னு சொல்லலாம், மீள்தன்மை புதுமை ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான உருவாக்கம். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த சரியான விடையெல்லாம் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். கனர்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், அனப்பன்பேட்டை ஜோதி, தானிக்கோட்டகம் ரவிக்குமரன், அடுத்து கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அடுத்து நேயர் குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, கௌசல்யா தண்டபாணி இவங்களுடைய ஒரு பேர் தெரியல, அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை, மாக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அடுத்து செட்டிப்புலம் செந்தில் ஆண்டிமடம் சுதேஷ் சுமிதா, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், மல்லியம் ரவி, பேரளம் சந்தோஷ்குமார், அடுத்தடைய நாகூர் ஜெகபத் சாதிக், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கொள்ளிடம் கருணாநிதி, மணக்குடி சத்யா, நல்ல பெருமாள்.

டிஆர்பட்டினம் ரமேஷ், நந்தகுமார், அடுத்து நேயர் பிரதாப ராமபுரம், கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, இந்த அனைத்து பேர்களையும் தாங்கி வந்திருக்கின்றது இந்த பதிவு. சிவபுரி சோமசுந்தரம், அள்ளிநகரம் மகாதேவன், கைலாசபுரம் ரவி, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அரியலூர் வீரதுரை, குவாகம் இளங்கோவன், நன்னிலம் நாகை குமரன், ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன். வழக்கம் போல அனைத்து தகவலும் இவர் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் முகநூல் பக்கத்தில் வந்து பார்த்துக்கலாம். புவனகிரி சுமதி பாபு, வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினம், அடுத்து கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன். பெயர் எப்பொழுதுமே முன்னாடி நீங்கள் தட்டச்சு செஞ்சிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். திட்டச்சேரி அப்துல் ரசாக், பத்மாவதி ஸ்ரீதர், காரைக்கால் தலைத்தரு, சிவபுரி கீர்த்திராஜன், அடுத்து கார்த்திகேயன் பூந்தோட்டம், எஞ்சிக்குடி மின்சாரக்கடன் தீபா வைஷ்ணவி, பிரபாகினி சிவபாலன், கத்தரிப்புலம் பாக்யராஜ், செல்வநாதன், சுசிலா மாரிமுத்து, குணசுந்தரி, அடுத்து நேர்கள் மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், ஃபாத்திமா மேலவாஞ்சூர், பூலவப்பாளையம் ஆனந்தமுருகன், சிவசுப்பிரமணியன் குத்தாலம், அடுத்த நேர் திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், கோமல் சரவணன், கபிலன் கம்பன் பாரி தலைஞாயிறிலிருந்து, இன்பா இலக்கியா, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் நளினி அருள், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, அதம்பார் ராமன், கடலங்குடி பூங்கோதை, எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், மங்கைநல்லூர் ராமதாஸ், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், அம்மாபேட்டை வைத்தியநாதன், பூவம் குபேர், முக்கொரும்பூர் ஆனந்த், குரோப்புலம் பழனிவேல்.

0: காரைக்கால் பண்பலையின் தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரைங்கிறத அழைக்கிறீங்க?
1: மேலக்காசாக்குடி வடிவேலன்.
0: வடிவேலன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு.
0: சரி, பாடல் வரும் இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி மேடம்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தொன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
6: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

0: மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. 8:40 காரைக்கால் பண்பலையோடு இணைந்து தனது விருப்பப்பாடலை கேட்க அழைத்து காத்திருக்கும் இந்த நேயர் வணக்கம். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடிசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
5: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: அப்பா 3000 கொடுங்களே.
7: எதுக்குப்பா?
6: என்னோட பாக்கெட் மணி.
7: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
6: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
7: அடடா, எனக்கு சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
6: உங்க மொபைல கொடுங்க.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
9: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: சோமநச புழிஞ்சு புட்டி. மேலும் நிகழ்ச்சிகள் சரியான விடையளித்திருக்கும் நேயர்கள் வளத்தமங்கலம் சம்பந்தம் அதம்பார் கலைச்செல்வி நனிலம் அம்பலவாணன் செங்குந்தபுரம் நடராஜன் கரைக்கர் பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசித்தது துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: ஆகாஷ் வாணி நேயர்கள் கேட்க இருப்பது
0: நெய்வேலி பண்ருட்டி எஸ்வி ஜுவல்லரி வழங்கும் திருமாலின் திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்வி ஜுவல்லரி நெய்வேலி.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
4: தொடுக்கும் கருமேனி இரு விழிகள் தாமரை பூ.
2: திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
4: அருள் கொடுக்கும் வலக்கையும் அழகான தாமரை பூ.
2: இன்று நாம் தரிசிக்க இருப்பது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசாத்.

0: சின்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
1: பொருள் விடுக்கும் செவ்வாயும் பொன்னடியும் தாமரை பூ இருள் கடுக்க இருப்பதுவோ திருவல்லிக்கேணியிலே.
2: புரட்டாசி மாதம் பெருமாளின் அருள் நிறைந்த புனித மாதம். திருமாலை நினைத்தாலே மனதில் அமைதியும் நம்பிக்கையும் பிறக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் எங்கும் ஒலிக்கும் காலம் இது. திருமாலின் திருவடிகளை நினைத்து வழிபடும் பக்தர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி விரதம் இருந்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் மரபு. திருமாலின் நாமம் சொல்லும் நாவிற்கும் அவர் புகழ் கேட்கும் செவிகளுக்கும் புண்ணியம் சேரும் என்பார்கள். அவரது திருவுருவத்தை மனதில் நினைத்தாலே கவலைகள் விலகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் எப்போதும் உண்டு. அன்பு, அறம், நம்பிக்கை, பொறுமை என வாழ்வின் நல்வழியை திருமால் நமக்கு உணர்த்துகிறார். அந்த பரந்தாமனின் பெருமைகளையும் அவரது அவதார மகிமைகளையும் நினைவு கூறும் நேரம் இது. திருமாலின் திருநாமம் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையட்டும். அருள் மழை பொழிந்து அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும். புரட்டாசியின் புனித பாதையில் பெருமாளின் திருவடிகளை தேடி நாம் பயணிப்போம். நூத்தி எட்டு திருக்கோயில்கள், 108 திருக்குளங்கள் கொண்ட ஆன்மீக ஊரான திருமலையராயன் பட்டினத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர் ஒருவர் திருப்பதி பெருமாளை புரட்டாசி திருவோணம் தினத்தில் தரிசிக்க ஒவ்வொரு வருடமும் இவ்வூரிலிருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை செய்து வந்தார். காலப்போக்கில் அவரது உடல் நலம் குன்றி பாத யாத்திரையை மேற்கொள்ள இயலவில்லை. அதனால் பெரும் வேதனைக்கு உள்ளான போது பெருமாள் அவரது கனவில் தோன்றி, உன் ஊரில் உள்ள கள்ளிக்காட்டிற்கு வரி, உனக்கு தரிசனம் தருகிறேன் என்று அசிரீதியாக கூறினார். மறுநாள் பெரியவர் அந்த இடத்தை அடைந்த பொழுது ஓர் மண் மேட்டின் மீது பசு ஒன்று தானே பால் சொரிந்து கொண்டு நின்றது. அதன் காரணம் அறிய அந்த இடத்தை மண்வெட்டி கொண்டு அகழ்ந்தபோது ஒரு பாறையின் மீது மண்வெட்டி பட்ட சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் பூமியிலிருந்து இரத்தம் வெளிப்படவே அங்கிருந்தோர் ஆச்சரியம் அடைந்து, பின்னர் ஆயுதங்கள் இல்லாமல் தோண்டும் பொழுது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் சிலை வெளிப்பட்டது. அந்த சிலையினை வைத்து அங்கு ஒரு திருக்கோயிலினை எழுப்பி இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர்.

0: இத்திருக்கோயிலினை பற்றிய செய்திகளை இவ்வாலய ஐயங்கார் கே சந்தானம் அவர்கள் நம்மிடையே பேசும் போது,
1: ஸ்ரீகாந்தாய கல்யாணே நாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம், திருமராயப்பட்டினம். நீ திருக்கோவில் உள்ளே வரும்போது பலிபீடமும் அதனை தொடர்ந்து மிக நீண்ட கொடிமரமும் அமைந்து உள்ளது. அதனை தாண்டி வந்தால் கிரடன் சன்னதியும், எதிரே ஸ்ரீ பெருமாள் சன்னதியும் அமைந்து உள்ளது. வலது பக்கம் ஸ்ரீ அலமங்க தாயார் சன்னதியும் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியும் அமைந்துள்ளது. பகரத்தை வளம் வந்தால் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த பெருமாள் வந்து சுயம்பா வந்திருக்கிற பூமியிலேருந்து பிரயோகிச்சுக்கிற பெருமாள். சௌரராஜ பெருமாள் எப்படியோ அது மாதிரி இவர் தலையில் வந்து மண்வெட்டால் வெட்டிப்பட்டது, பால் சுரஞ்ச இடம். இந்த சுவாமியை பொறுத்தவரையும் கல்யாணவருக்கு கல்யாணமும் சுத்திரபாக்கியும் கிடைக்கும். மக்கள் வந்து அனைவரும் வந்து பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து காரியங்கள் நடைபெறும். ஓம் நமோ நாராயணாய விக்னவே வாசுதேவாய தீமகி ஷண்ணோ விஷ்ணு பிரஜோதயாது பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமினஹா.
0: இத்திருக்கோயிலில் நடக்கும் பூஜைகள் திருவிழாக்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய அறங்காவலர் குழு தலைவர் ஆர் பழனிவேல் அவர்கள்.
2: வானொலி நேயர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயிலின் விசேஷம் என்னவென்றால், திருப்பதி தேவஸ்தானத்தில் நீங்கள் உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் வேண்டிக்கிட்டு அங்கே போய் உங்களால் அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் இங்கே அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய பலன் முழுக்க உங்களுக்கு

அடையுங்கிறது ஐதீகம், சம்பிரதாயம். திருமலை ராயன்பட்டினத்தில் பிரசன்ன வெங்கடேஸ்வரமா கோயில், இந்த தேவஸ்தானத்தோடு சேர்ந்த ஸ்ரீ ரகுநாத பெருமாள் கோயில், கடத்தூர் பக்கத்தில் ஸ்ரீ வீலி வரதராஜ பெருமாள் கோயில், மூணு பெருமாள் கோயில்கள் அமைந்திருக்குது. இந்த திருமலை ராயன்பட்டினத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த ஊரில் 108 கோயிலும் 108 குளமும் அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய விசேஷம் அது. இந்த கோயிலில் நடைபெறுகிற உற்சவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாசி மாதத்தில் மாசி மகம் வரும் இல்லையா, அப்போது இருவேளையும் தொடர்ந்து சுவாமி பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி விழா நடைபெறும். மாசி மகத்தன்று கடற்கரை தீர்த்தவாரிக்கு பெருமாள் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுப்பார். வருடந்தோறும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரகார புறப்பாடு சிறப்பாக நடைபெறும். மார்கழி மாதம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்று இத்திருக்கோவிலில் காலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பும், அது சமயம் சுவாமி ஆழ்வார்களுடன் திருவீதி உலாவும், இரவு கருட வாகனத்தில் திருவீதி உலாவும் மிக சிறப்பாக நடைபெறும். அதுபோல் அனுமந்தி ஜெயந்தி அன்று காலை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விசேஷ திருமஞ்சனமும், அதனைத் தொடர்ந்து வெண்ணெய் காப்பும் நடைபெற்று, இரவு ஹனுமன் பெருமாளுடன் திருவீதி உலாவும் மிக சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராஜ அலங்காரம், முத்தங்கி சேவை, புஷ்பங்கி சேவை, திருப்பதி பெருமாள் அலங்காரமும், நவராத்திரி 9 நாளும் பல்வேறு அலங்காரமும் நடைபெறும். 10 நாள் விஜயதசமி அன்று அம்பு உற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். மற்றும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் அலமேலு மங்கை தாயாருக்கும் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதத்தில் லட்சார்ஜனையும் நடைபெறும். புரட்டாசி மாதத்தில் வரும் பெரிய திருவோணத்தன்று கம்பதீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த கம்பதீபமானது 4 உயரமுள்ள ஒரு பெரிய விளக்கு உள்ளது. அதை வந்து இங்கே பெருமாள் சென்னையில் காலையில் 11 மணி அளவில் விசேஷ திருமஞ்சனம் செய்து பிரசாதங்கள்லாம் படையல் போட்டு பட்டாச்சாரியார் பெருமாளை வளம் வந்து தீபத்தை ஏற்றுவாங்க. பட்டாச்சாரியார் தீபம் ஏற்றி முடிஞ்சோன்னா பொதுமக்கள்லாம் வந்து கம்பதீபத்தில் நெய் போட்டு தீபம் ஏற்றி மாவிளக்கு போட்டு நல்லா விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு கோவிலில் தை மாதம் சேத்தி உற்சவம் நடைபெறும். காணும் பொங்கல் அன்று தாயார் கணு உற்சவம் நடைபெறும். சித்திரை மாதம் அட்சய திருதியை என்று உதய கருட சேவையும் அதிவிமரிசையாக நடைபெறும். சித்திரை மாதத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் பெரிய திருக்கார்த்திகை அன்று சுவாமி பிரகார புறப்பாடும் திருமங்கையாழ்வார் புறப்பாடும் நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்தில் வருஷந்தோறும் அந்த அம்பு உற்சவம் நடக்குங்க. இந்த கோயிலில் நம்ம வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், வரதராஜ பெருமாள், ஜடாயபுரீஸ்வரர் தேவஸ்தானம், ஸ்ரீ ராஜசோழீஸ்வரர் தேவஸ்தானம், காமாட்சியம்மன் தேவஸ்தானம், இந்த தேவஸ்தானங்கள்லேருந்து சுவாமி வந்து நம்ம தேவஸ்தானத்தை சேர்ந்த அம்புத்தடலில் அம்பு உற்சவம் முடிச்சுட்டு போவாங்க. வெகு விமரிசையாக இந்த அம்பு உற்சவம் நடைபெறும். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரமல் ஆலயத்தில் ஆவணி மாதத்தில் வரும் கோகுலாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஊஞ்சலில் அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அது சமயம் மறுநாள் வந்து உரியடி, ஆலய வாசலில் ஒரு உரியடியும் வீதியை சுற்றி 3 உரியடியும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர மாலை அனைவரும் வந்திருந்து பெருமாளின் அருளை தெரிவிக்குமாறு தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் கேட்டுக்கொள்கிறேன்.

0: இப்பெருமாளை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
1: திருப்பட்டினம் சௌர்ராஜில் பேசுகிறேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வந்து எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி, எத்தனையோ ஜனங்களுக்கு திருப்பதிக்கு போக முடியாத பல குறைகளை இவர் கேட்டு நிறைவேற்றியிருக்காரு. மிக சிறந்த பெருமாள் கோயில் இது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பல ஊர்களிலிருந்தும் வந்து இறைவனை வேண்டி பலன் பெற்று சென்றிருக்கிறார்கள். இதில் என்ன இன்னொரு சிறப்புனா, நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாளை சேவிச்சுட்டு காரைக்கால் போகிறவங்கெல்லாம் இங்கேயும் வந்து சேவிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பெருமாள் மேலே அவ்வளோ இது பக்தியாகவும் ஈடுபாட்டோடு இருக்காங்க. வேண்டுவதை கொடுக்கும் பெருமாள் இவர். அதனால் ஜனங்கள்லாம் இங்கே வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். இதை கேட்கும் மற்றவர்களும் எங்கள் திருக்கோயிலுக்கு வந்து இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டுகிறோம்.
2: என் பேர் வந்து கலையரசி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இங்கே வந்து நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். இது எங்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலாக தான் நாங்கள் வந்து இதை சாமி கும்பிட வருவேன். நான் கிட்டத்தட்ட 32 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. எனக்கு வந்து

0: மன திருப்தி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது, திருப்தி இருக்குது. இன்னைக்கு கூட என்னை கடவுள் தான் என்னை கொண்டுகிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வானொலி மூலமாக கேட்டுட்ருக்க அனைவருக்குமே ஒரு வேண்டுகோள், எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து கடவுளோட அனுகிரகத்தை பெற்று எல்லோரும் சுபிட்சமாக வாழணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன்.
1: என் பேர் வெங்கடாஜலா, எலையம்குளத்தூரில் வசிக்கிறேன். நான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சின்ன குழந்தையிலேருந்து வரேன். எனக்கு 65 வயசாகுது. என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற அத்தனை நல்லது எல்லாத்துக்கும் பெருமாளை சேவித்து நல்ல விதமான ஒரு இதை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதனால் அவரை நம்பி நான் அவரை டெய்லி வந்து கும்பிட்டு, எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் அவருடைய கருணையை பக்தியை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். எனக்கு வேலை கிடைக்காமல் இருந்ததுங்க. வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் வந்து சேவித்தேன். சேவித்த ஒரு 3 மாதங்களும் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால் நம்மளுடைய கோரிக்கைகளை இங்கே வச்சோம்னா உடனே நடக்கும்.
2: என் பேர் கலைநாதன். நான் இந்த திருமலைராயன்பட்டினத்தை சேர்ந்தவன் தான். நான் ஐடியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதே இந்த பெருமாளுடைய இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் அதுக்கு பிராய்ச்சித்தம் தினமும் வந்து இந்த பெருமாளை நான் வணங்கிட்டு போகிறேன். எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்து அங்கே இருக்கிற பெருமாளை தினசரி வணங்குவது என்னுடைய வழக்கமாக வச்சுருக்கிறேன் நான்.

0: புரட்டாசியின் புனித பயணத்தில் திருமாலின் திருவடிகளை நினைத்து நாம் பயணித்தோம். பெருமாளின் திருநாமம் நம் உள்ளங்களில் பக்தியையும் நம்பிக்கையையும் விதைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் நம் இல்லங்களில் என்றும் ஒலிக்கட்டும். திருமாலின் திருவருள் நம் குடும்பங்கள் அனைத்திலும் நிறைந்து இருக்கட்டும். துன்பங்கள் விலகி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். நம் எண்ணங்களில் நல்ல சிந்தனையும் செயல்களில் நல்லறமும் மலரட்டும். பெருமாளின் அருள் நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: இது பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லரி வழங்கிய திருமாலின் திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எஸ்வி ஜுவல்லரி பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
7: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
8: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
7: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
9: உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு மதகடி அரசு லாற்றில் மாபெரும் படகு போட்டியும், தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் மாலை 6 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அந்தோனிதா, சத்ய பிரகாஷ், ராஜ கணபதி, சூப்பர் சிங்கர் தவசீலி, மீனாட்சி, திரைப்பட பின்னணி பாடகி ஹரிப்பிரியா ஆகியோர் பங்குபெற மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை காரைக்கால். அனுமதி இலவசம், அனைவரும் வருக.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
11: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
12: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
13: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
12: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
13: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
14: என்னமா அங்க சத்தம்?

0: அமைச்சுகிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
0: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
5: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
7: இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னா குழந்தையின்மை. இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்தளவுக்கு நிறைய மித்ஸ் இருக்குது, தேவையில்லாமல் கன்ஃபியூஷன், தேவையில்லாமல் மித்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பற்றி இன்னைக்கு என்னென்னு பார்ப்போம். ரொட்டீனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே குழந்தை பிளான் பண்ணும், கன்சீவ் ஆகலை அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா இதெல்லாம் ஜென்ரலாக இன்னும் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயம். ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் கன்சீவ் ஆகலையா, இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ வந்து பிளான் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவசியம் இல்லாத விஷயம். அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொன்று, குழந்தைக்காக முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து மித். ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் உடனே போய் பார்க்க தேவையில்லை. அதை தவிர ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. அதாவது குழந்தை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு போய் ஒரு கவுன்சிலிங் மாதிரி அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அது எதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம ரத்த அளவு, தைராய்டு, நம்மளுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கலாமா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம், எவ்வளோ நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய பல ஆலோசனைகளை வந்து டாக்டர் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கை போய் நம்ம எந்த டாக்டர்கிட்ட வேணால் அப்ரோச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு தான் பிரச்சனை. அது முற்றிலும் கிடையாது. பெண்களுக்கும் இருக்கலாம், ஆண்களுக்கும் இருக்கலாம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இண்டிவிஜுவலாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன காசுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா உடனே IVF அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிங்கிறது பயங்கர மித். குழந்தையின்மைக்கு பல வகையான காரணம் இருக்குது. மேல் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ஃபீமேல் ஃபேக்டராக இருக்கலாம். ஃபீமேலே பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, கரெக்டான டைமில் டாக்டரை போய் மீட் பண்ணி உங்களுக்கு என்ன ரீசனுங்கிறத கண்டுபிடிச்சி ஒவ்வொரு காசுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை என்னங்கிறத எடுத்துக்கணுமே தவிர டைரெக்டாக நம்ம IVF அப்படிங்கிறத வந்து இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ சரியான நேரத்தில் மருத்துவர் அணுகுங்கள். தேவையற்ற தாமதத்தையும் தேவையற்ற சிகிச்சையும் தவிர்க்கலாம்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.

0: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதையநல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனி. இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விரைவு திருச்சி சாரதாசில்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047 642424.

சுறுசுறுப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். இந்திய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகையை விடுத்திருக்கிறோம். அந்த பதாகையில் ஒரு கேள்வியும் உங்களுக்காக தந்திருக்கிறோம். உங்க வீட்டில் யார் சொன்னா மறுக்க மாட்டீங்க, உங்க வீட்டில் யார் சொன்னா மறுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் விடுத்திருக்கிறோம். இந்த வினாவுக்கான உங்களுடைய பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் நீங்கள் விடுக்கலாம். ரசித்து படிக்க நாங்க, கேட்டு சுவைக்க நீங்க. உங்க வீட்டில் யார் சொன்னா மறுக்க மாட்டீங்க அப்படிங்கிற அந்த வினாவுக்கான பின்னூட்டங்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த பாடலுக்கு பிறகு உங்கள் பின்னூட்டங்கள் வானொலியில் ஒளி உலா வரும்.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மழைத்துக் கொண்டிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு வினாவை வந்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம விடுத்திருக்கிறோம். உங்க வீட்டில் யார் சொன்னாம இருக்க மாட்டீங்க அப்படின்னு இதற்கான பின்னூட்டங்களை வந்து ரசித்து படிக்கிறதுக்காக காரைக்கால் பண்பலையினுடைய ஒளிபரப்பு கூடத்தில் அந்த பாயிண்ட்ல இருந்து சிவசங்கரி, இந்த பாயிண்ட்ல இருந்து நான் உங்க காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். யார் உங்களுடைய கணினிக்கு அனுப்பியிருக்காங்க?
6: என்னுடைய கணினியில வந்து அன்னப்பன் பேட்டி ஜோதி சொல்லியிருக்கிறாங்க. என் கணவர் சொன்னா நான் மறுக்காமல் செய்வேன், வேற வழி இல்லைங்க, எனக்கும் பசிக்கும் இல்ல, சோறு முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட போட்டிருக்கிறாங்க.
5: அடுத்து நலம்பர் ஷேக் அலாவுதீன், எங்க அம்மா சொன்னா மறுக்க மாட்டேன், இப்போது அவர் இறைவனிடம் உள்ளார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
6: நன்னிலம் நாகை குமரன் சொல்றாங்க, வேற யாருங்க, மனைவிதான், மனைவி சொன்னா மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
5: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், எனது ஒரே செல்ல மகள், அவங்க சொன்னா அவங்க மறுக்க மாட்டாங்களாம்.
6: அடுத்து ஜெகபர் சாதிக், அவங்களும் மனைவிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: என் அம்மா மற்றும் என் மகள் சொல்றதை நான் வந்து மறுக்க மாட்டேன் அப்படின்னு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு.
6: இது வரைக்கும் எனக்கு வந்து கணவன் மனைவி கணவன் மனைவின் மாறி மாறி வந்தது, உங்களுக்கு சென்டிமெண்டா வந்தது. இப்ப பாருங்க, எனக்கு கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது தாத்தா தான், அவர் சொன்னால் என்னால் மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து காரைக்கால் தளத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், என் கணவர் தான், அவர் சொல்றதை மீறி நடந்தா அங்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால அவர் சொல்லும் வார்த்தைக்கு மறுப்பில்லை அப்படின்னு.
6: ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் அவங்க

0: இருக்கிறாங்க. இருவருக்கும் காலை வணக்கம். நல்லது யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன், என் கணவருடைய பேச்சை மீறி ஏதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: டிஆர் பட்டினம் ரமேஷ், என் வீட்டில் யார் சொன்னா மறுக்க மாட்டீங்க, வேற யாரு, என் மனைவி வெம்புதாங்க அப்படின்னு பேரை வரைக்கும் தைரியமா சொல்லிருக்காங்க. அவங்க எது சொல்ற மாதிரி நான் நடந்துகிட்டதே கிடையாது, அப்படியே அவங்க எது சொன்னாலும் உடனே கேட்டுக்கொள்வேன், என்ன ஹவுஸ் ஆஃப் குயின் அவங்க தானே அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்தது மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் செய்து கொடுப்பேன், சொல்படி கேட்பேன், அதுதானே நமது பண்பாடு, நமது கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: விரவநல்லூர் கருணாநிதி வணக்கம் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை ஆனந்த், வேற யாரு, அம்மாதான், செய்யாம விட்டுட்டு போனோம்னா அந்தாண்ட போக முடியுமா
0: அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், என் மனைவியின் பேச்சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, யோசிச்சுதான் பதில் சொல்லணும், இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும், வேற யாருங்க, எங்க வீட்டு அம்மணி தானுங்கோ, அம்னி யாருன்னு கேக்குறீங்களா, அதை நானே சொல்லணுமா, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அம்னி யாருன்னு அப்படின்னு
0: இருக்காங்க. ஆமா, ஃபைரஸ் பானு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன்.

0: பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, யோசிச்சுதான் பதில் சொல்லணும். இருந்தாலும் இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். வேற யாருங்க, எங்க வீட்டு அம்மணி தானுங்கோ. அம்னி யாருன்னு கேக்குறீங்களா? அத நானே சொல்லணுமா? நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அம்னி யாருன்னு அப்படின்னு
1: இருக்காங்க. ஆமா, ஃபைரஸ் பானு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், என் வீட்டுல என் துணைவியார் சொன்னால் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? வேற யாரு, நம்ம துணையாரு தான் அப்படின்னு இருக்காரு நாகூர் யூசுப் மாலிம்.
1: பேரளம் சந்தோஷ்குமார் அவங்க சொல்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்லி வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க வீட்டுல நான் யார் சொல்கின்ற பேச்சை கேட்பேன் என்றால் எங்க அம்மா பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தது கருணாநிதி கொள்ளிடத்தில இருந்து, வீட்டுல யாரு சொன்னாலும் மறுக்க மாட்டேன் அப்படின்னு
1: இருக்கு. ரொம்ப நல்லவர் போல. சரி, அடுத்தது இவங்க யார், இளங்கோவன், குவாகம் இளங்கோவன் சொல்றாங்க, எனது வீட்டில் எனது மகன் மகள் சொன்னால் கேட்போம், அதுவும் என் மனதுக்கு நியாயம் என்று தோன்றினாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: நாகையிலிருந்து சிக்கல் சரண்யா சரவணன், எங்க அம்மாவும் மாமாவும் சொல்றதை மறுக்க முடியாது, செய்தே ஆக வேண்டும்,
1: செஞ்சே ஆகணும்,
0: இல்லன்னா சிக்கலுங்க. அவங்க ஊரை
1: சொன்னேன். சூப்பர். அடுத்தது வந்து அன்பறிப்பாளர் இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க வீட்டுல என் ஆசை மனைவி மாலதி, அவங்க பேச்சை தான் நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா டிசைன் அப்படிங்கோ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
0: நேரிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாயில் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ்
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை 4 நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசும் தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் என் சொல் அமுது.
12: உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
16: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள், ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
17: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: காலை நேரத்தை கலகலப்பாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் நிகழ்ச்சியில ஒரு வினாவை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறோம். உங்க வீட்டில் யார் சொன்னா மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி டிசைன் டிசைனா பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
1: அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, எங்கள் வீட்டில் என் மகள் மகாலட்சுமி மறுக்க மாட்டாங்க, சொன்னதும் உடனே செஞ்சிருவாங்க, செய்து விடுவார், அப்ப அவங்க சொன்னதை மறுக்க மாட்டாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க.
0: ஆமா, நீங்க செய்வீங்களான்னு கேட்டா மகள் சொல்றத சொல்லி தப்பிச்சுட்டாங்க. அடுத்து சிவபுரி கீர்த்திராஜன், இது என்னங்க, இது என் மனைவி சொன்னா அப்பீலே கிடையாதுங்க, ஏன்னா அடுத்து சாப்பாடு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு
1: இருக்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவங்களும் வணக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, சிங்கத்தோட குகையில வந்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு குறிப்பு, வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்களா என்னன்னு தெரியல, வேற நம்மளும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க.
0: அடுத்தது டிஆர் பட்டினம் நளினி சங்கர், என் கணவர் மற்றும் என் பிள்ளைகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: காரைக்கால் நளினி இவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல நான் தான் ராணி, யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் என்னோட விஷயத்தில் மட்டும் எல்லா என்னோட விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் கிடையாது சார். அதாவது அவங்க விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் பிடிப்பாங்களா எல்லா விஷயத்திலையும் கிடையாதான் சார் மேடம் அப்படின்னு ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்டில் யார் சொல்கிறத கேட்பீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: நாங்களும் சாப்பிடணும் இல்லைம்மா, நீங்கள் பாட்டில் கேட்டுட்டு போயிடுவீங்க, நாங்களும் சொல்லிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு போன

0: சாப்பிடணும்ல, இருந்தாலும் சொல்றோம், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து பில்லூர் சதா கௌதமன், எனது வீட்டில் எனது அன்பான மனைவி சொன்னா எதையும் மறுக்க மாட்டேன். இவரு ரொம்பவே ஜாக்கிரதையா தப்பிச்சுட்டேன், அன்பான மனைவி சொன்னா மறுக்க மாட்டேன்.
1: கோமசனம் இருப்பாரோ. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளைய மார் மகாலட்சுமி, நான் சொல்வதை உடனே செய்து விடுவார் என் தந்தை. எல்லாம் எப்படி நான் சொல்வதே உடனே செய்து விடுவார் அப்படின்னா, இவங்க அப்ப யார் சொல்றது கேட்க மாட்டாங்க போல, கேட்க வைப்பாங்க போல. நளினி தான் அப்படியே கெத்தா சொல்லிட்டாங்க, ஆந்தா ராணி அப்படின்ட்டு.
0: அடுத்து கீழே குடியிருப்பு சிங்காரவேலு, என் பிள்ளைகள் ஜான்சி ராணி கவியரசு இருவரும் சொல்வதை நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க.
1: கைலாசபுரத்தில் இருந்து என்னுடைய சித்தி, ஆமா என் சித்தி எது சொன்னாலும் கண்டிப்பா தட்டாமல் கேட்பேன் அப்படின்னு உட்கோட்டை வேல்முருகன் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை மற்ற உறவுகளுக்கு நான் இதுவரை கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: பரவாயில்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அடுத்து, என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தி எனது தந்தை சொல்லும் பொழுது அதை மறுக்க மாட்டேன். ஆமாங்க உண்மைங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு இருக்காரு மேல ஒரு துறை சேப்பு விஜயராகவன்.
1: அடுத்தது வந்து கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, என் அப்பா அம்மா சொல்வதை நாங்கள் மறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: என்ன விளையாட்டுங்க,
1: நான் யாருக்குமே கிளஞ்சியப்பன் சாரோட சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஆமா, நான் யாரு யார் யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனா இதெல்லாம் திருமணத்துக்கு முன்புதான், இப்ப எப்படின்னு நினைச்சிடாதீங்க. மனைவி சொல்வதை கேட்பதிலும் பல நன்மைகள் இருக்கு, முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளும் பிறக்குது. என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றேன், வீட்டுல எல்லாத்தையும் என் மனைவி தான் பாப்பாங்க.
1: அதுக்கு அடுத்ததான் ட்விஸ்டே வச்சிருக்காரு,
0: நான் துணி துவைச்சா பாப்பாங்க, வீடு கூட்டினா பாப்பாங்க, தண்ணீர் பிடித்தா பாப்பாங்க, இன்னும் நிறைய பார்ப்பார்கள் இருக்குதுங்க. அதனால வேலையெல்லாம்
1: கல்லேரி ரஜினிகாந்த், வாழ்த்துக்களோட முடிச்சிட்டாரு. அடிவளம் சக்தி முருகானந்தம், என் மகள் சொன்னால் மறுக்காமல் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: This is the promotional song of the motion picture of the India in the Chennai.

பிரிஞ்ச் இட் இஸ் கால்ட் தி பிப்லி பிரிஞ்ச்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
5: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
9: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: BPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: BPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
11: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தேதியும் சேதியும். இன்று செப்டம்பர் 26 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. தேவையற்ற அல்லது திட்டமிடப்படாத கருவுறுதலை தவிர்ப்பதற்கும், குடும்ப கட்டுப்பாடு, இனப்பெருக்க நலன் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடையேயும் தம்பதிகளிடையேயும் ஏற்படுத்தும் நோக்கிலும், பொருத்தமான கருத்தடை முறைகளை தேர்ந்தெடுத்து தங்களின் எதிர்காலத்தையும் குடும்பத்தையும் திட்டமிடுவதற்கான உரிமைகளை வழங்குவதற்கான நிலையை கொண்டு செல்லும் நோக்கிலும் இன்று உலக கருத்தடை நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
5: 1905 செப்டம்பர் 26 தேதியான இதே நாளில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது சிறப்பு சார்பு கோட்பாடு தொடர்பான முதலாவது ஆய்வை வெளியிட்டார்.
0: உலகளாவிய அணு ஆயுத பரவல் தடையும், உலகை பாதுகாப்பான அணு ஆயுதமற்ற இடமாக மாற்றுவதற்கான பன்னாட்டு முயற்சிகளை வலுப்படுத்தவும், அணு ஆயுதங்களை மனித குலத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகள் குறித்தும், அவற்றை முழுமையாக நீக்குவதன் அவசியத்தை பற்றி பொதுமக்களுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும்

0: விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று அணு ஆயுதங்களை முற்றிலும் அகற்றுவதற்கான பன்னாட்டு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: நவீன வங்காள உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவரும் கல்வியாளர், எழுத்தாளர், சமூக சீர்திருத்தவாதி என பன்முகத்தன்மை கொண்டவருமான ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிறந்த தினம் இன்று. பிறந்த ஆண்டு 1820. இவரது இயற்பெயர் ஈஸ்வர சந்திர பந்தோபாத்யாயா ஆகும். சமஸ்கிருத கல்வியில் சிறந்து விளங்கியமைக்காக வித்யாசாகர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சமூக மற்றும் கல்வி சீர்திருத்தங்களுக்காக பாடுபட்டு வெற்றி கண்டதால் வங்காள மறுமலர்ச்சியில் முக்கியமானவராக கருதப்படுகிறார். சமூக சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிறந்த தினம் இன்று.
0: இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிற ஒரு தன்னாட்சி அமைப்பான தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனம் CSIR தனது நிறுவன நாளை இன்று கொண்டாடுகிறது.
1: கர்நாடக இசை அமைப்பாளரும் தமிழில் பல கிருதிகளை இயற்றியவருமான பாபநாசம் சிவன் பிறந்த தினம் இன்று. சேவாசதனம், தியாகபூமி போன்ற பல தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்து பாடல்களை எழுதியுள்ளார். பாபநாசம் சிவன் பிறந்த தினம் இன்று.
0: இந்திய பொருளாதார அறிஞரும் கல்வியாளரும் இந்தியாவின் 13வது தலைமை அமைச்சராக பணியாற்றியவருமான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் பிறந்த நாள் இன்று.
1: நாட்டுப்பற்றாளர், தமிழ் புலவர், கர்நாடக இசை வல்லுநர் என அறியப்படும் பெரியசாமி தூரன் பிறந்த தினம் இன்று. பிறந்த ஆண்டு 1908. தமிழுக்கும் இசைக்கும் இவர் ஆற்றிய பணிக்காக விருதுகளால் சிறப்பிக்கப்படுகிறார். பத்மபூஷன் விருது, கலைமாமணி விருது, இசை பேரறிஞர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: 20வது நூற்றாண்டின் புகழ்பெற்ற கவிஞரும் தமிழில் குழந்தைகளுக்காக தொடர்ச்சியான பாடல்களை எழுதியவரும் பக்தி, இலக்கியம், இயற்கை, வாழ்வியல் போராட்ட பாடல்கள், தேசியம், வாழ்த்துப்பாக்கள், பல்சுவை பாக்கள் என எழுதி வரலாற்றில் நிலைத்திட்ட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள் என்று.
1: திருக்குறளை எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்த்த தமிழறிஞர் திருக்குறளார் வி முனுசாமி 1913 இதே நாளில் பிறந்தவர். 1330 குரட்பாக்களையும் மனப்பாடம் செய்து அதன் பொருளுடன் வாழ்ந்தவர். 1952 முதல் 57 வரை இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார். திருக்குறளார் வி முனுசாமி பிறந்த தினம் இன்று.
0: தமிழிலும் மலையாளத்திலும் புதினங்கள், சிறுகதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்புகள் என எழுத்துத்துறையில் தடம் பதித்து புகழ்பெற்ற எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1997 இவர் எழுதிய சாய்வு நாற்காலி என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும் அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.

0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய தர நிர்ணயம்.
1: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
3: இந்தாங்க,
2: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
3: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
2: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
4: கலகலப்பான காலை பொழுதை மேலும் கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். என்னைய பாயிண்ட் டு பாயிண்ட்ல உங்க வீட்டுல யார் சொன்னா மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேரு நிறைய விதமா அவங்க குடும்ப நண்பர்கள் யார் சொன்னா மறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து யார் உங்களுடைய கணினிக்கு அனுப்பியிருக்காங்க?
0: அடுத்து நிரவிரா.

0: ராஜவேல், எங்க வீட்டுல எங்க அம்மா சொன்னா மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எங்க வீட்டுல என்னுடைய மகள் சொன்னா நான் கேட்பேன், கேட்டதை வாங்கி கொடுப்பேன், மறுக்கவே மாட்டேன். கோவனூர் கார்த்தி.
0: அடுத்து குடவாசல் கார்த்திகேயன், என் மனசாட்சி சொன்னால் அதை மறுக்க மாட்டேன், மற்றபடி வீட்டில் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்க, கலாவதி ராஜமோகன் எரவாஞ்சேரியிலிருந்து. என் வீட்டில் யாருடைய பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு சரின்னு பட்டா மட்டும் ஓகே சொல்வேன்
0: அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: யார் பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்களா? யார் சொன்னா மறுக்க மாட்டேங்கன்னு கேட்டா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க.
0: அதுக்குதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதாவது எனக்கு சரின்னு பட்டா ஓகே சொல்வேனா, யாராவது சொல்றது சரின்னு பட்டா ஓகே சொல்லுவாங்களாமா? அடுத்து மேமாத்தூர் அமுதாசேகர் சொல்றாங்க, என் பிள்ளைகள் சொன்னால் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்து காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் மேல்முருகன், வீட்டுல நாங்க இருவரும் சேர்ந்து ஒரு விஷயம் பேசி கொண்டிருக்கும் போது மனைவி சொன்னா அதை மறுக்க மாட்டேன், சரின்னு ஒத்துக்குவேன், அது சரியாவும் இருந்திருக்குது அப்படின்னு இருக்காங்க.
0: திருச்சேரி அஜ்லின், என் அப்பா சொன்னால் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து என் அப்பா சொன்னா நான் எந்த விஷயத்துக்கு மறுத்ததே இல்லைன்னு நிம்மேலி நந்தகுமார் அதே தான் சொல்லியிருக்கார்.
0: அடுத்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க பெருகமணி முகமது இப்ராஹிம். அவங்க சொல்றாங்க பாருங்க, எங்கள் வீட்டில் நான் என்னுடைய மனைவி சொல்வதை மறுக்க மாட்டேன், ஏனென்றால் எதையும் சரியாகத்தான் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: திட்டச்சேரி ஷாவுல் கமீது, என் தாய் சொன்னாலும் மறுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க.
0: அந்த இப்ராஹிம் பெருகமணி திருச்சி வீரை முகமது இப்ராஹிம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இனிய காலை வணக்கம் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க பூக்கடை மணி அப்படின்னு வந்திருக்கு நமக்கு. மல்லியம் ரவி என்ன சொல்கிறாங்கன்னா, எனது பசங்க சொல்கிறத நான் எப்பவும் தட்ட மாட்டேன், ஏன்னா நமக்கு புரியாத நேரத்தில் அவங்களுக்கு புரியும் தன்மை நிறைய உண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து எனது மகள் பவியாஸ்டி சொன்னால் சொன்னது தான் அப்படின்னு முடிச்சிட்டார் ரவிக்குமார் தாணிக்கோட்டம் தெற்குலேருந்து.
0: அடுத்து தியாகு மயிலாடுதுறையிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர் வந்து பின்னாடி செய்தி சொல்லியிருக்கிறாரு, என்னன்னா வேற யாரு யாருங்க, என் அம்மா தான், அவர்கள் என்ன சொன்னாலும் தட்டவே மாட்டேன், மறு பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
3: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
2: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
3: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
2: ஐஎஸ்ஐ முத்திரையிட்டு பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
3: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
2: போன் 044-22-541-442, 044-22-541-216.
4: விரைவு திருச்சி சாரதாசில்
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
7: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
0: அதாவது மறுக்காம கேட்கறது இந்த தலைப்புல நிறைய நகைச்சுவையாம் வந்திருக்குது. ஆனாலும் இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா வீட்டுல ஒருத்தவங்க எந்த முடிவையும் சொதப்பாம ரொம்ப பக்குவத்தோட ரொம்ப நிதானத்தோட முடிவை எடுப்பாங்க. அவங்களோட முடிவை நம்ம கேட்கணும். சில நேரத்துல ஈகோ புடிச்சுக்கிட்டு நான் வந்து நான் சொல்றதுலதான் நிப்பேன் அப்படின்னு நின்னாக்கா குடும்ப நலன் பாதிக்கப்படும். அந்த இது இதுல இருக்கு. அதனால அந்த பக்குவத்தோட நிதானத்தோட கரெக்டா முடிவெடுக்கிறவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம் இல்ல, அது நம்மளா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் தருணத்துல கண்டிப்பா குடும்பம் ரொம்ப சிறப்பானதா போகும். அடுத்தடுத்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், என்னை எப்படி வழி நடத்தினாரோ பாருங்க அது சொல்றாங்க. அதே போல் என் குழந்தைகளையும் வழி நடத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்து மயிலாடுதுறை தியாகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு. பிள்ளைத்தூர் வாசல் ஆரோக்கிய தாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரோக்கிய தாஸ் செல்வமரி, ஐயா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனா என் மனைவி சொன்னால் அப்படின்னு அப்படியே தொடர்புள்ளியா வச்சுட்டாரு.
0: மனைவி சொன்னா கேட்டுதானே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அடுத்து தெத்தி
1: புள்ளி எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா, தெரியாதா எதுக்கு, ஆயுட்காலம் வரைக்கும் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: உங்களுக்கு புரியுது எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். அடுத்து தெத்தியில இருந்து செல்வி சொல்லியிருக்கிறாங்க, என் குழந்தைகள் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை, அதே போல் அம்மா அப்பா இவர்கள் சொன்னாலும் மறுக்க மாட்டேன், சில விஷயங்களுக்கு நானே முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 27 ஆம் தேதி இரவு 8 மணிக்கு.

0: மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியை நாம் விடுத்திருக்கிறோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வீட்டில் யார் சொன்னால் மறுக்க மாட்டீங்க அப்படின்னு. எல்லோரும் அவங்க வீட்டில் யார் சொன்னால் மறுக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
1: காரைக்கால் அருள் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஷாலினி ரியா என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஆகிடுது. ஷாலுக்குட்டி சொல்கிறத தான் நாங்களும் செய்கிற மாதிரி ஆகுது. மறுக்க முடியல, எங்களால் முடிந்ததை மறுக்க முடியாமல் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், வேற யார் இப்போதைக்கு என் பொண்டாட்டி தான் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு.
1: அடுத்தது பாருங்க, மேலக்கோட்டுச்சேரி லவ் ரவுலின் மார்க்கஸ், என் மகன் அவன் அந்த பிராக்கெட்குள்ளார அவரான் சொன்னா கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: அந்த அளவுக்கு ஒரு மகன் மிரட்டி வச்சிருக்காரு. அடுத்தது இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், மனைவி தாங்க, மனைவி சொன்னா கேட்டுக்கணும், நல்லதை எடுத்துக்கணும், சரியில்லைன்னா ஒதுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கார்.
1: அடுத்தது வந்து எனது தந்தை அப்படின்னு சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் சொல்லிட்டாங்க.
0: தில்லை சீனிவாசன், எனது அக்கா மறைந்த தில்லை நாயகி சொன்னா மறுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க.
1: பெருஞ்சேரி ஜார்ஜ், மனைவி சொல்லே மந்திரம், நன்றி வணக்கம் அப்படின்ட்டாங்க.

0: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் அலோவ் பண்ணமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பரபரப்பான காலை வேலையை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 அப்படியே கணினியை உத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களே சிரிச்சுட்டு அப்படி நேர்கள் கொஞ்சம் சிரிக்கணும்.
2: அடுத்தது வந்து மேல வாஞ்சூர் ஃபாத்திமா சொல்றாங்க, எங்க வீட்டுல என் மகள் சொல்றத மறுக்காமல் செய்வேன் அப்படின்னு மேல ஒரு கமெண்ட் இருக்கு, அதை நான் விட்டுட்டு படிச்சுட்டேன், நீங்க அதை படிச்சிருங்க. ஃபாத்திமாவுக்கு மேல
0: திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, எங்க வீட்டுல என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா என் மனசாட்சி உள்ளபடி நான் நடந்து கொள்வேன் அவ்வளவுதாங்க
2: அப்படின்னு சொல்லுங்க.
0: யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு கேட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
2: கார்த்திகேயன் எப்படி சொல்லிருக்காரு பாருங்க, பூந்தோட்டத்துல இருந்து அம்மா சொன்னா மறுக்க மாட்டேங்க சும்மா தானே எல்லாம், அப்ப என்ன சொல்ல வர்றாரு. அடுத்தது
0: யாரு, கடக்க மயங்கரன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா,
2: சரியான வினாவிடையா?
0: ஆமா, சரியான வினாவிடையன் துணைவியார் தான் அப்படின்னு சரியான நேரத்துல தைரியம் சொல்லுவாங்களா, அதனால மறுக்க மாட்டார்.
2: அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம் சொல்றாங்க, எங்க வீட்டுல என் பேர பிள்ளைகள் சொல்றதுக்கு மறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அடுத்தது கும்பகோணம் மூர்த்தி, இப்படி இக்கட்டான கேள்வியை கேட்டுட்டீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க
2: முடிச்சிட்டாரு. அடுத்தது வந்து பந்தனூர் ரபேகா, என் மாமா சொன்னா மறுக்காமல் கேட்பேன் சார் மேடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: அடுத்து பூங்குன்றம் காவலக்குடி, நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்பேன் இருக்காங்க.
2: நாகூர் அலோன்ஸ் ராஜ்
0: இல்ல, நழுவுற மீன் இல்ல, அவரு விலகுற மீன் அதுலயே.
2: நாகூர் அலோன்ஸ் ராஜ் சொல்லியிருக்கிறாங்க, காலை வணக்கத்தோட ஆரம்பிச்சு, எங்கள் வீட்டில் எங்கள் இளத்தரசி என் மனைவிதான், அவர்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டி தலையாட்டி கழுத்து வலி கண்டுவிடும், வேற என்ன செய்வது, இரண்டே வார்த்தைகள் அவர் சொன்னால் சரிங்க அல்லது சாரிங்க, இந்த இரண்டு வார்த்தை தான் நல்லா இருக்கு. இது
0: குடும்பத்தை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காரு. நான் கொரநாட்டி கருப்பூர் ஜி பிரபாகரன் சொல்லிட்டு வந்திருக்கிறார், நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்பேன், சொல் புத்தியுடன் சுய புத்தியோட செயல்படுவேன். என்ன சொல்ல வர்றாரு, மறுப்பாரா மறுக்க மாட்டாரா?
2: எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல, மோர்னு வேற கொடுத்துருக்கு பாருங்க, இன்னும் என்னமோ வந்திருக்குது. ஓ, அதுதானா? இந்த எல்லா கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது நீங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்கீங்க போல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து ஆக்டர் இருந்தாலும் வீட்டில் போய் சாப்பிடணும்ல. ஆக்கூர் மடப்புறம் மன்சூர் அலிச மன்சூர் சொல்லியிருக்கிறாங்க, என் மனைவி சொன்னா அதுக்கு மறுப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அயக்காரன்புலம் பழனிவேல், மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், வீட்டில் யாரும் நல்லது சொன்னால் நிச்சயமாக நான் கேட்பேன், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, நல்லது சொன்னா நிச்சயமா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டு இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அந்த இடத்துல இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வாகனம் இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை பாபு நிறுத்தி ஏறி இருக்கிறார் அந்த பாயிண்ட்ல. நல்ல விஷயம் சார், யார் சொன்னாலும் கேட்பேன், குறிப்பா என் பேத்தி எது கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுப்பேன்.
2: இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தாத்தா பாட்டி அந்த பேரன் பேத்தி பாண்டிங் செமையா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைகள் எது சொன்னாலும் வாங்கி கொடுத்துறாங்க. அந்த தாத்தா பாட்டி இதே பையனா இருக்கிறப்ப கேட்டா அதே வார்த்தைக்கு அடி விழுந்திருக்கும். பேரன் பேத்தியா இருக்கும் போது எதுனாலும் அன்பா வாங்கி கொடுத்துறது, அதுதான் அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன் சொல்றாங்க, நான் சொன்னா என் மனைவி மறுக்க மாட்டார், மனைவி சொன்னால் நான் மறுக்க மாட்டேன், இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் யோசனை சொல்லிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அடுத்தது வந்து பனங்கட்டாங்குடி அனுஷ்யா சங்கர், எங்க வீட்டுல கணவர் தாங்க, அவர் சொன்னா கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு இருக்காங்க.
2: அடுத்தது வந்து சிவபுரி சோமசுந்தரம், என்னோட மகள் எது சொன்னாலும் ஆக்கப்பூர்வமாக சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தது எனது வீட்டில் எனது மகள் தான் என்னையும் என் கணவரையும் வழி நடத்துவார், எதை சொன்னாலும் செய்தாலும் சரியாக இருக்கும், அதனால் நாங்கள் இருவரும் என்னுடைய மகள்

0: இருவருக்கும் காலை வணக்கம். வாய்ப்புல ராஜா, இந்த கேள்விக்கு பதில் இல்ல. திருவாரூர் கேக்கரை கே குமார். பதில் இல்லைங்கும் போதே தெரிஞ்சிட்டுங்க என்ன பதில்னே. அடுத்து சொல்லுங்க.
1: அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன், என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து கொடிக்கால் பாளையம் சாகுல் சமீத் ராஜா. ஆஹா, அவங்க நீங்க பேரை சொல்லிட்டீங்களா? பேரை சரியா கேட்டிருக்காங்க,
0: அதனால அது வந்து அவருக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கிறார்.
1: நிரவி கஜேந்திரன், தாய் சொல்லை தட்ட மாட்டேன், மனைவி சொல்லை மறுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு.
0: எனக்கு அதுக்கப்புறம் ஒன்னும் செய்தி காட்டல, நீங்க படிங்க.
2: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
3: ஆமாங்க சார், உங்க செலக்ஷன் சரிதான். இது புது டிசைன்.
2: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
4: இன்றி BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
1: அடுத்து யாரெல்லாம் பின்னூட்டம் இட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல நான் சொன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நிரவி நச்சிப்பிள்ளை.
0: எனக்கு வந்து நான் இன்னும் அப்படியே ரோல் ஸ்க்ரோல் பண்ணி
1: அதம்பார் ராமன், அவர் என்ன சொல்லிருக்காரு? மனைவி சொல்லே மந்திரம் நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார்.
0: அதம்பார் ராமன், மனைவி சொல்லே மந்திரம்.
1: அப்புறம் சீர்காழியில இருந்து சிவ சண்முகம், எங்க அப்பா எந்த வேலை சொன்னாலும் அதை உடனே செஞ்சு முடிப்பேன், எங்க அப்பா பேச்ச மீறவே மாட்டேன், இதான் சார் என் குணம் அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்தது வந்து எனக்கு சி வீரநகர் வைரநகர் சிவாஜின்னு காட்டுது, எனது மகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அடுத்த மெசேஜையும் சொல்லான்னு பார்க்குறேன். சீர்காழியிலிருந்து சிவ சண்முகம், அதுதான் நீங்க திருவிடை மருதூர் கௌசல்யா கதிரவன் சொல்றாங்க. எனது மூத்த மகன் சொல்வதை என்னால் மறுக்க முடியாது, எப்போதும் அவன் சொல்வது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: பௌத்திரமணிக்கும் ரகுபதி என்ன சொல்லிருக்காங்க? எங்க வீட்டுல யார் எது சொன்னாலும் சரின்னு பட்டா உடனே மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க.
0: திருக்கண்ணபுரம் ஆனந்த், எங்கள் அப்பா சொல் எனக்கு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: என் தம்பி சொன்னால் மறுக்க மாட்டேன்னு தேவனூர் ஜோதிலட்சுமியும் கும்பகோணம் குமரனும் வந்து என் பையன் சொன்னால் மறுக்க மாட்டேன்னு
0: சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்தது வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சத்யா மணக்குடியிலிருந்து சொல்றாங்க, என்னுடைய கணவர் சொன்னால் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிறைவாக பிரதாபாபுரம் பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு.
5: அன்பான தம்பிகளே, அண்ணன்களே, வெட்டியாக இப்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் என் அருமை சல்லி பசங்களே, ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்ற இந்த பூமியில நம்ம ஆம்பளை சமுதாயத்துக்கு ஒரு சரியான நியாயம் இன்னும் கிடைக்கல. அதனால இப்ப உங்களுக்கு

0: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
2: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
1: அத நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
3: இன்று BIS ஸ்கேன் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள், பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10 மணி.

சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்ற விடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்டு மகிழலாம். சொல் அரங்கம். சிந்திக்க செவிகளில் இணையும் இன்றைய சொல் அரங்கத்தில் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும். இயல்பா நாம பேசுகிற நம்முடைய வார்த்தைகளில் வந்து வழக்கு சொல் என்று ஒன்று இருக்கும். அது ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் கூட மாறுபடும். அப்படி அந்த வழக்கு சொல்லுக்கான தமிழ் சொல் எது? ஆக நீங்க இன்றைய தொலைபேசி இணைப்பில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல், அந்த வழக்கு சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் இரண்டையும் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 231231 இந்த எண்ணிலும், 299948 இந்த எண்ணிலும், 299958 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பின் நேர்களுக்காக இன்னொரு அலைபேசி எண் 9566427231. சொல்லரங்கத்தில் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் இணைகிற முதல்

0: நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் இணைப்பில் வந்திருக்கீங்க. வணக்கம், அந்த நேயருடைய இணைப்பு கொடுக்கப்பட்டும் பேச மறுக்கிறார். அடுத்து வருகிற நேயர்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
1: இந்த மாலை நேரத்தை வந்து அந்தி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: அதுக்கு வந்து மாலை.
0: இல்லை, அந்தி என்பதே சரியான தமிழ் சொல்லுதான். அந்தி என்பதே சரியான தமிழ் சொல்லுதான், மாலை என்பதும் தமிழ் சொல்லுதான். அதுக்கு வட்டார வழக்கில் இந்த பகுதியில் கடற்கரையோர பகுதியெல்லாம் மசண்டை அப்படிம்பாங்க. மசண்டை பொழுதுமாங்களா, அதுதான் வழக்கு சொல். சரியா,
1: நன்றி.
0: இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்திருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்திருக்கீங்க, பேசலாம் நீங்க.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க வானொலி பெட்டியின் ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சுக்கோங்கம்மா, இல்லைன்னா வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்துருங்க. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்
3: சார்.
0: பேசுங்க.
3: அந்த குத்தவைன்னு சொல்லுவாங்க சார், பழைய காலத்துலாம்.
0: ஆமா,
3: குத்தவை.
0: ஆமா ஆமா,
3: அது இப்ப வந்து உட்கார வேண்டும் அப்படிங்கிற ஒரு மொழியா இப்ப மாறி இருக்கு.
0: உட்கார்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா சரியானது வந்து அமர்தல். சரியா,
3: அமர்தல்.
0: சரி, மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர். வணக்கம்.
4: வணக்கம் சார். ஜோதி, என்ன பண்றது?
0: சொல்லுங்க
4: சார். டிக்கெட்டுக்கு வந்து பயண சீட்டு சார்.
0: டிக்கெட்டு, ஆமா, இயல்பா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கில சொல்லு, ஆனா பயணச்சீட்டு. சரி, மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர். வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
5: ஐயா. வணக்கம். ஒரு ராஜேந்திரன் மணக்குடி. சிறிது நாழி என்று சொல்வோம், அதை நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செத்த நாழிம்பாங்க.
0: ஆமா, செத்த நாழி.
5: செத்த நாழிங்கிறது சிறிது நாழி அப்படிங்கிறது தான் சித்திய தமிழ் சொல்.
0: சிறிது நாழிகை.
5: ஆமா, சிறிது நாழிகை, சிறிது நேரம்.
0: சரி, சிறிது நேரம். சரி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: பேசுங்க.
6: சில பேர் வந்து உதயில் கேக்குறப்ப வந்து பிச்சு எடுத்தாங்க.
0: ஆனா
6: அதோட உட்பது வந்து யாசகம்.
0: யாசகம்.
6: கோரக்க சித்திர ஐயா எல்லா பதினெட்டு முடிவுகளும் அதுதான்.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: காட்டு மண்டலத்தை கல்கண்டு மண்டலமா சார். காரை பண்பலையும் சொல்லரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: சொல்லுங்க ஐயா.
7: வட்டார சொல்லும் சொல்லிருக்கீங்க.
0: வழக்கு சொல்லும், அதற்கு இணையான தமிழ் சொல்லும்.
7: வழக்கு சொல்லும், அதற்கு இணையான சொல்லும். அதாவது எங்க ஊருக்கு செட்டிநாடு காரைக்குடி தமிழ்லாம் இல்ல,
0: சிவகங்கை
7: மாவட்டம். அந்த பக்கம் சொல்லுங்க. மறந்து தேங்கிறதுக்கு வந்து அசத்து தேன்.
0: ஓ, மறதி. மறதி அப்படிங்கிறதுக்கு
7: அசத்துட்டேங்கிறது.
0: அசத்துட்டேன். சரி சரி, மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரிவ்சின் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, தரமான தார்பாய்கள் கிடைநட்டு ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: முற்பகல் பொழுதை நற்பகலாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 சொல் அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சொல் அரங்கத்தில் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் என்ற பொருண்மையில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்த இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வாழ்க வளமுடன். விளம்பரம் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: வழக்கு சொல் வந்து சார் ஜனத்தொகை. தமிழ் சொல் மக்கள் தொகை.
0: மக்கள் தொகை. சரி, மக்கள் திரள்னு சொல்லிடலாமா அந்த தொகைக்கு? மக்கள் திரள். சரி, மகிழ்ச்சி. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து ஒரு நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: ஆக்கூர் மரப்பட்டி நாச்சி அம்மன் சொல்
0: பேசுறேன் சார். பேசுங்க.
2: காஃபி.
0: காசி.
2: அதுக்கு மறுபெயர் குழம்பி.
0: குழம்பியா?
2: ஆமா சார்.
0: ஆமா, காஃபி குழம்பி.
2: ஆமா.
0: சரிங்க, மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க.
3: வணக்கம். அன்புக்கரசி
0: பேசுங்கம்மா.
3: நலமா
0: இருக்கங்க, சொல்லுங்க. வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உங்க பகுதியில் நீங்க வழக்கு சொல் என்ன பேசுவீங்க, அதுக்கான இணையான தமிழ் சொல் என்னங்க?
3: நாணயம்.
0: சரி, நாணயம் என்பது
3: நன்றாக இருக்க வேண்டும்.
0: ஓ, நன்றாக இருக்க வேண்டுமா? சரி, உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். சரி, மகிழ்ச்சி. நன்றிமா இணைப்பில் வந்த மைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: இணைப்பில்
0: வந்தமைக்கு நன்றி. அடுத்து வருகிற நேர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. திருமாராயன்பட்டினிலிருந்து
0: வடமொழி சொல். சோறு என்பது தமிழ் சொல் தான். சோறுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அடிசில் அப்படிம்பாங்க. சரிங்க, மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
6: நான் காட்டுமன்னார் கோயிலிருந்து குழந்தை அப்பன் பேசுறேங்க
0: ஐயா. சொல்லுங்க.
6: அதாவது இப்ப இந்த வழக்கு சொல்ல போதான் மல்லாட்ட பயிரும்பாங்க. அது சரியானது வந்து மணிலா பயிர்.
0: மணிலா பயிர். சரி,
6: ஆமாங்க. நன்றிங்க.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம். இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார். நான் கலப்பால இருந்து ரேணுகா பேசுறேன்.
0: பேசுங்கம்மா.
7: மதுரை சைடு எல்லாம் பாட்டி அவ்வாம்பாங்க சார். நம்ம ஊர் பக்கம் பாட்டி ஆத்தாம்பாங்க.
0: ஆத்தா பாட்டிம்பாங்க. அங்க அவ்வாவா?
5: மிக்க
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
8: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
9: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
10: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
9: கிருஷ்ணலின் சிகோசா
10: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சொல் அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய சொல் அரங்கத்தில் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் நேயர்கள் சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க.
11: துளாவிப்பார்.
0: தேடுதலே நல்ல தமிழ் தான், ஆனாலும் கூட அதற்கான சரியான சங்க பெயர் துழவுதல். சரி, மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேர் வணக்கம்.
12: வணக்கம் சார். இரவாந்தேரி கலாபஞ்சமோகன்.
0: சொல்லுங்கம்மா.
12: அனுமதி இசைவு.
0: அனுமதி
12: இசைவு.
0: இசைவு. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
13: வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
13: திருவாரூர் மாவட்டம்

0: திருவாரூர் ரயில் கலைஞன் சிட்டிமணி என்கிற தியாகராஜன்.
1: ம், பேசுங்க.
0: ரயில் சொல்லுவோம், தூய தமிழ் ரெண்டு இருக்கு, எதிர்மான எடுத்துங்க.
1: ம்,
0: சுகை வண்டி அல்லது தொடர் வண்டி?
1: தொடர் வண்டி. சரி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ம்,
2: தென்பிடாய் ஆனந்தன்.
1: ம், பேசுங்க.
2: பேனான்னு இருக்கிறது வந்து சார் தூவல், எழுதுகோள்.
1: எழுதுகோள், சரி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார். பூ சொல்லுவாங்க, புஷ்பன்னு சொல்லுவாங்க.
1: எதுங்க?
3: பூ, பூ வந்து புஷ்பன்னு சொல்லுவாங்க சார்.
1: புஷ்பம் என்பது வடமொழி சொல்லு, ஆனா பூ என்பதே நல்ல தமிழ் சொல்லுதான் இல்லையா?
3: ஆமா சார்.
1: சரிங்க, மகிழ்ச்சி.
3: வந்து ஜூஸ் வந்து குளிர் பானம்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க, நன்றி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
1: ம்,
4: ஆர்த்தாக்கு கவிதா
1: பேசுங்கம்மா.
4: சார், இப்போ சீர்காழி பக்கம்லாம் சார் பஸ்ஸில் போனாங்க, நம்ம கல்லுன்னு சொல்லுவோம்.
1: பஸ்ஸில் போனால்
4: நம்ம வந்து இப்போ

0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து ஒரு இணையர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் சார். புஷ்பன்னு சொல்லுவாங்க.
0: எதுங்க?
1: பூ வந்து புஷ்பன்னு சொல்லுவாங்க சார்.
0: புஷ்பம் என்பது வடமொழி சொல்லு, ஆனா பூ என்பதே நல்ல தமிழ் சொல்லுதான் இல்லையா?
2: கொஞ்சம்
0: ஓ, ஒத்து அப்படிங்கறது வழக்கு மொழி இல்லையா?
2: ஆமா ஆமா சார்.
0: ஒத்துங்க ஒத்துங்க அப்படிம்பாங்க.
2: ஆமா சார்.
0: சரி, நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றி.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சொல் அரங்கம் நிகழ்ச்சியில் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் இந்த பொறுமையில் நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, சங்கரமங்கல் சந்திரசேகர் பேசுறேன்
2: சார். பேசுங்க.
3: தினமும் வழக்கத்துக்குள்ள உள்ள சொல்லு டயர்.
2: டயர்,
3: பேருந்து, பஸ், கார், சைக்கிள், மோட்டர் பைக்,
2: சரி,
3: எல்லாத்துக்கும் டயர் போடுறோம்ல.
2: ஆமா,
3: அந்த டயரோட உண்மையான தமிழ் சொல் வந்து அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துல ஒரு ஆணை வருது.
2: நேயர்
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
5: சித்ரா மணக்குடி.
2: பேசுங்கம்மா.
5: கடலைனா கல்லைம்பாங்க. கொண்ட கடலை, வேர் கடலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர்.
2: கல்ல அப்படிங்கிறது வந்து கடலை இல்லையா?
5: கடலை.
2: சரிங்க.
5: கொண்ட கடலை, வேர் கடலை.
2: நன்றிமா, நன்றிமா. இனிப்புல வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: மேமாத்தூர்ல இருந்து அமுதா சார்.
2: மேமாத்தூர் அமுதா.
6: தலையணை சார், தலகாணி.
2: ஓ, தலகாணின்னு சொல்லுவாங்க, ஆனா தலையணை இல்லையா? நன்றிமா, நன்றிமா. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
7: வணக்கம். உடையார் போலைய மஜீம்.
2: சொல்லுங்க.
7: தாலுகா ஆபீஸ்னு சொல்லுவாங்க, ஆனா வட்டாட்சியர் அலுவலகம்.
2: வட்டாட்சியர் அலுவலகம், சரிங்க.
7: நன்றி சார்.
2: நன்றி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. திருமலைராயன்பட்டினம் அபிராமி வடக்கு தசாமத்தில் பேசுறேன் ஐயா.
2: பேசுங்க ஐயா.
8: உபயம்
9: கருப்பம்புளம் தெற்கிலிருந்து
2: சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார், என்ன தமிழ் சொல்?
9: அதாவது நம்ம வந்து வீட்டை என்னப்பா சுத்தி சுத்தி வர்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா என்னப்பா கோழி கோழி வர, வீட்டை கோழி.

0: கோழி வருது இல்ல.
1: ஆமா,
0: ஆமா,
1: சுற்றி வருதல் கோழி வருது இல்லையா?
0: இது வந்து சுற்றி வருதல், அது வந்து என்னப்பா கோழி கோழி வாரா?
1: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்த மைக்கு. அடுத்து வருகிற நேரம் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? அந்த நேருடைய இணைப்பு தொடர்ந்து கிடைக்கல. வணக்கம்.
2: வணக்கம் சார். அதுல பார்த்தா அவங்களேருந்து ராமானுஜன் சார்.
1: சொல்லுங்க.
2: வெட்டு கத்தி சார்.
1: வெட்டு கத்தி? ஆமா.
2: அதுக்கு பேர் உண்மையான பேர் கத்தி.
1: கத்தி தான்.
2: ஆமா சார்.
1: ஆனா அரிவாள் அப்படி சொல்லலாமா?
2: சொல்லலாம் சார்.
1: அரிவாள் நல்ல தமிழ் பெயர். சரியா
2: சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? திருக்கடையூர் சுபா. பேசுங்கம்மா. மிட்டாய
3: இணைப்பில்
1: வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் சொல்ல அரங்கத்தோடு இணைந்திருக்கும் நேரம் 10:30.

நாமும் எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறோம். நம்முடைய நேர்களுடைய அழைப்பையும் நேர்களுடைய பின்னூட்டங்களையும் அடுத்து இதை பின்னூட்டங்கள் படிப்பதற்கான நேரம் நம்முடைய சொல்ல அரங்கத்தில் இன்றைக்கு வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு கேட்டிருந்தோம். நம்முடைய நேர்கள் வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல தான் நிறைய பதிவிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட வழக்கு சொல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இனிமேல் தொலைபேசியில் வரக்கூடிய நேர்கள் கூட கொஞ்சம் புரிதலோடு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இயல்பாக வந்து நம்ம யதார்த்தமாக பேசுகிற வார்த்தை இருக்கும், அதாவது வழக்கு சொல்லில் இப்போ காலங்காத்தால அப்படின்வாங்க. அப்படி காலங்காத்தால அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அதிகாலையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தமிழிலேயே வழக்கு மொழி என்று ஒன்று இருக்கிறது, அந்த வழக்கு மொழிக்கு இணையான தமிழ் சொல்ல தான் நம்ம கேட்டிருக்கோம். கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா ஷாகுல் ஹமீது ராஜா, திருவாரூர் கொடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல தான் பதிவிட்டிருக்காங்க. இருந்தாலும் அடுத்து அவங்க சொன்னதில் வந்து அட்ரஸ் அப்படின்னு நம்ம கேட்போம், அதுக்கு முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பதிவிட்டிருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கோம். அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், இவர் வழக்கு மொழியை மிக அழகாக சொல்லியிருக்காரு. கஞ்சி அல்லது சோறுமோ, அதாவது அது மிதவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலஸ்தானம் வீர சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயல்பாக வந்து பேனா அப்படிமோ அது எழுதுகோள், ஒரு நேயரை வந்து இணைப்பில் சொல்லிட்டாங்க. அடுத்தது டிஆர் பட்டினம் நளினி சங்கர், டிவி அப்படிமோ அதுக்கு தொலைக்காட்சின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து பிறமொழி சொல்லுக்கான இணையான தமிழ் சொல்ல தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது காலங்காலமாக வந்து பயன்படுத்துகிற வழக்கு மொழியும் தமிழ் சொல்லும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி திட்டச்சேரி ஃபைஜுர் ரஹ்மான் சொல்லியிருக்கார். அடுத்து இஞ்சி குடி மின்சார கண்ணன், அசதி அலுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, அசதிங்கிறது அலுப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களாம். ஆழ்ந்த உறக்கம் என்று அசந்து தூங்கிட்டேன் அப்படிம்பாங்களாம். ஆமாம், ஆழ்ந்த துயில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறை துயில் அப்படிங்கிறதான் வந்து ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அசதி என்பதும் அலுப்பு என்பதும் ரெண்டுமே வந்து வழக்கு மொழி தான். அது தமிழ் மொழி என் தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெற்றவங்களை அப்பாவை பெற்றவங்களை அப்பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவை பெற்றவங்களை அம்மாயி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து அது சரியான இது வந்து பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் அருள் ஷாலினி ரியா, தூத்துக்குடி பக்கம் வந்து கொத்தவரங்கையே சீனரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மருவி வந்த விடயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூசணிக்காயை அவங்க பகுதியில் வந்து தடியங்காய், தடியங்காய் என்பது வந்து தமிழ் சொல் தான், அது பூசணிக்காய் அப்படின்னு தமிழையும் பூசணிக்காய் தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து திட்டச்சேரி நிஷான் கலிமா, அவரும் வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இயல்பாக வந்து கலெக்டர் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருப்பூண்டி காரைநகர் சுப்பிரமணியன், கொஞ்சம் நகருங்கள் என்பதற்கு பதிலாக சற்று நகருங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது திருப்பூண்டி காரைநகர் அணு

0: ஏசியா சுப்பிரமணியன். அடுத்தது ரவி பாப்பா கோயில் கிணறு அப்படின்னு சொல்லுவோம், அது கிணறு அப்படின்னு இருக்காங்க. அடுத்து மருந்து கடை என்ற தமிழ் சொல்லுக்கு மெடிக்கல்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்காங்க குவாகம் இளங்கோவன். இவங்களும் வந்து ஆங்கில வார்த்தைக்கு இணையான, அதாவது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் வழக்கு மொழிக்கு இணையான தமிழ் சொல்ல தான் நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. சினிமாங்கிறத திரைப்படம் அப்படின்னு பொதுத்துறை செல்வகுமார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ர மாணிக்கம் ரகுபதி. சம்பளம் அப்படிங்கிறது வந்து வருமானத்தை சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் சம்பளம் என்பது கூலி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் தமிழில். அடுத்தது திட்டச்சேரி அப்துல் ரஜாக். கடையை சாத்து அப்படிங்கிறது வந்து கடையை மூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வழக்கு சொல் என்பது ஃபேனு, தமிழ் சொல் வந்து மின் விசிறி. இதுவும் இவங்களும் வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது திருவிடை மருது கௌசல்யா கதிரவர். மாலை என்பது தமிழ் சொல், வழக்கு சொல் வந்து சாயங்காலம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சாயங்காலம் அப்படிம்பாங்க, அது வழக்கு மொழி. தமிழ் சொல் வந்து மாலை அப்படின்னு இருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி மறுபடியும் வேற அனுப்பியிருக்காங்க, அதாவது மிதிவண்டி காஃபி குழம்பு இது மாதிரி தான் அனுப்பி. கடல், அதாவது வழக்கு சொல்ல வந்து கடல் அப்படிம்போது தமிழ் சொல் வந்து ஆழி. அவங்க அனுப்புனதில் இது சரியான சொல்லாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செந்தில் கண்ணன் பேரலம், அவரும் வந்து பிறமொழி சொல்ல தான் அனுப்பியிருக்காங்க, பஸ்ஸுக்கு பேருந்து அப்படின்னு. அடுத்து காரைக்கால் தளத்திரு ஸ்ரீ வதனி. விலாசம் அப்படிம்பாங்க, ஆமாம் விலாசம் சொல்லுங்க அப்படிம்பாங்க, அதுக்கு முகவரி அப்படின்னு சொல்லுங்கள். உபயவேதாந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே உட்காருங்க அப்படிங்கிறதே வந்து வழக்கு சொல்ல தான், அதுக்கு அமருங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியான தமிழ் சொல்லாக இருக்கும். இதுவரைக்கும் பின்னூட்டத்தை நேர்கள் சுட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். சஞ்சய் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க.
1: கடலூர் மாவட்டத்தில் வயலில் தண்ணி வைக்கிறது சொல்லுவாங்க. நம்ம டெல்டா மாவட்டத்தில் தண்ணி கட்டணும்னு சொல்லுவாங்க, வயலில் தண்ணி வைக்கிறதுக்கு.
0: தண்ணி கட்டணும், தண்ணி வைக்கணும், அதுக்கு சரியான தமிழ் சொல் என்னங்க?
1: தண்ணி வயலுக்கு பாய்ச்சுவாங்கல்ல, அந்த இதுதான் சொல்லு, பாய்ச்சல் தான்,
0: பாய்ச்சல். இன்னும் சொல்ல போனால் வயல் நிறைத்தல், அவ்வளோதான். சரியா?
1: அதுதான். நன்றி.
0: சரி, மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: இணைப்பு சரியா கிடைக்கலமா? உங்களுடைய அலைபேசி இணைப்பு தெளிவா கிடைக்கல எங்களுக்கு. அதான் ஏதோ சொல்ல வரீங்க, சார்ஜுக்கு ஏதோ தமிழ் சொல் சொல்ல வரீங்க. நம்ம பிறமொழி சொல்லுல இருந்து தமிழ் சொல் சொல்றீங்க. மின் ஊக்கி. சரி, நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து ஒரு நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஆக்கூர்ல இருந்து விஜய் டைலர் பேசுறேன்.
0: பேசுங்க.
3: பில்லு கொடுங்க அப்படிங்கிறாங்கல்ல,
0: பில்லு,
3: அதுக்கு ரசீது தானே சொல்லுவாங்க. அதான் தமிழ் சொல், உண்மையான சொல்லதான்.
0: ரசீது என்பதுமே வந்து தமிழ் சொல் அல்ல. சரியா? சரிங்களா? மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிறேன். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். நாகூர் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க.
4: ஹலோ சார். அடுப்பங்கரை.
0: அடுப்பங்கரை.
4: சரியான சமையல் கட்டி.
0: சமையல் கட்டா?
4: சரி, சமையல் அறை சொல்லாமா சார்?
0: சமையல் அறை. ஆமா, அடுப்பங்கரையுமே நல்ல தமிழ் தாங்க. சரி, மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: பேசுங்க.
5: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சொல்லுங்க ஐயா.
5: வடக்கு சொல் வேதாரண்யம், தூய தமிழ் சொல் திருமறை காடு.
0: திருமறை காடு. சரி, மிக்க நன்றி.
5: போயிட்டு வா, போய் ஜெயிச்சிட்டு வாங்க தமிழ் தங்க.
0: விவசாயி என்பது வழக்கு சொல், ஆனா உழவர் என்பதுதான் தமிழ் சொல் இல்லையா?
5: ஆமாங்க ஐயா. ஆமாங்க.
0: மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: அடுத்து வருகிற நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பு வந்திருக்கீங்க.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: ம்,
1: மேலவாஞ்சி பாத்திமா பேசுறேன் சார்.
0: ம், பேசுங்கம்மா.
1: குதிர் பத்தாயம்.
0: குதிர் பத்தாயம். ம், பத்தாயம்னு சொல்வாங்க, சரியான தமிழ் சொல் வந்து குதிர்.
1: ஆமாங்க சார்.
0: அருமையா சொல்லியிருக்கேன், நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றிங்க சார்.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடைக்கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சொல் அரங்கம். இன்றைய சொல் அரங்கத்தில் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் என்ற பொருண்மையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேயர்கள் நிறைய வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் வணக்கம்.
6: அன்பான வணக்கம் சார். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
6: வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து ஒரு சில இடத்துல ஒரு சிலர் வந்து திமிருன்னு சொல்லுவாங்க.
0: சரி,
6: சொல்லுங்க. அவர் பேரு சரவண தமிழன் சார். நோட் புக் நம்ம எழுதுறோம்ல, நோட் புக்.
0: ஆமா,
6: அதற்கு பேர் குறிப்பேடு.
0: குறிப்பேடு, சரி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
0: சிட்டிலிருந்து செல்வி. சொல்லுங்கம்மா.
7: அதாவது கொஞ்சமா அப்படிங்கிறாங்க, சிறிதளவு
0: சிறிதளவு.
7: என்னன்னா உடுப்புங்கிறோம்ல, அது வந்து ட்ரெஸ் அதெல்லாம் சொல்றோம்.
0: சரி, ஆமா ஆமா. மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. நிலக்கடலை மல்லாக்கோட்டை. சரி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் நீங்க. இது சொல் அரங்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?

0: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன்
1: சார். பேசுங்க ரவி.
0: எலும்பு உட்காரு, எலும்பு அந்த வேதான சைடு சொல்லுவாங்க.
1: ஆமா, எலும்பு அப்படின்னு. உட்கார்தல், அமர்தல் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமா சார். ஆமா,
1: எழுந்து எழுவதை வந்து எழுவது தான் தமிழ். ஆமா, அதை எலும்பு அப்படிம்பாங்க.
0: எலும்பு.
1: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேர், வணக்கம்.
2: வணக்கம் சார். பேர்காழி தென்னமுடி விஜயா முத்துக்குமார்.
1: சொல்லுங்கம்மா.
2: பழையது சாப்பிட்டு சொல்லுவாங்க
1: சார்.
2: ஆனா அதோட தமிழ் சொல் வந்து பழைய அமுது.
1: பழைய அமுது. ஆஹா, சரி,
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர், வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா
1: நலமா இருக்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்தில் இருந்து கலைவாணன் மினிஸ்டர்.
1: கலைவாணன் சொல்லுங்க.
3: ஒரு பள்ளியில வந்து ஒரு வகுப்பு தலைவரா போட்டுருவோம், ஆனா லீடர் சொல்லுவோம்.
1: எதுங்க?
3: ஆனா லீடர் இல்ல, வகுப்பு தலைவன்.
1: ஓ, வகுப்பு தலைவர். சரி.
3: ஆமா, அதே போல.
1: மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
1: சொல்லுங்க.
4: சாயங்காலம் அப்படிமாங்க சார், மாலை பொழுது.
1: மாலை பொழுது சாயங்காலம். ஆமா, ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து பின்னூட்டமா அனுப்பியிருந்தாரு. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
1: தேங்காய் பாறையா? தேங்காய்
5: அட்டையா?
1: சரி, நீங்க உங்களுடைய அலைபேசி தெளிவா கிடைக்கல நமக்கு. சரி சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு. நம்முடைய நேர்கள் பின்னூட்டமாக நிறைய இட்டிருக்காங்க. ஆயக்காரன்புலம் பழனிவேல், மூக்கு கண்ணாடியை வந்து கண் கண்ணாடியை வந்து மூக்கு கண்ணாடினு சொல்லுவாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்தது அஞ்சு ரவிச்சந்திரன், மயிலாடுதுறையிலேருந்து. பதனமாக போ அப்படிம்பாங்க, கவனமாக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆட்டோ என்பதற்கு தமிழில் தானி அப்படின்னு சொல்லியிருக்காரு வலங்கைமான் ஆட்டோ துறை. தமிழில் மனைவி என்பதை குறிக்க இல்லாள் மனையாள் அப்படின்னு சொல்ல, அகமுடையாள் இப்படிலாம் சொல்கிறாங்க. முக்கியமாக மனை கிழத்தி, அருமையான தமிழ் சொல். அலிவலம் பூங்குழலி ரமேஷ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை ஓவியா, ஓவியா ஸ்ரீ என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, அடுமனை அப்படிங்கிறது வந்து ரொட்டி கடை, ரொட்டி கடைன்னு சொல்லுவோம். அது வந்து சரியான தமிழ் சொல் வந்து அடுமனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
1: சொல்லுங்க ஐயா.
6: வானம். வானம்.
1: வானம். வழக்கு மொழியில வந்து மானம் அப்படிம்பாங்க, இப்போ வானம். சரி, மிக்க நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர், வணக்கம்.
7: அன்பு சகோதரருக்கு வணக்கம். நான் வாரியங்காவல் என்ன கொளஞ்சிநாதன்.
1: கொளஞ்சிநாதன் ஐயா சொல்லுங்க.
7: எங்களோட தோழர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரியில ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களே, இதுவரை சொல் அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருந்தோம். இன்றைய சொல் அரங்கத்தில் நம்முடைய நேர்கள் நிறைய வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி நிறைய பின்னூட்டங்களையும் வழக்கு சொல்லும் தமிழ் சொல்லும் இணைந்து சொல்லியிருந்தார்கள். இந்த வழக்கு சொல் என்பது சில நேரங்கள் மருவி இருக்கலாம், ஆனால் மருவாக தமிழ் வழக்கு மொழி வழக்கு சொல் என்பது இருக்கிறது. அவை தமிழ் சொல்லாக தந்த அனைத்து நேயர்களுக்கும், பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுக்கும், இன்றைய சொல்லரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை இன்றைய சொல்லரங்கத்திலிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் என் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.

மின் சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்க மறக்காதீர். அதுவே சிக்கனத்தின் முதல் படி. அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. ஒவ்வொரு நாளும் புது புது தலைப்புகளில் நம்ம தோழிகள் உரையாடிட்டுருக்காங்க, விருப்ப பாடல் கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் அந்த கேள்வியை நம்ம முகநூல் பக்கத்துலேயும் போஸ்டர் போட்டுட்டு தான் இருப்போம்.

0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்
1: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வினிஷா, மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு உலக கருத்தடை தினம், செப்டம்பர் 26. இந்த வருஷம் தீம் என்னன்னா, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பாதுகாப்பான குடும்பம், ஆரோக்கியமான எதிர்காலம். செப்டம்பர் 26 ஆம்

தேதி உலக கருத்தடை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாம ஏன் இந்த நாளுக்கு இவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோம் அப்படின்னா, குழந்தை எப்போ வேணும், குழந்தைகளுக்கு நடுவுல எவ்வளவு இடைவெளி இருக்கணும், நம்ம பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணணும், திட்டமிடாத கர்ப்பங்களை வந்து தவிர்க்கிறதுக்கும், குழந்தைகளுக்கு போதுமான இடைவெளி கொடுப்பதற்கும், குடும்பத்தின் நலனை மேம்படுத்துறதுக்கும் விழிப்புணர்வை கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து இந்த உலக கருத்தடை தினம் கடைபிடிக்கிறோம். ஸோ ஃபேமிலி பிளானிங்னா என்ன? உங்களோட தேவைக்கேற்ப உங்களுக்கு எப்போ குழந்தை வேணும் எப்போ வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஒரு ஸ்டெப் தான் வந்து ஃபேமிலி பிளானிங் ஒரு டெக்னிக். ஃபேமிலி பிளானிங்னா ஆப்ரேஷன் மட்டும்தானா? இல்லை, குடும்ப கட்டுப்பாடுக்கு பல பாதுகாப்பான முறைகள் இருக்குது. இது வந்து எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தரோட நீடை டிபெண்ட் பண்ணி இருக்கும். தற்காலிகமாக தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம், பில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை காப்பர் டீ மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இம்ப்ளான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாத்துக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. இப்போ காண்டம்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனையும் சேர்த்து ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ பில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டெய்லியும் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காப்பர் டீ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. காப்பர் டீக்கு போட்டால் வயிறு ஓட்ட போட்டு வாய்வழியாக வந்துடும், இல்லை அங்கே போய் மாட்டிக்கும், இங்கே போய் மாட்டிக்கும், நிறைய ப்ளீடிங் ஆகிட்ருக்கும், அந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது வந்து முற்றிலும் தவறு. ஆக்சுவலி காப்பர் டீ வந்து ப்ராப்பரான டைமிங்கில் ப்ராப்பரான டெக்னிக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கில்டு பர்சன் வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. அதை மீறி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து மீட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் ரிவர்சபிள் மெத்தட். ரொம்ப லாங் கேப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காப்பர் டீ மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் அது 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உள்ள நீங்கள் வச்சுக்கலாம். இதை தவிர பர்மனெண்ட்டாக வந்து எனக்கு இனிமேல் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு முறைகள்லாம் இருக்குது. அது வந்து மேலுக்கும் இருக்குது, ஃபீமேலுக்கும் இருக்குது. அதில் ஏதாவது அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டாக்டர். இப்போ நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களோட ஏஜ், உங்களோட பாடி கண்டிஷன், உங்களுக்கு எவ்வளோ பர்த் ஸ்பேசிங் தேவைப்படுது, எத்தனை குழந்தைங்க இருக்குது, ஃப்யூச்சரில் குழந்தை வேணுமா, இப்போ நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து தேவைப்படலாம். ஒருவருக்கு ஏற்ற மெத்தட் வந்து மற்றவங்களுக்கு வந்து பொருந்தாமல் கூட இருக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து இதை அவங்க பண்ணியிருக்காங்க நானும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை போய் டாக்டர் கிட்ட ஃப்ரீயாக பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் வந்து ஏதோ ஒரு மெத்தோட வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ண பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆஃப் பண்ணும்போதே உங்களுக்கு அதுல இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டாக்டர் எஜுகேட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது மீறி இப்போ பில்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது தலைவலி வந்துச்சுன்னா, ரொம்ப வெயிட் கெயின் அதிகமா இருந்துச்சு, செரிக்கிற தன்மை ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி, வயிறு ரொம்ப உபசமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை காப்பர் டீ போடும்போது ரொம்ப இர்ரெகுலரா ப்ளீடிங் இருக்கு அப்படிங்கும்போது, அந்த மாதிரி டைம்ல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆல்ரெடி டாக்டர் கொடுத்த அட்வைஸை ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை மீட் பண்ணணும். உங்களுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக தருவாங்க. ஸோ குடும்ப கட்டுப்பாடு என்பது குழந்தை பெறுவதை தடுப்பது மட்டும் இல்லை, எப்போது எத்தனை குழந்தைகள் வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிட உதவும் ஒரு ஆரோக்கியமான முறை. தேங்க்யூ.

தொடர்ந்து இணையலாம் வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் கிட்ட என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே குழந்தை பருவம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான பருவம். நம்மளுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவம், வளர் இளம் பருவம், வாலிப பருவம், நடுத்தர வயது, வயோதிக பருவம், இப்படி எல்லா பருவங்களும் கடந்து வந்துட்டு தான் இருப்போம். இதில் குழந்தை பருவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம மனசில் நீங்காத பல நினைவுகளை நமக்குள்ளே தந்து வச்சுருக்க ஒரு விஷயம். அதை நினைக்கும் போதே ரொம்ப முகத்தில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், புன்னகையை கொடுக்கும். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நிறைய கதைகள் அதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஸ்கூலுக்கு போனது, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தது, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனது, நம்ம சொந்தவங்களோட மகிழ்ந்திருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடன் பிறந்தவர்களோடு இருந்த அந்த காலகட்டம் அந்த குழந்தை பருவத்தில் தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையோட இந்த பகுதி, இந்த பருவம் அப்படின்றது எல்லார் மனசுலேயும் ஒரு சந்தோஷத்தை விதிச்சுட்டு தான் நகர்ந்து அடுத்தடுத்த பருவங்களுக்கு போயிருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உடன் பிறந்தவர்கள் அப்படின்னாலே மனசுக்குள்ளே நிறைய பாசம் அப்படியே இருக்கும். அதை தாண்டி வெளிக்காட்டுற விதமும் இருக்கும். சண்டை, குட்டி குட்டி சண்டைகள் நிறையவே போட்டிருப்போம்.

சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டிருப்போம். நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களோட எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க? அப்படி தான் நம்ம தோழிகள் முன் வச்சுருக்க கேள்வி. என்னோட பொருளை எடுத்துட்டான், இல்லை என்னோட தின்பண்டத்தை எடுத்துட்டான், இல்லை இவன் தான் இதை செஞ்சான், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து குட்டி குட்டியாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த குறும்புகள்லாம் நிறைய பண்ணியிருப்போம் இல்லையா? இன்றைக்கி வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் அதை பற்றிய நினைவுகளை நம்மோட பகிர்ந்துக்கோங்க தொழில்களே. அழைக்கலாம், விருப்ப பாடல் கேட்கலாம், கலந்துரையாடலாம். 0436 8 இந்த முன்னிணைப்பு என்னோட 2312 3 1 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9566 4 2 7 2 3 1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். இது வணக்கம் தோழி.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஷீலலிதா.

0: சித்தா பார்மா பிடங்களூரனை வழங்கும் இன்சொல் அமுது.
1: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பிடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் முன் வச்சிருக்க கேள்வி, சின்ன வயசில் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு எதற்கெல்லாம் சண்டை போடுவீர்கள்? இப்போ பெரியவங்களான பிறகு நிறைய சண்டை வந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த அறியாமையினால் வர்ற சண்டை கிடையாது. சின்ன வயசில், குழந்தை வயசில் பார்த்திங்கன்னா நமக்கு புரியாத வயசு, ரொம்ப வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்காது. சண்டை போட்டுட்டு அடுத்த நிமிஷம் போய் பேசிப்போம், அணைச்சிப்போம், ஷேர் பண்ணிப்போம் எல்லாத்தையும். பொருள்களாகட்டும், சாப்பாடுற விஷயமாகட்டும், சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு கூட க்ரைம் பார்ட்னராக சேர்த்துக்கிறதாகட்டும், எல்லாமே பண்ணுவோம். அந்த சின்ன வயசில் உங்கள் கூட பிறந்தவங்க கூட எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க? இதை தான் நம்ம தோழிகள்கிட்ட கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியிலேயே வரும் முதல் தோழி என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்கிறது நான் சிதம்பரம் புவனையிலேருந்து சுமதி பேசுகிறோமா?
0: சுமதிமா சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
2: எனக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து உன் கூடவே பிறக்கணும் அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓ சூப்பர், கொடுக்கலாம். யார் கூடவே பிறக்கணும்? அண்ணன், அக்கா, தங்க, யார் இருக்கா?
2: எனக்கு வந்து எங்க அக்கா கூட மட்டும்தான் பிறக்கணும்.
0: அக்கா கூட மட்டும்தான் பிறக்கணும். சரி சரி, ஓகே சொல்லுங்க. உங்களுடைய சின்ன வயசு ஞாபகம், எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க?
2: காலையில எந்திரிச்சு அந்த டீல பிஸ்கட் நினைச்சு சாப்பிடுறதுல ஆரம்பிக்கிற சண்டை நைட் வரைக்கும் ஏதாவது கொண்டு போயிட்டே இருப்பேன்.
0: பூ கொண்டு போயிட்டே இருப்பேன். ஓ சூப்பர், நீங்க தான்.
2: ஈஸியா ஒரே ஸ்கூலு, ஒரே கிளாஸ் ரூம், ஒரே மிஸ் மிஸ்ஸுக்கு அவ்வளவு சீக்கிரம் எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அக்கா நல்லா கொஞ்சம் அவரேஜ் படிப்பா, அப்படி படிக்க
0: மாட்டேன்.
2: தங்கச்சி நோட்டா இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைனாலும் அங்கன சைடு மாட்டி
0: விட்டுருவேன்.
2: வீட்டுல பாத்தீங்கன்னா அது கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா, அது செட் ஆகாது. அடுத்து இந்த தலையில எங்க அம்மா காலையில ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தலை பின்னு விட்டா சண்டை போட்டு
0: விட்டுருவேன்.
2: அப்பா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, அப்படி அதை வச்சு அழகா அக்காவை மாட்டி விட்டு ஓடி வந்துருவேன்.
0: என்ன ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் மாட்டி விட்டேன், மாட்டி விட்டேன்.
2: அக்கா அண்ணன் தம்பியை தான் கல்யாணம் பண்ணிருக்கோம்.
0: ஓ, உங்களுடைய பாச பிடிப்பு தொடருது
2: இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்குமா? ஏதாவது போய் நின்று விட்டு வந்துகிட்டே இருப்பேன்.
0: அக்கா எங்க பக்கத்துல இருக்காங்களா?
2: அவங்க என்ன முன்னாடி அவங்க எஃப்எம்ல கேட்டு இருப்பாங்க,
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையுதே நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு பங்கேற்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். இன்று மாலை 4:30க்கு இளம் நேயர்களோடு நண்பேண்டா நிகழ்ச்சி.

0: 11:22 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் சிறு வயதில் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு எதற்கெல்லாம் சண்டை போடுவீர்கள்? இதுதான் நம்ம தோழிகள் முன்னாடி வச்சிருக்க கேள்வி. நிகழ்ச்சியோடு இணைய வரும் எந்த தோழி யார், என்ன சொல்லப்படுறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: நான் காட்டுமன்னார்பேட்டையிலிருந்து கோமதி வந்திருக்கேன் மேடம்.
0: கோமதி மா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து பாசப்பறவைகள் படத்துல இருந்து தென்பாண்டி தமிழே சிங்கார கையில் அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகே, சூப்பர், கொடுத்துடலாம். சொல்லுங்க, யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சண்டை போடுவீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்கன்னு சொல்லுங்க.
1: சண்டை வந்து எனக்கு கல்யாணம் ஆகுது வீட்டுல இருக்கக்குள்ள மேடம், என் தம்பிங்க கூட தான் மேடம். அவனுங்கதான் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க கூட தான் பயங்கர.
0: எத்தனை தம்பிங்க? தம்பிங்க கூட?
1: ஆமா, ஒரு
0: தம்பி.
1: ஹால்ல படுக்கிறதுக்கு ஒரு இடத்துல இங்க நான்தான் படுப்பாமா, நான் படுப்பாமா, நான் தீர்ப்பாட்ட எங்க அம்மா வந்து திட்டுவாங்க, யாரும் படுக்காம எத்தக்க போங்க அப்படிம்பாங்க.
0: இல்ல, எத்தனை தம்பின்னு சொல்லுங்க கோமதி மேடம். எத்தனை? ரெண்டு தம்பி. ரெண்டு தம்பி.
1: தம்பிங்க ரெண்டு பேரும் இப்படி பக்கத்திலேயேதான் இருக்கிறோம். அப்ப நான் தான் அவங்க பக்கத்திலேயே
0: பொருள்கள் சாப்பிடுற விஷயம். என்னோட பொருளை எடுத்துட்டாங்க,
1: தோட்டத்துல மரத்துல ஊஞ்சல் கட்டி இருப்போம் சொல்லிட்டு அதுக்கு போட்டி போடுவோம். மத்தபடி வேற இந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் வராது மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே, இப்ப ஞாபகம் வருதா? நீ இப்பவும் உங்க வீடு அதே மாதிரிதான்
1: இருக்கு? பருவத்திலேயே இருந்திருக்கலாம் போல தோணுது இப்பெல்லாம்.
0: கண்டிப்பா, அது எப்போதும் எல்லாருக்குமே, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தோன்ற விஷயம். ஒரு அழகான ஒரு இது படிச்சிருந்தது, ஞாபகம் வருது. எப்படி எல்லாகமோ ஆக ஆசைப்பட்டு அப்படியே இருந்திருக்கலாமோ என்று நினைக்க வைக்கிறது குழந்தை பருவம் அப்படின்னு. ஸோ குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு எல்லாருடைய மனசுலயும் அந்த ஏக்கம் இருக்கதான் செய்யும். உங்க வீடு வந்து அதே மாதிரியே இருக்கா இப்பவும்?

0: அந்த இடத்துல தான் படுத்துப்பேன்னு சொன்ன இடம் அப்படியே மாறாம இருக்கா?
1: ஏ இருக்கு மேடம்,
0: இருக்கு.
1: இருக்கு.
0: இப்போ போனீங்கன்னா? அவங்க விட்டு கொடுத்துருவாங்க, இப்ப எல்லாம் நீங்க கேட்கணும்னு இல்ல.
1: அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தம்பிங்க எல்லாம். இப்ப எல்லாம் நம்ம இஷ்டம் தான், போனாக்கா நல்லா பேசுவாங்க மரியாதை. பக்கத்துல தானே இருக்கிற, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட போயிட்டு வந்துடலாம்.
0: நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி,
1: நன்றி மேடம்.
0: பண்பலையில் நாளை காலை 6:55 கரகல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கரைக்கால்
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: தொழில் கேட்ட பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

சிறு வயதில் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு எதற்கெல்லாம் சண்டை போடுவீர்கள்? இதுதான் நம்ம இன்னைக்கு வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் கேட்டிருக்க கேள்வி. இதையே நம்ம பண்பலையின் முகநூல் பக்கத்திலையும் பதிவிட்டிருந்தோம். தோழிகள் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாஷியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, எனக்கு தலைமுடி வந்து நீளமாக இருக்கும், என்னோடய அம்மா மறிக்கொழுந்து வச்சு தச்சு விடுவாங்க, என் தங்கையோட முடி சின்னதாக இருக்கும், அதனால் முடியை இழுத்து சண்டை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நான் எல்லாத்துக்குமே சண்டை போடுவேன், எங்கள் அம்மாவுக்கு அவனைத்தான் பிடிக்கும், அவங்க வந்து அண்ணனா தம்பியாக தெரியலை, அதனால் அவனைத்தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்டு சண்டை போடுவேன், நான் எங்கள் அப்பா செல்லும் எல்லாத்துக்குமே அவன் கூட சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் சித்ரா, நான் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம் அமுதா, என்னோடய உடன் பிறந்த சகோதரர்களும் அடிக்கடி சண்டை வரும், காலைல எழுந்திரிச்சு யார் கோலம் போடுறது, யார் சமைக்கிறது, யார் காய் வெட்டுறது, இப்படி நிறைய சண்டைகள் வரும், இப்போ நினச்சி அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிகால்பாளையம் ஃபைரோஸ் பானு, சின்ன வயசில் நான் என்னுடைய உடன் பிறந்தவர்களோட சண்டை போட்டது வந்து என்னுடைய பொருளை யார் எடுத்தார்கள் என்பதற்காக தான், என்னோடய பொருளை யாராவது எடுத்துட்டா ஏன் எடுத்தீங்கன்றது சண்டை தொடங்கிடும். சில நிமிடங்கள்லேயே அந்த சண்டை மறைஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவிடை மருதூர் கௌசல்யா, எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது, ஆனால் என்னோட பசங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, ஆனால் அந்த சமயத்தில் நான் சத்தம் போட்டாலும் அந்த சின்ன சின்ன சண்டையை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செங்கந்தபுரம் சாந்தி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசு இருக்கும்போது சாப்பாடு போடும்போது எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நான் அடம் பிடிச்சி சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெயகண்டம் மெர்சி ராணி கலைவாணன், அவங்க சொல்லியிருக்கிறது எங்களுக்குள்ளே சண்டை வந்ததில்லை, என்னோட தம்பி தங்கை எனக்காக விட்டு கொடுத்து எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாச்சேரி பிரியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இரண்டு தங்கைகள், மூணு பேரும் சேர்ந்து தான் விளையாடுவோம், எங்களுக்குள்ளே சண்டை வராது, ஆனால் டிவி முன்னாடி உட்காந்துட்டோன்னா யார் எந்த சேனல் பார்க்குறதுன்னு மாற்றி மாற்றி வைக்கிறதுல ரொம்ப சண்டை வந்துடும், எங்கள் அம்மா டிவியே பார்க்க வேணாம் எழுந்துச்சு போங்கன்னு எங்களை விரட்டி விட்டுருவாங்க, வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகம் சுகுணா சுப்பிரமணியன், சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போக லேட்டாக ஆகிடுச்சுன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு டிஃபன் கொடுக்கணுன்னு அம்மாக்கிட்ட சண்டை போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுமதி திருநெல்லிக்காவிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, காரணமே இல்லாமல் சண்டை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கோடிச்சேரி அற்புதவள்ளி, நாகூர் கமீலா ஜலீல், வீட்டு வேலையில் யார் செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் சண்டை வரும், அப்புறம் அம்மா சொல்கிறபடி நாங்கள் நடந்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மா பக்கத்தில் யார் தூங்கணும்னு சண்டை வரும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் சண்டை போடுவோம், இன்றைக்கி அதே மாதிரி என்னோடய மகள்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட தொலைபேசி வழியாக இணைய வரும் இந்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க? இப்பதான் உங்க கமெண்ட் படிச்சேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: சொல்லுங்க. தம்பி
0: கூட சண்டை போடுவீங்க?
1: நினைவுகள் தான் ஒரு மருந்து வச்சுக்கீங்களா? அது மாதிரி இருக்கு. சண்டை போட்டு போதும் சண்டை போட்டு போவோம். நல்ல தலைப்பு.

0: பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 மணிக்கு கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
1: பண்பலை 100.3 நேர்களை இணைந்திருப்பது வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு 11:44 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைவரும் தோழி வருக. வணக்கம்,
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: மணக்குடியிலிருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க தனலட்சுமிமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு சிந்து நதி பூல இருந்து மத்தாளம் கொட்டுதடி மனசு மல்லிகைப்பூ மணக்கிற வயசு.
1: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, சின்ன வயசுல யார்கிட்ட சண்டை போடுவீங்க, எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க?
2: நிறைய தம்பி கிட்ட விளையாட்டு பொருட்கள்ல மெயினா சண்டை வந்துடும் மேடம். அதுல அடி வாங்கி அம்மாட்ட போய் சொல்லி நானே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். எல்லாம் எத்தனை பொருள் வாங்கினாலும் நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன், அம்மாட்ட போய் உடனே சொல்லி
1: விட்டுருவான்.
2: அடனே அம்மா கம்பரிச்சு வந்து ரெடி ஆகி என்ன மூத்த பொண்ணாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற தம்பிங்களுக்கு
1: அடி வாங்கி அழுது உட்கார்ந்த பிறகும் திரும்பி போய் அந்த பொருளை எடுப்பீங்களா, இல்ல தம்பிகளை விட்டு கொடுத்துருந்தா போ அப்படின்னு சொல்லி கையில குடுத்துருவாங்களா?
2: அதான் அடி வாங்கிட்டே விட்டு குடுத்துருவ மாதிரி அடிதானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
1: நீங்க விட்டு குடுத்துருவீங்க?
2: ஆமா, அடி வாங்கறதால விட்டுறது.
1: சரி சரி, சண்டை போட்டுட்டேன் சாரிடா நீ விளையாடு அப்படின்னு எனக்கு அது சமாதானம் பண்ணிருக்கீங்களா?
2: அது மாரி உண்டு, கொஞ்சம் அடி வாங்கிட்டது பிறகுதான் கொஞ்சம் சமாதானம். ஆனா முன்னாடி கொடுக்க மனசு வராது. அதே ஏதாவது திங்ஸ் பாக்கெட் வாங்கினாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் நானே பிரிச்சு நானே சாப்பிடணும்னு
1: ஆசைப்படுவேன்.
2: அதான் மூத்த பிள்ளையா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்கன்னா அடி வாங்குவேன், ஆனா நானே எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். எதா இருந்தாலும்
1: ஃபர்ஸ்ட் பிறந்துட்டா இது ஒரு பெரிய கஷ்டம் ஆயிடுச்சுல. நீ என்ன பெரிய பிள்ளையா இருக்க, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க அடுத்தது 2 வயசு வித்தியாசம் இருக்கும். அப்படி இருந்தா கூட பெரிய பிள்ளைங்கள விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், பொறுப்பா இருந்துக்கணும்னு. ஓகே, இது ஒரு காரணம் ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம். சரிம்மா சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி.
1: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சக்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் தின்பண்டத்திற்கு அண்ணன் தம்பியுடன் சண்டை போட்ட ஞாபகம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க புதுத்துறை ஓவியாஸ்ரீ. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பொம்மைக்கு சண்டை போட்டுப்போம், அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறது சண்டை போட்டுப்போம், ரேஷன் கடைக்கு யார் போயிட்டு வர்றது, நீங்கள் போனா போட்டு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலை செல்வி, எனக்கு ஒரு தம்பி தங்கை, ஆனால் தங்கையோட தான் ரொம்ப சண்டை வரும், விளையாடும் பொழுது சண்டை போடுப்போம், இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போடுற ட்ரெஸ்ஸில் வந்து சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் சட்டை என் தம்பி போட்டுப்பான், அதனால் நான் அவன் சட்டை வேணும்னு அடம் பிடிப்பேன். எங்கள் அம்மா ரெண்டுத்துக்குமே அடிப்பாங்க, ரெண்டு பேரும் அடிப்பாங்க, ஒரே கலரில் சட்டை எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரைக்கால் பத்மாவதி ஸ்ரீ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்னோட ஆச்சி பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன், அதனால் என்னுடைய உடன் பிறந்தோர்களோடு சேர்ந்து வளர சண்டை போட வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நன்னிலம் மல்லிகா, நான் வந்து என்னோடய சகோதரி தம்பியோட எல்லாம் சண்டை போட்டிருக்கேன், ஸ்கூல் போகும்போது என்னுடைய தங்க ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவார், வீட்டுக்கு போய் அப்புறம் வந்து சண்டை போட்டு வீட்டுக்கு

வந்து சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தின்பண்டம் சாப்பிட்றதுல சைக்கிள் ஓட்டுறதுல தான் அடிக்கடி சண்டை வரும்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி சில சமயம் அடி கூட விழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு ஒரு அக்கா தம்பி ஒருத்தங்க, எனக்கு பூ அதிகமாக வேணும் அதனால், அப்புறம் ட்ரெஸ் எடுத்தால் எனக்கு பிடிச்சது தான் எடுத்துக்குவேன் அப்படின்றதுக்கெல்லாம் எனக்கு சண்டை வரும். தம்பி வந்து ரொம்ப செல்ல பிள்ளை அதனாலையும் எனக்கு சண்டை வரும்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் லதா. எதை சொல்கிறது எதை விடுறது அப்படின்ற நீங்காத நினைவுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலங்குடி சுசீலா அப்புறம் குணசுந்தரி ரெண்டு பேருமே புதுப்பட்டி பொன்னமராவதி ஹைதாமகி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பனங்குட்டி அனுசியா சங்கர், சின்ன வயசில் எனக்கு எங்கள் அக்காக்கெலாம் சண்டை வர்றதுக்கு காரணமே ட்ரெஸ் தான். என்னோடய ட்ரெஸ்ஸை அவள் எடுத்து போடுறதும் அவளோட இடத்தை நான் போடுறதுக்குமே சண்டை வரும். வீட்டு வேலை செய்யலைன்னா கொஞ்சம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை ஹேமா, ஸ்கூல் போகும்போது பென்சில் பேனாவிற்கு தங்கை கூட சண்டை வரும், இப்போல்லாம் நான் அந்த காலம் வராதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடலூர் தமிழ்ச்சுடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூங்கும்போது தலையணை எடுக்கிறதுக்கு தலகாணிக்காக எனக்கும் என்னோடய தங்கைக்கும் சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோழி கேட்ட பாடல் சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேர்களை, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயத்தின் உணவு சங்கிலி முக்கியத்துவம், நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேட்டைக்காரன் இருப்பு சி ராஜசேகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் திருவாரூர் திருவிக்கா அரசு கலைக் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில நம்ம தொழில்களோட உரையாடிக்க ஒரு விஷயம், சிறு வயதில் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு எதற்கெல்லாம் சண்டை போடுவீர்கள்? நிறைய விஷயங்கள் இருக்குங்க, ட்ரெஸ் ஆகட்டும், சாப்பிட்ற பொருளாகட்டும், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமாகட்டும், மிதிவண்டி ஓட்டுறதாகட்டும், விளையாட்டு பொருள்களாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம கூட பிறந்தவங்களோட அக்கா இல்லை தங்கை தம்பி அண்ணா இவங்ககிட்டலாம் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த சண்டை வந்து மனசில் வந்து ரொம்ப இதெல்லாம் வச்சுட்டுலாம் வஞ்சகம் வச்சுட்டுன்ற மாதிரிலாம் சண்டை இருக்காது. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மறைஞ்சு போய்டும். திரும்பவும் ஒன்றா விளையாடுப்போம், விட்டு கொடுப்போம். நம்ம எந்த விஷயத்துக்காக சண்டை போட்டோமோ அந்த விஷயத்த திரும்ப அவங்கக்கிட்டே கொடுக்கறதோ வாங்கிக்கிறதோ அந்த மாதிரியாக இருக்கும். அந்த மலர்வு நினைவுகள் எப்போதுமே மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து மாறி இருக்கலாம் உறவுகள், சில விஷயங்கள் சில பேருக்கு மாறி இருக்கலாம். ஆனாலும் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு பாசம் மனசுக்குள்ள பசுமையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த தரிசனம். நிகழ்ச்சியோடு இணைய வரும் இந்த தோழி யார், என்ன சொல்ல போகிறாங்க, யார்கிட்ட அதிகமாக சண்டை போடுவாங்க, என்ன சண்டை போடுவாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பனகுடியிலேருந்து லதா பேசுகிறேன்
0: மேடம். சொல்லுங்க லதா.
1: எனக்கு நிறைய செய்யறாங்க.

0: ஓ, நம்ம வந்து அந்த சின்ன வயசுல சண்டை போட்டோம், ஆனா இன்னைக்கு நிறைய அவங்க தான் செய்யறாங்க.
1: அவங்க தான் செய்யறாங்க.
0: ஓகே, அந்த சின்ன வயசுல எல்லாருக்குள்ளயும் சண்டை வர்றது விஷயம் தான், எல்லாம் சாதாரணம் தான். ஆனா இப்ப
1: இப்ப
0: நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர்
1: எங்க குழந்தைங்க இதெல்லாம் சொல்லுவாங்க,
0: சண்டை போட்டா அவங்க அம்மா அப்படின்னா.
1: கேட்டே வாங்கிட்டா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா கேட்டே வாங்கி அடமுடிச்சு வாங்கிட்டா அப்படிம்பாங்க.
0: ஓகே, அவங்களும் ரொம்ப பாசமா தான் சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: சின்ன சண்டைகள், செல்லமான கோபங்கள், அம்மா அவங்க தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு புகார்கள், எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம குழந்தை பருவம். அப்போ நம்ம கூட சண்டை போட்ட மாதிரி தெரிஞ்ச உடன்பிறந்தவங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக புரிஞ்சிக்கிட்ட உறவாக மாறி இருப்பாங்க. காலம் கடந்து போகும், வீடுகள் மாறி இருக்கலாம், வாழ்க்கை மாறி இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை பருவ நினைவுகள் எப்பொழுதுமே நம்ம மனசுக்குள்ள முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைந்து பங்கு பெற்ற தோழிகளுக்கும், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண தோழிகளுக்கும், நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுதோ 12 மணி.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். பனிரெண்டு பத்துக்கு மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஆர் ஆதவன். 12:55 பன்னிசை தொண்டர் என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவச்சோலை. காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 3:00 எல்எஸ்சி. நான்கு மணிக்கு மனம் மெழுகுதே பங்கேற்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்வேண்டா. 5:15 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை அங்கமம் என தொடங்கும் பாடல், பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுத. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசை தூரிகை.

இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயத்தின் உணவுச் சங்கிலி முக்கியத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வேட்டைக்காரனிருப்பு சி ராஜசேகரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். 8:30 இளைய பாரதம் தொடரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். ஐந்துக்கு நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும்.

நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருப்பது கடித வழி கானங்களாய் மனதில் நின்றவை. நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்கும் பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி. நேர்களை உங்களுடைய பாடல்களை பல பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர் கேட்டு ரசிக்க காத்திருக்காங்க. அதனால் உங்களுடைய விருப்ப பாடல்களை எல்லோரும் விரும்பும்படி அமைக்கும் போது அந்த பாடல் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும் அல்லவா? அதனால் உங்களுடைய கடித வழி தேர்வு அனைவரும் விரும்பும் பாடல்களாக இருக்கட்டும். மேனங்குடி முருகேசன், அரவிந்தன், சாதி முருகேசன், கலாவதி, ரேவதி, விஜயா, ராஜலக்ஷ்மி, நிஷான் ஹலியம், கொள்ளிடம், காமராஜ், குபேந்திரன் இவர்களின் விருப்பத் தேர்வு. நாயகன் திரைப்படத்தில் மனோஜ் சித்ரா பாடியிருப்பது

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி தஞ்சாவூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சோலை மற்றும் மிதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும். இதயம் காப்போம், உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்:
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: கரைக்கல் பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதில் நின்றவை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதே கோயில் திரைப்படத்திலிருந்து. விருப்பம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், குருத்தங்குடி என் கே கிருஷ்ணா, சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10:00 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:00 முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
0: காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல்

மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருப்பது ஆண் பாவம் திரைப்படத்திற்காக. விருப்பம் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி வனிதா சித்தார்த், வெண்கரம்பூர் நேரு கொள்ளிடம் காமராஜ் செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை விருதாசலம் விருதகிரி பெண்ணாடம் சுமதி.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நாளை மாலை 6:20

0: அருணாச்சல் கோயில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லம் உதய நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் பண்பலை தரும் அடுத்த பாடல் நரசிங்கன்பேட்டை ஐயப்பன் திருவேழிமிழலை ஷாகுல் கமி அமீது சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் மணிரத்னம்.

நேரம் இப்பொழுது 12:36. இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பித்திருக்கும் ஐந்து நேயர்கள் முகநூல் பக்கம் வழியாக: கடலூர் துறைமுகம் சுரேஷ், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், தில்லை வில்லாளன் ஃபாத்திமா மேலவாஞ்சூர், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், வேலங்குடி சுசீலா மாரிமுத்து குணசுந்தரி செல்வநாதன், திருக்கண்ணபுரம் ஆனந்த், பொறையார் சுகுணா தேவி, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், கொள்ளிடம் கருணாநிதி, டிஆர் பண்ணினம் ரமேஷ், அடுத்த நேயர் நன்னிலம் அம்பலவாணன், யுகராஜேஷ், கச்சமங்கலம் ராஜேஷ், பவித்ரமாணிக்கம் ரகுபதி, பத்மாவதி ஸ்ரீதர். செமனார்கோவில் குணசேகர், திலகபதி, பண்டரிகபுரம் கணேசன், பானுமதி, பாளையூர் செல்வராஜ் செல்வி, இந்த நேயர்களின் விருப்பமாய் பகல் நிலவு. பி. ஜெயச்சந்திரன், பி. சுசீலா குரல்களில்.

0: இதை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்துச்சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேட் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை.

0: திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும், டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிசாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் ஒரு தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும்

0: ஏற்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 12:50.
2: உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு மதுரை அரசலாற்றில் மாபெரும் படகு போட்டியும், தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் மாலை 6 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அந்தோனிதாஸ், சத்ய பிரகாஷ், ராஜ கணபதி, சூப்பர் சிங்கர் தவசீலி, மீனாட்சி, திரைப்பட பின்னணி பாடகி ஹரிபிரியா ஆகியோர் பங்குபெற மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை காரைக்கால். அனுமதி இலவசம், அனைவரும் வருக.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்றீங்க? பிஎம் சூரிய வீடு திட்டத்துக்கு கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: நேர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.

0: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர்
1: என்ன?
0: அப்படிங்களா? ஓகே. நீங்க எந்த ஊரு? நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ஓகே, சொல்லுங்க கேப்போம்.
1: A for apple, B for ball, C for cat, D for dog, E for egg, F for fish, G for goat, H for N, I for icing, J for jacket, K for kangaroo, L for leopard, M for monkey, N for nest, O for orange, P for parrot, Q for queen, R is rabbit, S in service, T the tire, U a umbrella, V a van, W a watch, S is a yo, J J zebra.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. இப்போ நீங்க வளர்ந்து என்ன வாகனம்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: வருங்காலத்துல ஒரு போலீஸ் ஆகறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர்.
2: காரைக்கால் பண்பலையின் 1.3 நேயர்கள் இதுவரை கேட்டது. ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல்.

0: கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.
2: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:55. இனி தொடர்கிறது பன்னிசை. பாடலை பாடியிருப்பவர் தருமபுரம் பி. சாமிநாதன் அவர்கள்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழ் இசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.

0: நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 இணைந்து நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் தேன்மழை இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

எழுபது எண்பதுகளின் தெவிட்டாத தேனமுத கீதங்கள் இன்று கடித வழி நேயர் விருப்பமாய் நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் குர்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரீனா ஆசிஃபா ஆசிக், மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி.

0: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கிணை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கிணை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 சிறுவ சோலை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். தேன்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெஸ்ஸிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான், முகிலன், அமீர்பாலன், சரவணன், தமிழரசி, இவர்களுக்காக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல், இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம், வரிகளில்

0: பன்மலை 100.3 நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: உரைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையுதய நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு பங்கேற்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய கடிதத்திற்காக பார்க்கலாம். மலிவளம் ஜெயலட்சுமி கணேசன், அரூர் கொடிகால்பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன், முகமது ஜஹபர் ஹுசைன், ஷாகுல் ஹமீது ராஜா, அஷ்ரஃப் அஜ்மல் ஃபாலிகா, திடச்சேரி ஷாகுல் ஹமீது, நிஷான் ஹலீம், வவலாடி தமீம் அன்சாரி, மாதா கோவில்பட்டி, மலையரசு பாண்டியன், இவர்களின் விருப்பத்திற்காக SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில், SA ராஜ்குமார் இசையில்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிருஷ்ணலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
1: நேர்களை, இன்று மாலை 5:15 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்.

நேர்களை இன்று மாலை 5:15 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்.

தேன்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய கடிதத்திற்காக பார்க்கலாம். மதுரை சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஸ்ரித், பவஷ்யா, ஆண்டிபாளையம், மதனசேகர், தீபக், வெங்கடேஸ்வரன், தீபிகா, எழிலரசி.

தேன்மொழி நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சென்னை ரகுராமன் சௌமியா லேக்ஷி, செருத் நாகூர் சூரியநாராயணன், ஆர்த்தி தனுஸ்ரீ யுவன், பெங்களூரு மஞ்சுநாத் சோபனா இவர்களின் விருப்பமாய் புது கவிதை திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: அருகில் உள்ள உரக்கடைகள்
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் திருவாரூர் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மரகதவேலன், சுகன்யா ஸ்ரேயாஸ்ரீ அருண்மொழி அரசன், திருவேழி மிழலை, புனிதா அபி, சுகன்யா, சுபா, பழையபலம், உமாதேவி, வானகிரி, திலகவதி, தமிழ், கவியரசன், இளவரசன், காரைக்கால் கணபதி, கணேஷ், ராணி, கிருஷ், செல்வி, தினேஷ், காருண்யா, பிரசன்னா, நிவாஷினி, சுரேஷ், மாரியப்பன், சூரி, நவநீதம், சாமிநாதன், ஜெர்லின், யோகமித்ரன், ராஜு, மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், சுப்பு, திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, இவர்களுக்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்காங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னால் முடியும் தம்பி.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தென்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், திருப்பட்டினம் லட்சுமி அன்பரசு, வேம்பரசி சாமிநாதன், கீதா கண்ணா, மீனா செல்வம், ரேணுகாதேவி, பழனிவேல், பூங்குடி தேவா, மோனிஷா, ஹேமா, சாரதா, தட்சிணாமூர்த்தி, தர்ணீஸ்வர், கைலாஷ்வர், குறிச்சிமலை, பாஸ்கர், திருக்குவலை, பழனிவேல், மங்களாம்பிகை, சுரேஷ், கண்ணன், தனலட்சுமி, எழில், ருத்ரன், கல்யாணி, உஷாதேவி, விஜயகிருஷ்ணன், இந்துமதி, குழலகன், கார்த்திகேயன், ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், ஹபி, ஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரணியா, செமினார் கோயில், குணசேகரன், திலகவதி, பவுண்டரிகபுரம், கணேசன், பானுமதி, ஆண்டிமடம், பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிறுவேச்சேரி, சிவாஜி, சென்னைக்குன்றத்தூர், சௌத்ரி, பிரகாஷ், வானவன், மகாதேவி, தமிழ்செல்வன், வைரச்செல்வன், திருமுல்லைவாசல், ராஜா, தங்கமணி மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில் அக்னி நட்சத்திரம்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்தது தேன்மழை. நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இம்மகளிரின் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் மற்றும் துப்பாக்கிச் சுடும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். இதனிடையே ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் இருவருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அறிவித்துள்ளார். இவர்களது வெற்றி தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தங்கம், ஸ்குவாஷ், துப்பாக்கிச் சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் 85வது நிறுவன நாளையொட்டி இத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அசாம், வங்க மொழிகளில் 5 அறிவியல் இதழ்களை அறிமுகம் செய்துள்ளார். இந்த வெளியீடு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முக்கிய விரிவாக்க திட்டமாக திகழ்வதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நம்பகத்தன்மையுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாசகர்கள் தத்தம் மொழிகளில் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் அது சார்ந்த சவால்களை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஐநாவின் வழிகாட்டுதல் சர்வதேச சட்டங்களும் பின்பற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றார். நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் விடுமுறை தினமான நாளை அனைத்து வங்கிகளும் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிஃப்ட் சிட்டி எனப்படும் மேம்பட்ட நவீன நகரம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் உலகளாவிய நிதிநுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் பசுமை நகரமான குஜராத் சர்வதேச நிதி நகரம் திகழ்கிறது. தானியங்கி முறையில் குப்பைகளை திரட்டுதல், நவீன குளிர்சாதன வசதிகள், சுரங்க வழி பாதைகள் என பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி சேவையில் முன்னணி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் 18 வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் 17 உள்நாட்டு வங்கிகளின் சேவை மையமாக இந்நகரம் உருவாக்கும். புத்தாக்க சிந்தனை, படைப்பாற்றல் திறன், நிலையான நகர்ப்புற மேம்பாடு, உலகளாவிய நிதிநுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் இந்நிதிநுட்பம் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி

0: மதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையின் குறைபாடுகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் நாளை மறுநாள் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாளை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய நடை பயணத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலின் ஒரு பகுதியாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பெல்லம்பட்டியில் பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது சாலையோரத்தில் கிடந்த 380,000 ரூபாயை கைப்பற்றி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழாவின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகை பட்டாம்பூச்சி காத்தாடி திருவிழா 2026 கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நீல கடற்கரையின் வான்வெளி எங்கும் விதவிதமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் காத்தாடிகள் பறந்து விளையாடின. வானை உரசி பார்த்த அந்த வண்ண காத்தாடிகளை கடற்கரையில் திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர். இதனால் காமேஸ்வரம் நீல கடற்கரையே வண்ணமயமான விழாக்குளம் பூண்டது. செப்டம்பர் 27ஆம் தேதி வரை தினமும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த விழா நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் இன்று காலை முதலே பேரலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த அலைகள் கரையோரம் வரும்போது மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்குமாறு மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை அதிக ஆற்றல் வாய்ந்த பேரலைகளிடும் என குமரி மாவட்ட மீனவ நலத்துறை எச்சரித்துள்ளது. கள்ளக்கடல் எனப்படும் திடீர் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தற்போது குமரி கடல் மிக உக்கரமாக காணப்படுகிறது. எனவே கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்குமாறும் மீனவர்கள் அனைவரும் சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது என்றும் படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
1: விருதுநகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி இன்று தொடங்கி வைத்தார். அனைத்து ஆதார் சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கும் மையமாக இது செயல்படும் என்று இந்த மையத்தின் மேலாளர் திரு குணசேகரன் கூறியுள்ளார்.
4: விருதுநகர் கோட்டஸ்ல இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடாய் ASK வந்து ஸ்பெஷல் ஆதார் சென்டர். 18 இயர்ஸ் அபோவ் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்றோம். இந்த சர்வீஸ் வந்து மத்த ஆதார் சென்டர்ஸ்ல இருக்காது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இது வந்து நம்ம இந்தியாவில பிறந்து வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் வாங்கணும் பயன்படுத்திக்கலாம்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

கரைக்கற்பண்பலை 100.3. லஞ்ச் பிரேக். இன்றைக்கி லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து பேசலாம். சொல்லி 4368 ஏதோ முன்னிணைப்பினே 231 அல்லது 299 480 அல்லது 299 580. இன்றைக்கி நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். அந்த பதிவு என்ன அப்படின்னா, பேருந்தில் மீதி வாங்க காத்திருந்த தருணம். பேருந்தில் மீதி வாங்க காத்திருந்த தருணம், அந்த தருணம் எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்றது தான் கேட்டிருக்கோம். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அதாவது சில நேரத்தில் கொஞ்சோண்டு மீதி இருக்கும், நம்ம வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த டைமில் சில நேரம் வந்து நம்ம அந்த பேருந்தின் மூலமாக வெளியில் பார்க்கக்கூடிய அந்த அழகை, அந்த இயற்கையின் அழகை கூட ரசிக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி கூட டென்ஷனாக இருப்போம். சில நேரங்களில் வந்து அதிக பணமாக கூட இருக்கும், நமக்கு பின்னாடி வந்து குறித்து கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கிறதுக்காக நம்ம காத்துட்ருப்போம். இந்த மாதிரி தருணங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி உள்ளதை ஒரு இனிமையாக வந்து பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு அனுபவத்தை நம்ம சொல்ல போகிறோம், அதனால தான் யார் மனதையும் புண்படுத்தாமல் அந்த அனுபவம் என்பதை மட்டும் பகிர்ந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். பேருந்தில் மீதி வாங்க காத்திருந்த தருணம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது லஞ்ச் பிரேக்.

0: காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சி இது. பேருந்தில் மீதி வாங்க காத்திருந்த தருணம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அழைப்போம் முதல் நேரே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
0: உதயநத்தம் சுப்பிரமணியம், சொல்லுங்க சார். அதாவது அந்த தருணம் எப்படி இருந்தது அப்படின்னு சுருக்கமா சொல்லுங்க.
1: அது என்னங்க சொல்றது, அது பூண்ண வந்து அவங்க தான் சுட்டு எடுத்து வரணும். நம்ம வந்து ஒரு வேளை சரியாவே இருக்கலாம், இல்லை சரியில்லாம இருந்தாலும் நம்ம வந்து பயணத்தை முன்னிட்டு நம்ம வர்றது
0: அப்படின்றது நம்ம தெரிஞ்சதுனா சில சில்லறை காசுகளை நம்ம வைத்துக் கொள்வது நல்லது. அதாவது சார் உங்களுடைய அனுபவத்தை நான் கேட்டேன். சரி, நன்றி சார், நன்றி. அடுத்த நேரே அழைப்போம். வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க சார்.
2: சகோதரி வணக்கம். குரு ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க.
2: ஆமா சகோதரி, நான் வந்து 10-5, 10 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னு வச்சுங்களேன், விட்டுருவேன். அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அவங்களுக்கும் வந்து சில்லறை, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில்லறை இல்லாம அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்மள மாதிரிதான் அவங்களும் கஷ்ட சில்லறை இருந்தா அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் விருங்க சார் அப்புறம் தர்றேன்பாங்க. அதே ஒரு பெரிய அமௌண்டா இருந்துன்னு வச்சுங்க, நான் இறங்க உள்ள அவங்கள்ட்ட டிக்கெட்டை காமிச்சு சார் இந்த ஸ்டாப்ல ஏறலாம் இந்த இடத்துல போனா அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பதட்டம் இருக்கும், பெரிய அமௌண்ட் இருக்க உள்ள.
0: ஆமா,
2: யாரும் அவனை பெரும்பாலும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட இது.
0: சரிங்க, நன்றி நன்றி
2: நன்றி.
0: காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேருந்தில் மீதிக்காக காத்திருந்த தருணம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அதாவது இதில் இருவருக்குமே சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்கள் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் பார்க்கணும். குடும்பமான முறையிலும் நம்ம வந்து சில்லறை கொடுக்கலை அப்படின்னாக்கா அதை கேட்டு வாங்கி தான் ஆகணும், அந்த கட்டாயத்தில் இருக்கும். அவங்களும் கொடுக்கணும் கண்டிப்பாக, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் நாமளும் வந்து கொஞ்சம் சில்லறைகளோடு பயணிப்பது அப்படிங்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். நம்ம எப்போவுமே யாரையும் குறை கூறவும் கூடாது. அதே நேரத்தில் நாமளும் நம்மளை வந்து கொஞ்சம்

0: சரியான வகையில் நம்மளை கரெக்டாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சில இடர்பாடுகள்லேருந்து தவிர்க்கலாம். அதனால் வந்து அந்த தருணம் எப்படி இருந்தது, அந்த காத்திருந்த தருணம், திருப்பி கொடுத்த உடனே அது நமக்கு எப்படி இருந்தது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இதில் விஷயம் இல்லாதனால சுருக்கமாகவே உங்களோட இதை சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நேரை நம்ம சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரி வள்ளல் பேசுகிறீங்க.
0: அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், சொல்லுங்கள் சார். உங்களோட பேர்லாம் நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். அமிர்தராயன் கோட்டை ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பேரை வந்து படிச்சிருக்கிறேன், இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசுகிறேன். சொல்லுங்கள். ம்,
1: நல்லா இருக்கீங்க மேம்?
0: நலமாக இருக்கும் சார், சொல்லுங்கள்.
1: அப்படிங்களா?
0: ம் ம் சார்,
1: நான் தஞ்சாவூர் வந்து ஃபேமிலியோடு வந்துருக்கேங்க.
0: ம் ம்,
1: சின்னதாக ரோட்டாக தான் இப்போ ஐயா ஒருத்தன் சொன்னாங்க போகிறேன், அது மாதிரி பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு நோட்டை கொடுத்தேன், அதனால
0: கண்டிப்பாக கேட்டு வாங்கணும். நம்ம திரும்ப
1: கேட்டு வாங்கிட்டு தான் மேடம். இப்போ நம்ம காரைக்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க, அந்த 10 ரூபா அது 7 ரூபா 3 ரூபா வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டேன். அமௌண்ட் பிரச்சனை தான் வாங்கி வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமையாக போயிட்டு கூட.
0: ஆமாம், சரி, நன்றி நன்றி நன்றி. அதாவது சொன்னாங்க 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்க மாட்டோன்னு. ஆனால் அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சலாம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு டிக்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால் சில இடங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான் டிக்கெட்டு. ஸோ வந்து நம்மளுடைய காசு அப்படின்றதே நம்ம விடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, நம்மளுடைய காசை நம்ம கரெக்டாக கேட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அதனால் அந்த காத்திருந்த தருணம் சிலருக்கு டென்ஷனாக இருந்திருக்கும், அதுக்காக தான் அந்த கேள்வியை நம்ம வச்சது. சரி, தொடர்ந்து பேசலாம். காரைக்கால் பண்பலையின் 1.3 இது லஞ்ச் பிரேக். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் முழுவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
0: மோனல் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பதிவுகளை பார்க்கலாம். நேரம் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கடகடன் ஓடி போயிடும். கடலூர் துறைமுகம் சுரேஷ் பிற்பகல் வணக்கத்தோடு முடிச்சிட்டாங்க. அடுத்தது வெள்ள அவர்களுடைய பதிவு எனக்கு காட்டலையானன்னு தெரியல, எனக்கு பிற்பகல் வணக்கம் வரைக்கும் காட்டுது. தில்லை சீனிவாசன் பை நிறைய சில்லரை வச்சுட்டு ஏமாத்துறாங்க அப்படின்றாங்க, அப்படிலாம் கிடையாது. போனகிரி சுமதி பாபு, இந்த விஷயத்தை பற்றி கேட்காதீங்க, இதை பற்றி கதை சொல்ல ஆரம்பித்தால் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போயிட்டே இருக்கும். பஸ்ஸுக்குள் நமக்கு டிக்கெட் கொடுப்பதற்கு அவர் நம்மை தேடி பக்கத்தில் வருவார், அவரிடம் மீத வாங்க நாம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அவர் பின்னால் ஓட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து திருச்சேரி நிஷான் ஹலீம் குவைத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, கையில் சிலரை வந்து சேரும் வரை நடத்துனரின் பையை நோட்டமிடும் அந்த சிறு காத்திருப்பு பயணம் முடிய போகிற ஏக்கத்தையும் ஒரு சிறிய நிம்மதியையும் தந்துவிடும். ரொம்ப அழகான பதிவு இது, அப்படி தான் சொல்லணும். அதாவது நம்மளுடைய சிரமங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே எல்லாருக்குமே இருக்குது, யதார்த்தமானது. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி கடந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல இந்த கேள்வியினுடைய நோக்கம். சரி, ஒரு நேரை சந்திக்கலாம், பிறகு பாடல் கொடுப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? குழந்தை தெரியாமல் வந்து விட்டது போல். வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
6: நீண்ட நாட்களுக்கு பிறகு புதிய நேயர்களுக்கு வழிபடும் எண்ணத்தில் திருவட்டக்குடி கோடகிரி சங்கர்.
0: திருவட்டக்குடி
6: கருவியில வந்து கேக்குறாங்க, அந்த அர்ஜென்ட்ல துக்கத்துல சீர்காழில இருந்து பஸ்ல இருந்து
0: இறங்கிட்டேன்.
6: பணமும் வாங்கல, பாக்கி வாங்கல,
0: வாங்காம விட்டுட்டீங்க.
6: பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் பையன் பாக்கி பணம் வாங்கினா, அந்த பணம் ஐயோ பணம் 160 ரூபாய் போயிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு போறேன். சிதம்பரம் போய் சீர்காழியில சாவு எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு

0: சிதம்பரம் போறோம், சிதம்பரத்துல இருந்து அந்த பஸ் வந்து செட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அங்கிருந்து செட்டுக்கு ஒரு பஸ் விட்டுட்டு போறேன். அங்கிருந்து தூரத்துல இருக்கு செட்டு, அந்த கார்பரேஷனோட செட்டு. அங்க போயிருந்த உடனே அவரு உடனே கரெக்டா அந்த கணக்கு பார்த்து 120 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு.
1: வாங்கிட்டீங்க, சரிங்க சார்,
0: அது ஒரு சந்தோஷம். ஆனா அங்க இருந்து வரகட்டியும் இங்க டெஸ்ட் எடுத்து போயிட்டு இருக்கு.
1: ஓ, அதாவது ரிஸ்க் எடுத்துட்டீங்க. அனபன்பேட்டை ஜோதி சொல்லிருக்காங்க, நிறைய அனுபவம் உண்டு. காசு வாங்கிவிட்டு மீதி சில்லறை கொடுக்க மாட்டாங்க சில நடத்துனர். நம்ம பக்கமே வரமாட்டாங்க தோழி, நம்மளை பார்க்காத மாதிரி போவாங்க. கேட்டு கேட்டுதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டு கண்டிப்பா வாங்கிடணும் தான். மேலே நேயர்கள் தங்களுடைய பதிவு கொடுத்துருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் கரைக்கற்பண்பலையின் 1.3 ஓடு.

0: கரைக்கல் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேருந்தில் மீதி வாங்க காத்திருந்த தருணம். எல்லோருடைய அனுபவமே வந்து அடடா இந்த டாபிக் நம்ம ஏண்டா கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அனுபவம் இருக்குது. ஏன்னா இருந்தாலும் சில யதார்த்தத்தை பேசி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அந்த யதார்த்தத்தை கூட சொல்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. காரைக்கால் நளினி சொல்கிறாங்க, எனக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. காரைக்காலிலிருந்து தஞ்சாவூர் போகும்போது சில்லறை இல்லைன்னு சொல்லி மறந்து போன தருணமும் உண்டு. தஞ்சாவூரில் இறங்கி பரமக்குடி பஸ்ஸுக்கு மாறணும், அதுதான் கடைசி பஸ், பதட்டத்தில் பஸ் போயிடும், அதனால் பதட்டத்தில் பாக்கி வாங்காமல் போனதும் உண்டு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அனுபவம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து மேட்டுப்பாளையம் ரவி சொல்கிறாங்க, 500 ரூபாய் நோட்டை கொடுத்து விட்டு கண்டக்டர் தருவாரான்னு திருப்பி திருப்பி பார்க்க வைக்கும். அவர் சில்லறை இருந்தும் பாக்கி கொடுக்க மனம் இருக்காது. அந்த தருணத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறது 500 ரூபா மட்டும்தான், அதனாலே திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்கிறாங்க, இதே மதியம் வரக்கம் கும்பகோணம் அல்லது தஞ்சாவூர் பேருந்தில் ஏறி அப்பாடா என்று உட்கார்ந்தால் நடத்துனர் வந்து எங்கே போகணும், திருவாலங்காடு நில்லுங்க, இப்போ எல்லாம் இப்போது உட்கார முடியாது, பேருந்து கூட்டம் ஏரியாவுடன் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 வருஷமாக இதுதான் நடக்குது மேடம், ஊருக்கு போகிறதே மறந்துட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம், அது ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு லாங் டியூரேஷன் இருக்குது அப்படின்னா கிட்டக்க உள்ளவங்க ஊருக்கு போகிறவங்கள உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்வது அது என்ன வழக்கம் என்று தெரியல. என்னமே சொன்னாக்கா நம்ம வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க உட்காரக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது. சரி, அடுத்து வந்து என்ன சொல்கிறது, மன்னிக்கவும் பதிவை சரியாக பார்க்கவில்லை தோழின்னு சொல்லியிருக்கிறாங்க, எதற்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரியலை. அடுத்து இன்பா இலக்கியா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது என்னமோ தெரியல, நம் ரூபாயை கொடுத்து பயணச்சிட்டு வாங்கிய பின் மீத ரூபாயை கேட்கும்போது நம்மை ஒரு பார்வை பார்ப்பார்கள் பாருங்களேன், நமக்கு என்னமோ அப்படின்ட்டு அதை சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய நேரையும் நாம் அழைப்போம். வணக்கம். வணக்கம், நேரம் மூடிக்கொண்டே இருக்கிறது. வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். நேரம் இப்பொழுது 2:23 ஆயிடுச்சு, நம்ம நிறைய பகுதியை நெருங்கிட்டே இருக்கும், விரைவாக பேசுங்க. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மேட்டுப்பாளையம்
0: ரவி சொல்லுங்க சார, நலமா இருக்கிறோம் சொல்லுங்க.
1: அதாவது பஸ்ல நான் ஒரு முறை வந்து 500 ரூபா பணம் கொடுத்துட்டு
0: உங்கள் பதிவும் படிச்சனும். இப்ப ரவி மேட்டுப்பாளையம்
1: ரவிங்களா,
0: 500 ரூபாயா தருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நன்றி சார், நன்றி. அடுத்து வணக்கம். சரி, விரைவாக நம்ம படிப்போம் வந்திருக்க பதிவுகளை. அது காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்கிறாங்க, டி மடப்புறம். பேருந்து பயணம் செய்யும்போது மீதி வாங்க காத்திருந்த தருணம், நடத்துன நம்ம அருகே வரும்போது மீதி தரமாட்டாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன், பல நேரங்களில் சில்லறையுடன் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், என்ன தோழி இப்படி கேட்டுட்டீங்க, நிறைய இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், அவங்களுடைய பதிவை ஃபோட்டோவாக எடுத்து போட்டுட்டாங்க. எனக்கு பள்ளி பருவ நாட்களில் இந்த அனுபவம் ரொம்ப இருக்கிறது. நடத்துனரிடம் டிக்கெட் வாங்கி விடுவேன், சிலர் அப்புறம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு முன்பக்கம் படிக்கட்டுக்கு சென்று விடுவார். நானும் 4 ஸ்டாப்பிங் வரை பார்ப்பேன், அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கி முன் படிக்கட்டுக்கு போவேன். அவர் என்னை பார்த்தவுடன் உள்பக்கமாகவே பின் படிக்கட்டுக்கு போய் விடுவார். அப்புறம் ஒரு வழியாக நானே அவரிடம் சென்று ஒரு வழியாக காசு வாங்கி விடுவேன். இப்படியெல்லாம் முடிந்தவரை இப்பொழுதெல்லாம் முடிந்தவரை சில்லறையாக எடுத்துக்கொண்டு செல்வேன். இந்த தலைப்பு வடிவேல் காமெடியை நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சத்யா, இவங்க ஊர் சொல்லலை. நான் டிக்கெட் காசு மீதம் 2 ரூபாய் இருக்கும், நடத்துனர் கேட்டால் தரவே மாட்டார், நிறைய தடவை மீதி வாங்கியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூங்குன்னன் காவலக்குடி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்கி தூங்கி கொண்டே போகலாம் என்று நினைத்து ஏறுவோம், ஆனால் நம்ம கொடுத்தது 500 ரூபாய், எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய அனுபவம் உண்டு மேடம், ஆனால் இப்பொழுது 2-வீலர் இருப்பதனால் அந்த பிரச்சனை இல்லை. அந்த பயணம் சிலரை இருந்தால் சிறப்பான பயணம், மகிழ்ச்சியான பயணம். சிலரை இல்லை என்றால் சிலரை கொடுக்கும்படி இயற்கையை ரசிக்காத நிம்மதி இல்லா பயணம். ஆஹா, அழகாக சொல்லிட்டீங்க. பொறையார் லத்தா, நான் பஸ் ஏறுவதற்கு முன்னாடியே டிக்கெட் பணத்தை கையில் வச்சுப்பேன், சில்லறையும் வச்சிருப்பேன், அவங்களும் பாவம்தான். எல்லோருக்கும் தருவதற்கு சில்லறை இருக்காது, 5 ரூபாய் இருந்தால் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இருக்கிறது அனுபவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மஞ்சக்கொள்ளை பாலாஜி. உண்மையிலேயே இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான், யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் சிலரிடம் அவ்வளவு காசு தான் இருக்கும், அவர்கள் சிலரை வாங்காமல் இறை

0: இறக்கி இறங்கிவிட்டால் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய மனம் எவ்வளவு கஷ்டப்படும். இந்த நிகழ்ச்சியை கொடுத்த காரைக்கால் பண்பலைக்கு நன்றி சொல்லுவேன், இப்பொழுது எல்லோரும் கேட்பார்கள், அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வடுகூர் தென்பாதி வீரபாண்டியன் சொல்லியிருக்கிறாங்க. 500 ரூபாய் கொடுத்து விட்டு பாக்கி தரும் வரை எந்த சிந்தனையும் இருக்காது, தூக்கம் வரும் ஆனால் தூங்க முடியாது, நன்றி. அது இது எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதனால் முடிந்தவரை நாம் சிலரை எடுத்துகிட்டு போவோம், ஆனால் இந்த சிலரை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம்தான். அந்த மாதிரி பஸ்ஸில் வந்து உட்கார்ந்து கொண்டு செல்வது அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலை, அதனால் அதை பற்றி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் மீதி வாங்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு, அது பணமாக இருந்தாலும், அது 1 ரூபாயாக இருந்தாலும், 2 ரூபாய் இருந்தாலும், 5 ரூபாய் இருந்தாலும், நாம் உழைத்த பணம் அல்லவா, அந்த பணத்தை வந்து நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக எவ்வளோ மீதி இருந்தாலும் அதே நம்ம வாங்கிட்டு தான் போகணும். அது 1 ரூபாய் அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதனால் பேருந்தில் முடிந்தவரை நம்ம சில்லறையாக வச்சுப்போம். சில்லறை இல்லை அப்படின்னாலும் 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கும்போது அவங்களுக்கும் சிரமம் ஏற்படும். ஆனால் இயன்றவரை இந்த மாதிரியான இடர்பாடுகளை நாமும் தவிர்க்க முற்படுவோம். ஆனாலும் எவ்வளோ மீதி இருந்தாலும் அதை வாங்கி கொண்டே பயணத்திலிருந்து நாம் இறங்குவோம். காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறலாம். அதற்கு முன்னர் நாளை காலை 7:25 சேபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சேபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம். இன்னும் ஒரு 1.5 நிமிடம் தான் இருக்கு. சரி, ஒரு நேரை நம்ம சந்தித்திடலாம். பாட்டு கொடுக்க முடியாது இந்த தருணத்தில். வணக்கம்.
3: சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா, நான் ஹொசூர்ல இருந்து வேலூருக்கு வந்துட்டு 160 ரூபாய்மா, என்கிட்ட 200 ரூபாய் இருந்தது. ஐயோ, பெரிய அமௌண்ட், 40 ரூபாய், அவர் எங்கேயாவது மறந்துட்டாரு நான் கொடுக்காம அப்படின்னு சொல்லு. அப்புறமா நான் வந்து அவரு சார் 40 ரூபாய் சார் 40 ரூபாய் ரெண்டு பாட்டு கேட்டேன். முடிஞ்ச சார் கொடுக்காது எப்ப போறேன் அப்படின்னாரு. கடைசியில வாங்கின உடனே அந்த சந்தோஷம் பெருணம், அப்பா 40 ரூபாய் நமக்கு கிடைச்சதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது மேம்.
0: கரைக்கல் பண்பலையின் 1:30 இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக். நேரம் 2:30. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்
7: சிறுவர் சோலை. இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவையாக உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க காத்திருக்கிறது. சிறுவர்களின் உலகம் மிகவும் அழகானது, வண்ணமயமானது. அவர்களின் குரல்கள் ஒலிக்கும் இடமெல்லாம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் புதிய சிந்தனைகளும் நிறைந்திருப்பதை நாம் ஒவ்வொரு நிகழ்விலும் கண்டுணரலாம். குழந்தைகளின் குரலில் ஒலிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய நம்பிக்கை, அவர்களின் ஒவ்வொரு திறமையும் ஒரு புதிய எதிர்காலத்துக்கு

0: நம் நாட்டை நினைத்தாலே மனதில் பெருமை பிறக்கும்.
1: அந்த பெருமையை இசையாக வெளிப்படுத்துவது தேசபக்தி பாடல்.
2: நம் மனதில் தேசப்பற்றை விதக்க தேசபக்தி பாடல் பாட வருகிறார்கள் எம் பள்ளி முதல் வகுப்பு மாணவர்கள்.

0: இருப்பது எல்லாம் உடலுக்கு நல்லது என்று நினைக்கலாமா?
1: இல்லை நண்பர்களே, நாக்கிற்கு பிடித்த எல்லாம் உடலுக்கு பிடிக்காது. ஜங்க் ஃபுட்டின் தீமைகளை சிரிப்புடனும் சிந்தனையுடனும் சிறு நாடகம் மூலம் சொல்ல வருகிறார்கள் என் பள்ளி 2ம் மற்றும் 3ம் வகுப்பு மாணவர்கள்.
2: ராஜகம்பீர, ராஜ மாத்தாண்ட, ராஜகுலத்திலக, இந்திரகேசரி மாமனர் வரார் வரார் வரார்.
3: மன்னரே பீகம்பீரமா வருவாரே, இன்னைக்கு வராரு?
4: ஏ, எனக்கு தெரியவில்லை.
3: மன்னா தினமும் கம்பீரமா வருவீர்களே, இன்னைக்கு ஏன் சோர்வாக வருவீர்கள்?
4: அது ஒன்றும் இல்லை அமைச்சரே, கலையிலிருந்து தாங்க முடியாத வயிற்று வலி.
3: வயிற்று வலியா? நம்ம அரண்மனை மருத்துவரை அழைத்து வரட்டுமா?
4: உடனே அழைத்து வாருங்கள்.
3: யாரங்கே?
2: சொல்லுங்க அமைச்சரே.
3: நம்ம அரண்மனை மருத்துவரை அழைத்து வா.
2: அப்படியாகட்டும். மன்னரும் உடனே அழைத்து வர சொன்னார்.
1: இதோ இதோ வருகிறேன்.
3: மன்னரின் அரசவரை.
1: வணக்கம் மன்னா.
3: வாருங்கள் மருத்துவரே.
1: மன்னன் எதற்காக அழைத்தீர்கள்?
3: மன்னருக்கு இன்று காலையிலிருந்து தாங்க முடியாத வயிற்று வலி.
1: இன்று காலையில் என்ன உணவு உண்டீர்கள்?
3: எப்போதும் போல பாஸ்தா தான்.
1: இரவு மன்னா?
3: மன்னருக்கு ரொம்ப பிடிச்சது நூடுல்ஸ், அதுதான் இரவுலாம் உண்ணுவார்.
4: மதியம் பரோட்டா பீட்சா.
1: சற்று பொருங்கள் மன்னா, இதோ வருகிறேன்.
3: மருத்துவர் உங்களுக்கு மருந்து கொண்டு வருகிறார்.
1: மன்னா இந்த மருந்தை உண்ணுங்கள்.
3: பாடா, இப்போதுதான் வயிற்று வலி குறைந்து உள்ளது. மன்னருக்கு வயிற்று வலிக்கு என்ன காரணம்?
1: மன்னர் உண்ட துரித உணவுகள் தான்.
3: துரித உணவுகளா?
1: ஆம் மன்னா, பீஸா பர்கர் பரோட்டா ஜூஸ் கேக் சாக்லேட் லாலிபப் இது போல துரித உணவுகள் தான் உங்க வயிற்று வலிக்கு காரணம்.
3: ஓ அப்படியா
2: மன்னா? நீங்க மட்டும் இல்லை, நம் நாட்டு மக்கள் பல பேரு துணித உணவை விரும்பி உண்கிறார்களாம்.
4: மன்னா, நம் நாட்டுக்கு மக்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படி சில கோடி நோய்கள் இந்த துரித உணவுகள் வரும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளார்கள்.
3: அமைச்சரே, இன்று முதல் நாட்டில் துரித உணவுகள் தடை செய்யப்படுகிறன. மீறு உண்பவர்க்கு மரணதண்டனை என்று அறிவித்து உணுங்கள்.
2: சரி மன்னா, உடனே நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கு அறிவித்துறேன் மன்னா.
1: துரித உணவுகளை அறிவிப்போம்.
0: ஒரு சிறிய கதை பெரிய உண்மையை சொல்ல முடியுமா?
4: முடியும். நல்ல கதைகள் நம்மை சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான நீதி கதையுடன் வருகிறான் என் பள்ளி 2ம் வகுப்பு ஜானவ்.

0: கதை ஒரு அரசன் ஒரு கோட்டை என்று அறிவித்தார். கோட்டை கதவை கையால் தள்ளி திறக்க வேண்டும். வெற்றி பெற்றவருக்கு நாட்டின் ஒரு பகுதி தானமாகவும், தோல்வி அடைந்தவருக்கு கைகளையும் வெட்டப்படும் என்று அறிவித்தார். ஊர் மிக்க அனைவரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தான். போட்டியில் தோத்தல் உன் கைகளின் வெட்டப்படும், உன்னோட எதிர்காலம் என்ன ஆவது என்று ஊர் மக்கள் அனைவரும் பயந்தார்கள். அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, போட்டியில் வெற்றி பெற்றால் நானும் ஒரு அரசன், போட்டியில் தோத்தல் கைகள் நானும் போகும், உயிர் இல்லையே அப்படின்னு கூறிவிட்டு கோட்டை கதவை கையால் தள்ளினான். என்ன அதிசயம், சத்தன திறந்து விட்டது. ஏனென்றால் கோட்டை கதவில் தாப்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. இப்படிதான் பல பேர் இருக்கிறார்கள், தோற்று விடுவோமோ, எதையாச்சும் இழந்து விடுவோமோ என்று முயற்சிக்காமே இருக்கிறார்கள். நம்ம அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதை, முயல் தோப்புவதற்கு முயலாமையே காரணம். நன்றி.
1: நம் மண்ணின் வீரத்தை பற்றி பேசும்போது நம் நெஞ்சம் பெருமையால் நிறைகிறது.
2: வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், புலிதேவர் போன்றோர் நம் வரலாற்றின் வீர சின்னங்கள். அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் அறிந்து கொள்ள சிறப்பு உரையுடன் எம் பள்ளி 2ம் மற்றும் 3ம் வகுப்பு மாணவர்கள்.
3: நான் இன்று பெண் விடுதலை போராட்டர்களின் ஒருவரான உதாதேவி பற்றி பேச வந்துள்ளேன். கண்ணீரை துடைத்துவிட்டு களமிறங்கிய வீரமகள், அந்நியரின் ஆதிக்கத்தை அறிந்தெறிந்த நாட்டு மகள், ஆலமர கிளைகளுக்குள் ஆயுதமாய் மறைந்திருந்தார். ஆங்கிலேய படையினரை அடுத்தடுத்து வீழ்த்தினார். அவதான் உதாதேவி. நாட்டின் விடுதலைக்காக நாடி நிரம்பு துடித்தவளே, உன் தியாகத்திற்கு தலை வணங்குகிறோம். நாட்டின் விடுதலைக்காக நாடி நிரம்பு துடித்தவளே, உன் தியாகத்திற்கு தலை வணங்குகிறோம். நன்றி.
4: வெள்ளையர் ராட்சியை ஏரோடு சாய்த்தவர், வீரத்தின் விளிம்பின் விளக்கேத்தி வைத்தவர், குயிலின் தியாகத்தால் கூட்டத்தை வென்றவர், நாட்டின் மானம் காக்க நள்ளிரவில் நின்றவர், அவள்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். அவள்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். அவளின் தியாகத்தை போற்றுவோம். நன்றி.
5: நான் தான் வீரபாண்டிய கெட்டபொம்மனை பற்றி பேச வந்து உள்ளேன். ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிஞ்சு கயிற்றாக்கில் தூக்கிவிடப்பட்ட பாஞ்சாலங்குச்சி மன்னன். நிலம் எங்களது, நீரும் எங்களது, புல் பூண்டும் எங்களது, வானம் பொழுகிறது, பூமி விழுகிறது, உனக்கு தர வேண்டுமோ கப்பம், மானம் காக்க பிறந்த மண்ணீது, மண்டிடா வீரத்தமிழின் திமிரது, சூழ்ச்சி பல செய்து வீழ்த்தினாலும் மூச்சு உழவரை என்ற மாவீரன். கயிற்றாக்கில் தூக்கு மேடை கண்டாலும் கண்டம் நடுங்காத அம்பீரை நெஞ்சம், எங்கள் கட்டபொம்மனின் புகழ், எங்கள் இரத்தத்திலேயும் ஓடும் கவசம். நன்றி.
6: நான் தான் புலிதேவர், நெற்கட்டும் சேவலை ஆண்ட மாவீரன் நான். வெள்ளையனை எதிர்த்த முதல் வீரத்தமிழன் நான். திக்கத்தும் புகழ் மணக்க தீரமுடன் போரிட்டவன் நான். திக்கற்ற மக்களுக்கோ தெய்வமாய் நின்றவன் நான். விழிமூடும் வரையிலும் அடிப்பணியா ஆணம் காட்டவன் நான். என் பெயர் சொல்லும் புல் பூண்டும் வீரத்தை கற்கும். நன்றி.
1: நம்மை சுற்றியுள்ள இயற்கை எவ்வளவு அழகானது தெரியுமா?
2: பசுமையான மரங்கள், தூய்மையான காற்று, பறவைகளின் கீச்சொலிகள், இன்னும் ஏராளம். இயற்கை நமக்கு இலவசமாக பலவற்றை கொடுக்கிறது, அதை பாதுகாப்பது நம் கடமை.
1: அப்படிப்பட்ட அழகான சுற்றுச்சூழல் பற்றி ஆங்கிலத்தில் கூற வருகிறார்கள் எம் பள்ளி 5ம் வகுப்பு மாணவர்கள்.
7: Good morning to all of our dear listeners. We are very happy to be here today. Today we are going to talk about our beautiful environment.
8: Trees are very important for our life. They give us oxygen, fruits and shade. So let us plant more trees and protect them.
1: Water is precious. We should never waste water. Close the tap when you are not using it and remember, every drop counts.
9: Let us say no to plastic, use cloth bags and keep our surroundings clean. We should also protect birds and animals.
10: Small actions can make a big difference. Let us all to promise to reduce, reuse, recycle and protect nature.
11: Say

0: ட்ரீஸ்,
1: சேவ் வாட்டர்,
0: சே நோ டு பிளாஸ்டிக்,
1: கீப் அவர் எர்த் கிளீன் அண்ட் கிரீன்.
0: தேங்க் யூ ஃபார் லிசனிங் டு அஸ்.
2: ஒரு ஆசிரியர் நாள் எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்திருக்கிறோமா? காலை முதல் மாலை வரை பாடம் நடத்துவர் மட்டும் ஆசிரியரின் வேலை அல்ல.
1: திட்டமிடுதல், கற்பித்தல், மாணவர்களை ஊக்கப்படுத்துதல், அவர்களை சந்தேகங்களை தீர்ப்பது, தவறுகளை திருத்துவது,
2: இவை அனைத்தையும் அன்புடன் செய்யும் ஒருவர் தான் நம் ஆசிரியர். அப்படிப்பட்ட ஒரு பள்ளி ஆசிரியரின் ஒரு நாளை சிறு நாடகம் மூலம் விளக்க வருகிறார்கள் எம் பள்ளி 4ம் மற்றும் 5ம் வகுப்பு மாணவர்கள்.
0: காட்சி ஒன்று, காலை பள்ளி.
3: காலை வணக்கம் குழந்தைகளே.
4: காலை வணக்கம் மிஸ்.
3: எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்கள் நன்றாக இருக்கிறோம் மிஸ்.
3: மிகவும் மகிழ்ச்சி குழந்தைகளே. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல வாய்ப்பு.
4: மிஸ், இன்று நான் நோட்டு புத்தகம் கொண்டு வர மறந்துவிட்டேன், மடித்து விடுங்கள்.
3: பரவாயில்லை மீனா, ஆனால் இனிமேல் தேவையான பொருட்களை மறக்காமல் கொண்டு வர வேண்டும். பொறுப்புடன் இருப்பதே மிகவும் முக்கியம்.
4: சரி மிஸ், இனிமேல் நான் மறக்க மாட்டேன்.
0: காட்சி இரண்டு, எதிர்பாராத சம்பவம்.
3: மிஸ், மிஸ், கவினுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கிறது.
5: அப்படியா கவின், என்ன ஆயிற்று?
4: மிஸ், எனக்கு தலைவலி, ரொம்ப சோர்வாக இருக்கிறது.
5: கவலைப்படாத கவின், நீங்கயே உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்வெடு. அனு, அனு, மிஸ் தயவு செய்து கவினுக்கு தண்ணீர் கொண்டு வா.
6: சரி மிஸ், இதோ தண்ணீர்.
5: நன்றி அனு. குழந்தைகளே, நம்முடன் இருப்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர்களுக்கு உதவ வேண்டும்.
6: சரிங்க மிஸ்.
0: காட்சி மூன்று, மீண்டும் பாடம்.
7: சரி குழந்தைகளே, இப்பொழுது நாம் மீண்டும் பாடத்தை தொடங்கலாம். நமது நாட்டின் தேசிய கனி எது?
4: மிஸ், நான் பதில் சொல்கிறேன், எனக்கு பதில் தெரியும்.
7: எங்கே கவின், சொல்லு பார்க்கலாம்.
4: மாம்பழம.
7: மிகவும் சரி கவின்.
0: காட்சி நான்கு, பென்சில் சொல்லும் பாடம்.
8: மிஸ், மிஸ், என் பென்சில காணவே காணும் மிஸ், எங்க போச்சுன்னே தெரியல.
5: சரிப்பா, பதட்டப்படாதே. முதல்ல உன் பெஞ்ச், பேக் எல்லாம் பார்த்தியா?
8: பார்த்தேன் மிஸ், கிடைக்கல.
3: மிஸ், இந்த பென்சில் என்கிட்ட இருக்கு.
5: உனக்கு அந்த பென்சில் எப்படி கிடைத்தது?
3: மிஸ், பெஞ்சு கீழே கிடந்தது, நான் எடுத்துக்கிட்டேன்.
5: கிடைத்த பொருளை எடுத்துக்கொள்வது தவறில்லை, ஆனால் அது யாருடையது என்று தெரிந்த பிறகு அவரிடம் கொடுக்க வேண்டும் இல்லையா?
3: ஆமா மிஸ், நான் திரும்பி கொடுக்கணும்னு தெரியும், ஆனா என்கிட்ட பென்சில் இல்ல. அதனால்தான்
5: நீ எடுத்துக்கிட்டாயா?
3: மன்னிச்சிடுங்க மிஸ்.
5: மன்னிப்பு கேட்பது நல்ல மனசு இருக்குன்னு காட்டுது, ஆனால் உனக்கு பென்சில் தேவைப்பட்டிருந்தால் என்னிடம் கேட்டிருக்கலாமே.
3: மிஸ், இனிமேல் தேவையானதை கேட்டு வாங்கிக்கிறேன், பிறருடைய பொருளை வைத்துக் கொள்ள மாட்டேன்.
5: சரி, இதோ உனக்கான ஒரு புதிய பென்சில்.
3: தேங்க்யூ மிஸ்.
5: குழந்தைகளே, பொருள் சிறியதாக இருக்கலாம், ஆனால் நேர்மையாக கையாளும் பழக்கம் நம்மை பெரிய மனிதர்களாக மாற்றும்.
0: காட்சி ஐந்து, மாணவர்களின் கேள்வி நேரம்.
3: மிஸ், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா?
4: கண்டிப்பா கண்மணி, என்ன கேள்வி?
3: ஆசிரியர்களுக்கு தினமும் எங்களை போல சோர்வு வராதா?
4: கண்டிப்பாக சோர்வு வரும். உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தாலே எங்களுடைய சோர்வு மறைந்துவிடும்.
3: அப்படி என்றால் ஆசிரியருக்கு பிடித்த பரிசு என்ன?
4: எங்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் தேவையில்லை. நீங்கள் நன்றாக படித்து நல்ல மனிதர்களாக வளர்வதுதான் எங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு.
3: அப்படி என்றால் ஆசிரியரே, இன்று முதல் நாங்கள் உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்க முயற்சி செய்கிறோம்.
0: காட்சி ஆறு, பள்ளி முடியும் நேரம்.
3: மிஸ், இன்று எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததோடு கவினுக்கும் உதவி செய்தீர்கள்.
4: ஆமா மிஸ், நீங்கள் எங்களுக்கு ஆசிரியர் மட்டுமல்ல, பெற்றோரை போல எங்கள் மீது அக்கறையும் காட்டுகிறீர்கள்.
3: மிஸ், நாங்கள் தவறு செய்யும் போது எங்களை திருத்தி மீண்டும் முயற்சி செய்ய ஊக்கப்படுத்துகிறீர்கள்.
8: மிஸ், இப்போது எங்களுக்கு புரிகிறது, ஆசிரியராக இருப்பது பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல, எங்களை போன்ற மாணவர்களின் வாழ்க்கையை வழி நடத்துவதும் தான்.
3: நன்றி குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் நன்றாக கற்று நல்ல மனிதர்களாய் வளர்வதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
4: ஆசிரியர் எங்களுக்கு வழிகாட்டுகிறார், ஆதரிக்கிறார், நல்ல மனிதர்களாக வளர உதவுகிறார்.
5: ஆசிரியர் அறிவை மட்டும் கற்றுத்தருவதில்லை.

0: வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்தும் கட்டு தருகிறார்.
1: நன்றி குழந்தைகளே, நாளை சந்திப்போம்.
2: நன்றி ஆசிரியரே.
3: நல்ல ஆசிரியர்கள் பாடங்களை புத்தகத்தில் இருந்து கற்றுத்தருகிறார்கள். ஆனால் சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கை வாழ கற்றுத்தருகிறார்கள்.
0: ஒரு மருத்துவரோ உயிரை காப்பாற்றுகிறார், ஒரு காவலரோ நாட்டை காப்பாற்றுகிறார். ஆனால் ஒரு ஆசிரியர் ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார். ஆசிரியர்களுக்கு எங்கள் நன்றிகள். ஜெய் ஹிந்த்.
4: எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, மக்கள் மீது அளவற்ற அன்பு, இந்த மூன்று வார்த்தைகளும் நினைவுக்கு கொண்டு வருவது நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களைத்தான்.
5: இன்றைய சிறுவ சோலை வண்ணமயமான திறமைகளுடன் நம் முன் உலா வந்தது காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வார சிறுவ சோலை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது சிறுவர் சோலை.
1: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
2: ராஜா கதையா காக்கா கதையா?
1: என்ன கதை? என்ன கதை?
3: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
4: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
5: ராஜா கதை சொல்லு. ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: சண்டையா எதுக்கு?
1: சண்டதா எதுக்கு நடந்துச்சு? சண்டதா எதுக்கு நடந்துச்சு?
2: காக்கா வடைஞ்சிருச்சுல, அதான் அதான்
1: சண்டதா எதுக்கு நடந்துச்சு? காக்கா தான் வடைய திருடுச்சு, நிறையும் தான் பாட சொல்லுச்சு. சரிகமாப்பா
0: பாடிச்சா?
3: ஓ பாடாதா? சரி காக்கா கா.
0: ஐயோ வட போச்சு காக்கா, பாவோல
3: ராஜா விடுவாரா?
1: ராஜா பாட்டு பாட, நரி வடைய போட, நம்ம

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.
0: வா, விட்டு வா.

5 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களிலும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் போற்றிமுண்ட் 6 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், குடலூர் பஜார், மேல்குடலூர், அவலாஞ்சி, நடுவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மேல் பவானியில் பதிவான மழையின் அளவு 3 சென்டிமீட்டர். தேவாலா, கிளன்மார்கன், விண்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் குண்டாரணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது.

0: அதிகளை வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தஞ்சாவூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. ஒடிசாவின் தெற்கு உட்பகுதி மற்றும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வடக்கு வடமேற்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மையம் கொண்டுள்ளது. தற்போது சற்று வலுப்பெற்று அங்கே நிலை கொண்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் தென் தமிழ்நாட்டிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை நாளை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு நாளை வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழைக்கு வாய்ப்பில்லை. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை. அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இணைந்திருக்கிற நேர்களை கரக்கல் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.
1: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
2: அன்பலை 100.3 நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். லைக், ஷேர், கமெண்ட். என்ஜாய் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டிருக்க ஒரு கேள்வி, நம்ம கரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூன்றின் முகநூல் பக்கத்துலையும்

பதிவிட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், அதிகாலையில் எழுந்திருக்கிறது, நடக்கிறது, ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் ஸ்வீட் சாப்பிட்றது, நம்மளோட டீ ஆர் காஃபி எடுத்துக்கும் போது ஒரு ஸ்பூன் சுகர் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் வந்து இருக்கும். இதை நம்ம மாற்றிக்கவே விரும்பலை அப்படின்னு யோசிச்சிருப்போம். 9 மணிக்கெல்லாம் போய் படுத்துடணும், 11 மணிக்கு எனக்கு இது கண்டிப்பாக டீ இருக்கணும், 4 மணிக்கெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே. இதில் நான் அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்க விரும்பவே மாட்டேன், இதை கண்டினியூஸாக நான் இதை கடைப்பிடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சில பழக்கங்களை எல்லாருமே வச்சுருப்போம். இன்றைக்கி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம் ஆப்ஷனும் கொடுத்துட்டேன். அதிகாலை நடைப்பயிற்சி, மதிய நேர குட்டி தூக்கம். நிறைய பேர் காலையில் டான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க, அதே மாதிரி அன்னைக்கு காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த நாளே நல்லதாக தொடங்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் என்னென்னா, சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது படுத்து எழுந்திரிச்சா தான் நாளுடைய அந்த அடுத்த நேரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அமையும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த பழக்கத்தை நான் மாற்றிக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பழக்கத்தை நம்மளுடைய பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க. அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.

இன்றைய லைக் ஷேர் நிகழ்ச்சி ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம நேர்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம், அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம். நலம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, மதிய நேர குட்டி தூக்கம் எனக்கு தேவை, அதனால் அவங்க அதை மாற்றிக்க விரும்பலைன்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், தினமும் நடைப்பயிற்சி செய்யும் பழக்கத்தை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், அவங்க நம்ம கொடுத்த ஆப்ஷனை தாண்டி வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் கேட்டிருக்க ரெண்டு ஆப்ஷனில் இருந்து பதில் சொல்லுங்கள், அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம், நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நிறைய பேர் உண்மையாக இருப்பது, கலகலப்பாக பேசுவது அப்படி நான் எதுவுமே கேட்கல, கேட்டிருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதிகாலை நடைப்பயிற்சி, நம்ம வாக்கிங் போகிறத நான் மாற்றிக்கவே மாட்டேன், எந்த ஊராக இருந்தாலும் சரி, எத்தனை மணி நேரம் கழித்து படுத்திருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போவேன், இதை நான் மாற்றிக்க விரும்பலை. அல்லது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துக்கணும் மதிய நேரத்தில் அப்படின்ற அந்த மதிய நேர குட்டி தூக்கத்தை நான் மாற்றிக்கலை, இந்த விஷயத்தை தான் நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அவங்க பொதுவான விஷயங்களை எழுதிட்டுருக்காங்க. இல்லை, நான் கேட்டிருக்க இந்த ரெண்டு ஆப்ஷன்லேருந்து பதில் சொல்லுங்கள், அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம், இதில் எதை நீங்கள் மாற்றிக்க விரும்பலை. மாட்டார் மன்னார்குடி கலைவாணி வெங்கடேஷ், மதிய நேர குட்டி தூக்கம் இதை நான் வந்து மாற்றிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி வைசூர் ரஹ்மான் வந்து ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், அதிகாலை நடைப்பயிற்சி நேரத்தை மட்டும் மாற்றிக்கவே மனசு வராது, மழைக்காலம் வந்துட்டால் போக முடியாத நேரத்தில் மட்டும் குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர்த்துறை மோம் சுரேஷ் வேறு மாதிரி, அவங்களும் அவங்களுடைய மாற்றிக்கொள்ள முடியாத விரும்பாத ஒரு பழக்கத்தை சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.

அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம், இதில் ரெண்டுத்தில் எதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பலை அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். மதிய நேர குட்டி தூக்கத்தை என்னால் மாற்றிக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

0: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
4: பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

வானில் ஒரு வண்ணத் திருவிழா. ஆம் நேயர்களே, காமேஸ்வரம் நீலக்குடி கடற்கரையில் காற்றாடி விடும் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கண்கவர் நிகழ்ச்சியை நீங்களும் நேரில் கண்டு களிக்க செல்லலாம் நேயர்களே, காமேஸ்வரம் நீலக்குடி கடற்கரைக்கு. விழாவின் நேரடி ஒளிபரப்பு நமது காரை பண்பலை 100.3 நாளை மாலை 4 மணிக்கு. வானில் ஒரு வண்ணத் திருவிழா. பண்பலையோடு இணைந்து நேரல் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது LSC. லைக் ஷேர் கமெண்ட். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம், அதிகாலை நடைப்பயிற்சியா அல்லது மதிய நேர குட்டி தூக்கமா, எதை நீங்கள் மாற்றிக்க விரும்ப மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம்.

திருவாரூர் குடிகால்பாளையம் ஷால் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகாலை நடைப்பயிற்சியை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார், என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப கடுமையாக இருக்கும், மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடும், அதனால் நான் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம் மதிய நேரம் குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன். அதிகாலை நடைப்பயிற்சியை நான் மாற்றிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், நான் மாற்றிக்கொள்ளாத ஒரு பழக்கம் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து நான் எப்போதுமே மாற்றிக்க நடைப்பயிற்சி கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன், ஆனால் என்னால் முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டிவடம் கார்த்திகேயன். அதிகாலை நடைப்பயிற்சியை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, அதை நான் வந்து மாற்றிக்க விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க நிரவி ராஜவேல். அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காடுலேருந்து, மதிய நேர குட்டி தூக்கம் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து

எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், மதிய வேளையில் ஒரு கூட்டி தூக்கம், இதை நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் நடைப்பயிற்சி, இதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா கோவில் ரவி. திட்டச்சேரி அஜ்ரின், மதிய குட்டி தூக்கத்தை மாற்றிக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்போம், எங்களால் முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி மேடம். சுதீஷ், சுபிதா,

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழைவுதே நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு பங்கேற்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நம்ம பதிவிட்டிருக்க கேள்வி என்னென்னா, நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம் அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம்.

நேயர்களுடைய நான் கமெண்ட்டை வந்து படிக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட. ஏன்னா அவங்க நான் கேட்ட கேள்வியை வந்து சரியாக புரிஞ்சுக்கலை. அவங்க வந்து தன்னுடைய மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்டது அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம், இதில் எதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பலை அப்படின்னு கேட்டிருக்கேன். நிறைய பேர் வேறு வேறு மாதிரி பதில் கொடுத்துட்டே இருக்கீங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதியம் குட்டி தூக்கம் கண்டிப்பாக போட்டுருவேன், அது வந்து என்னால் மாற்றிக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையாரில் தான் எனக்கு மதிய நேர குட்டி தூக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. நடைப்பயிற்சி அதிகாலை நடைப்பயிற்சி அல்ல, ஆனால் பொதுவாக நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் தினமும் நடப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதிய நேரம் தூக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ். மதியானம் சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷமாவது தூங்கணும் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொள்ளிடம் கருணாநிதி.

குத்தாலம் தோப்புத்துறை சிவ சுப்பிரமணியன், நான் மாற்றிக்கொள்ள விரும்பாத பழக்கம் அதிகாலை நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாலை நடைப்பயிற்சி தான் சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. அப்புறம் நிறைய

நேர்களை, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயத்தின் உணவு சங்கிலி முக்கியத்துவம், நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேட்டைக்காரன் இருப்பு சி ராஜசேகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருக்க கேள்வியை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம், அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம். நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் அதிகாலை நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் மத்திய நேர குட்டி தூக்கத்தை என்னால் மாற்றிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், நான் கடைக்கு போகிறதுக்கு தினந்தோறும் அதிகாலை 4:00 எழுந்துடுறதுனால விடுமுறை நாட்கள் கூட அந்த வழக்கத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நடைபயிற்சி போகிறத சொல்லலை. மதிய நேர குட்டி தூக்கத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், அப்புறம் பேரளம் செந்தில் கண்ணன், அதிகாலை எழுந்து வாக்கிங் போவதை மாற்றிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரியிலேருந்து கீர்த்திராஜன், மதிய நேர குட்டி தூக்கம் அதை மாற்றிக்க விரும்பலை, குட்டி தூக்கம் இல்லைங்க, நடைப்பயிற்சி மாற்றிக்கொள்ள விரும்பலை அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பமான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதிகாலை நடைப்பயிற்சி அதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன், குரவப்புளம் பழனிவேல், நான் அதிகாலையில் 4 to 5 எழுந்திரிச்சிருவேன், நல்லா நிறைய வேலை செய்கிறதுனால குட்டி தூக்கமும் இல்லை நடைப்பயிற்சியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதிய உணவுக்கு பின் சின்ன குட்டி தூக்கம் போட்டால்தான் அடுத்த வேலையே மிக சுறுசுறுப்பாக இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருஞ்சேரை ஜார்ஜ், அப்புறம் அதம்பா ராமன், அவங்க வந்து நடைப்பயிற்சியை வந்து நான் மாற்றிக்கொள்ள விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோகுளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047

0: 6424424. பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரியஸில் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லமுது.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சில வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:35 சைவால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருத்துவ கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். பண்பலை 100.3 நாளை மாலை 5 மணிக்கு கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி. நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம் அதிகாலை நடைப்பயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம். நேயர்கள் நம்ம பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிலை சொல்லிட்டே இருக்காங்க. அதிகாலை நடைப்பயிற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்லிக்காவல் சுமதி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூடூர் இளவரசி மதிய நேர குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி தெற்கு தெரு ஆகாஷ் மதிய நேர குட்டி தூக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடலங்குடி பூங்குந்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதிகாலை நடைப்பயிற்சி செய்வேன், ஆனால் மதிய உணவு முடித்த பிறகு ஒரு குட்டி தூக்கம் போடுவது அவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணன் மெர்சிராணி ஜெயங்கொண்டத்திலேருந்து. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, அதிகாலை 5 மணிக்கு எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவேன். வெளியூர் சென்றிருந்தால் பேப்பர் வாங்குவதற்காகவாவது நடந்து சென்று விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதம்பார் தமிழரசி அவங்க வேற ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன் மதிய நேர குட்டி தூக்கத்தை மாற்றிக்க முடியல, மாற்றிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்காடு வித்யா வீரமணி அவங்க வந்து எப்போதும் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாகூர் முகமது ரஃபீக் அவங்க இரவு நேர தூக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் செட்டிப்புளம் செந்தில் அதிகாலை நடைப்பயிற்சியை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைப்பயிற்சியை தான் நான் மாற்றிக்கொள்ள விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோபரி சோமசுந்தரம்
1: மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

காரைக்கால் அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய நேரத்தில் தூங்குறதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாலை எழுந்திருப்பதை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன். மதிய நேர தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேமாத்தூர் அமுதா சேகர். பனங்கட்டுங்குடி அனுசியா சங்கர், மதிய நேர குட்டி தூக்கம் ரெண்டுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோமல் சரவணன், மதிய தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைப்பயிற்சி வந்து மாற்றிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க வலங்கைமான் துரை. அடியக்கமங்கலம் சிங்காரவேலு வந்து, எனக்கு பிடித்தது காலை நேர நடைப்பயிற்சி, அதனால் அதை மாற்றிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மயிலாதுரை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய குட்டி தூக்கம் தூங்குவதை நான் இதுவரை மாற்றிக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் வாக்கிங் உடற்பயிற்சி செய்வது எனது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர் யூசுப் மாலும். மதியம் நல்லா தூங்குவேன் ஆனால் தூங்க முடியலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பூண்டி அனுசியா சுப்பிரமணியன். தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு.

நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழையுதே நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு பங்கேற்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். மாலை 4:30 இளம் நேயர்கள் பங்கு பெறும் நண்பேண்டா நிகழ்ச்சியில் அந்த

நம்மளுடைய இளம் நேயர்களுக்காக, காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக ஒரு கேள்வி கேட்போம். கேள்வியில் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். ஏன்று மாலை 4:30 நண்பேண்டா. இன்று மாலை 5:15 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில்.

இன்றைய அலசி நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு பழக்கம், அதிகாலை நடைபயிற்சி அல்லது மதிய நேர குட்டி தூக்கம் அப்படின்னு கேட்டிருந்தோம். திடச்சேரி அப்துல் ரசாக் வந்து உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு, மதிய நேர குட்டி தூக்கத்தை நான் மாற்றிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ரமாணிக்கம் ரகுபதி குட்டி தூக்கம் மாற்றிக்கவில்லை முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதிகாலை நடைபயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரணிக்கோட்டம் ரவிக்குமரன். அப்புறம் வந்து நன்னிலம் அம்பலவாணன் அதிகாலை நடைபயிற்சி உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனம் விழியுதே. இன்றைய மனம் விழியுதே நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு அலங்கரிக்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். அவர் தன்னை பற்றிய அறிமுகமாக, என் பெயர் மதனசேகர், எனது ஊர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம், நான் காரை வானொலியின் நீண்ட நாள் நேயர், சில நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் வருகிறேன். நான் எனது மனைவி, 2 மகள்கள், 1 மகனுடன் வசித்து வருகிறேன். என்னுடைய விருப்பப்பாடல் தெரிவுகள் மனம் விழையுதே நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை. என்னுடைய இந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைய மனம் விழியுதே நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் தெரிவுகள் தான் இடம்பெற்றது. அவருடைய முதல் பாடல் தெரிவாக தெய்வ மகன் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நாயகன் உறவுகளை கண்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தனது அழகின் குறையால் தனது பெற்ற தாயை கூட சந்தித்ததில்லை. மறைந்து நின்று அந்த தாயை சந்தித்த பிறகு பரவசமாய் பாடும் இந்த பாடல் நான் ரசித்து கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: தம்பி வந்தவுடன் உத்தம் சிந்த ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அட ராஜா என் தம்பி வாடா
1: அண்ணா.

0: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: காரைப்பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அன்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இன்றைய மனமொழியதே நிகழ்ச்சியில் தனது கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு பங்கேற்றிருக்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்கள். இவருடைய அடுத்த பாடல் தெரிவு, பொன்னையும் பொருளையும் விரும்பும் இந்த உலகில் தன்னை விரும்பும் ஒரு உயிரினை பற்றி பாசத்துடன் பாடும் இந்த பாடல் எனக்காக ஒரு முறை பண்பலையில் தவழ விடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்ணுங்க.
1: பண்பலையூர் புள்ளி மூன்றில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்களின் கடித வழி நேர் விருப்ப பாடல் தெரிவுகளாய் இன்றைய மனம் விழையுதே. அவரின் அடுத்த பாடல் தெரிவாக, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் இடம்பெறும் தத்துவ பாடல் நம் நேயர்கள் அனைவருக்காகவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: மனம் எழுதிய நிகழ்ச்சியை தொடர்ந்து 4:30 நண்பேண்டா இளம் நேயர்கள் பங்கு பெறும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வியும் கேட்க போகிறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பங்கெடுத்துக்கோங்க. இன்று மாலை 4:30 நண்பேண்டா நேர்கள் நினைவிற்கு நமது மண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். ஆண்டிப்பாளையம் மதனசேகர் அவர்களின் அடுத்த பாடல் தெரிவு. ஆண்டவன் போட்ட முடிச்சுதான் நம் வாழ்க்கை, உறவு பிரிவதும் நீடிப்பதும் ஆண்டவன் போட்ட முடிச்சுதான். வாழ்வின் உண்மையை உணர்த்தும் இப்பாடல் எனக்காக பண்பலையில் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அவள் ஒரு தொடர்கதை படத்தில் வரும் கடவுள் அமைத்து வைத்த மேடை.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

மனமொழி நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து பி ராஜேந்தர் இசையில் 1981 வெளிவந்த இந்த பாடல் பண்பலையின் நேயர்களுக்காக மிகவும் இனிமையான இந்த அருமையான பாடல் தமிழ் விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பண்பலை 100.3 தொடர்ந்து வரும் நிகழ்ச்சி வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் இன் நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நண்பேண்டா நிகழ்ச்சியில் இளம் நேயர்கள் பங்கு பெறலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு பெறுங்க. ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது 0436823123129480299580, மொபைல் நம்பர் 9566427231. இன்றைய நண்பேண்டா நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் முன் வச்சிருக்க கேள்வி, இளம் நேர்கள் முன் வச்சிருக்க கேள்வி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவருடைய லஞ்ச் எடுத்து சாப்பிட்டதுண்டா? இது எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம். ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவரோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து காலி பண்ணிவிட்டு அவர் வந்து பார்க்கும்போது சாப்பாடு இல்லாமல் இருக்கும்.

குட்டி குட்டியாக ஃபைட்லாம் நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவரோட லஞ்ச் எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? இதுதான் இன்றைக்கி நண்பேண்டா நிகழ்ச்சியில் நம்ம இளம் நேயர்கள் முன் வைக்கிற கேள்வி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

நண்பெண்டா நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவருடைய லஞ்ச் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டதுண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். கொஞ்சம் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பாதி லஞ்சை காலி செஞ்சவங்களும் இருப்பாங்க. நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சும்மா அப்பாவியா நடித்து சிரிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன குறும்புகளை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நினச்சி பார்க்கும்பொழுது அட, அந்த அழகான நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை சிரிக்க வைக்கும் அழகான நட்பு நினைவுகளாக இருக்கும்.

பண்பலையில் நேரம் 4:47 ஆகுது. நண்பேண்ட நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோடு இணைய வரும் அந்த இளம் நேயர் ஆஹா, லைன்ல இருந்து அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.

0: பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட் கும்பகோணம் ஸ்கை வின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கை வின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை, நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவருடைய லஞ்சை எடுத்து சாப்பிட்டதுண்டா? இந்த கேள்வி தான் நம்ம நண்பின்டா நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியோடு இணைவரும் இந்த இளம் நேயர் யார், என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: சௌமியா, காரைக்கால்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சௌமியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: படிச்சிட்டு இருக்கேன் மேம், பிஏ இங்கிலீஷ்.
0: சூப்பர் சௌமியா, சொல்லுங்க. உங்களோட காலேஜ் லைஃப்ல உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட்டுக்கீங்களா?
1: சாப்பிட்டுருக்கோம் மேடம். ஏதாவது புதுசா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸா பிளான் பண்ணி அவங்க இல்லாத டைம்ல வந்து
0: என்ன பாடல் நிகழ்ச்சியில குடுக்கலாம் உங்களுக்கு?
1: ஜெயிலர் மூவில இருந்து ஹுக்கும் பாட்டு ப்ளே பண்ணுங்க மேம்.
0: கண்டிப்பா சௌமியா, உங்களுக்கு நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச என்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: பைகள் காக்கும். அசுமைந்தா ராஜா.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வானில் ஒரு வண்ணத் திருவிழா. ஆம் நேயர்களே, காமேஸ்வரம் நீலக்குடி கடற்கரையில் காற்றாடிவிடும் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கண்கவர் நிகழ்ச்சியை நீங்களும் நேரில் கண்டு கழிக்க செல்லலாம் நேயர்களே காமேஸ்வரம் நீலக்குடி கடற்கரைக்கு. விழாவின் நேரடி ஒளிபரப்பு நமது காரை பண்பலை 100.3 நாளை மாலை 4 மணிக்கு. வானில் ஒரு வண்ணத் திருவிழா. பண்பலையுடன் இணைந்து நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய நண்பேண்டாய். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: மனோரஞ்சிதம், சிறுகதையின் தொடர்ச்சி.
1: எண்ணமும் எழுத்தும்
2: கடலூர் மாவட்டம் அயன்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடிஎம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் அயன்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம் எழுதிய மனோரஞ்சிதம் சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
1: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
6: சண்முகம் கமலம் தம்பதியரின் ஒரே மகன் மனோகரன். அவன் பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றி பொழுதை கழிப்பதோடு ஊரில் உள்ளவர்களிடம் சண்டை வம்பு செய்து வருகிறான். இந்நிலையிலும் அவனின் அத்தை மகள் ரஞ்சிதத்தை மிகவும் நேசிக்கிறான் மனோகரன். ரஞ்சிதமும் மனோகரனை விரும்புகிறாள். இருப்பினும் மனோகரனின் குறும்புத்தனத்தினால் ஊரார் தலையிட்டு பிரச்சனையை அவன் பெற்றோர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றனர். பிறகு சமாதானமாகி செல்கின்றனர் ஊரார். ஆனாலும் அதை கண்ட மனோகரனின்

0: தாய் கமலம் வேதனை அடைகிறாள்.
1: சரி வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
0: இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த கமலம் தன் மகனை பார்த்து, டே மனோகரா, நீ எனக்கு வாங்கி தந்த பேரை பாத்தியாடா, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, தருதல நிட்டு போறாரு. ஆமாண்டா, நீ ஒரு தருதல தான், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என் முகத்துல முடிக்காத போ, எங்காவது ஓடி போயிடு என்று கூறியபடியே மயங்கி சரிந்து விழுந்தாள். உடனடியாக கமலத்தை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். ஆனால் போகும் வழியிலேயே கமலத்தின் உயிர் பிரிந்தது. தன் தாயின் உடல் மீது விழுந்து அழுது புரண்டான் மனோகரன். ஆனாலும் பயனில்லை. காலையில் சண்டை போட்டு விட்டு போன கண்ணன் மாலையில் சம்மந்தி என்ற முறையில் வாய்க்கரிசியும் மாலையும் எடுத்து வந்தார். கிராம வழக்கப்படி அவருக்கு முன்னுரிமை கொடுத்து வரவேற்றனர் சண்முகத்தின் பங்காளிகள். ஆயிரம்தான் பகை இருந்தாலும் துக்க நிகழ்ச்சி என்று வரும்போது அனைவரும் அதை மறந்து போயிருந்தனர். மகனின் அருகே வந்த சண்முகம்,
2: டே மனோகரா, நீ எங்களுக்கு ஒரே பிள்ளையாயிருந்தாலும் கமலத்துக்கு நானே இருந்து சடங்குகளை செஞ்சிருவேன். ஆனா பெத்த பிள்ளை நீ கொல்லி வைக்கணும்னு என் மனைவி நினைச்சிருப்பா, அவளோட ஆசை வீணாகிடக் கூடாதுன்னுதான் உன்னை நான் உயிரோடு விட்டு வச்சிருக்கேன். அதனால 16ஆம் நாள் காரியம் முடிஞ்ச உடனே இங்கிருந்து நீ போயிடு, நீ இங்க இருக்க கூடாதுன்னு கமலமே சொல்லிட்டா. தயவு செஞ்சு எங்காவது போயிடு. கடைசி வரைக்கும் கமலத்தோட நினைப்பிலேயே இந்த வீட்டுல நான் வாழ்ந்துட்டு போறேன்
0: என்று கண் கலங்கியபடியே கோபத்தை வெளிப்படுத்தினார். அருகில் இருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தி அமர வைத்தனர். சொன்னபடியே 16ஆம் நாள் காரியம் முடிந்ததும் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பினான் மனோகரன். கோபத்தில் ஏதோ பேசினாலும் மனோகரனை தேடினார் சண்முகம். ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கோ போய்விட்டான் என்பதை புரிந்து கொண்ட சண்முகத்தின் மனம் தவியாய் தவித்தது.
2: டே மனோகரா, கோபத்துல பேசின வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ என்ன விட்டுட்டு போயிட்டியடா, என்ன இருந்தாலும் நீ என் மகன் இல்லைன்னு ஆயிடுமா
0: என்று மனதுக்குள்ளேயே தன் மகனிடம் மானசீகமாக கூறி கண் கலங்கினார் சண்முகம். அதே நேரம் தன் தாயின் சமாதியின் அருகில் நின்று அழுது கொண்டிருந்தான் மனோகரன். தன் செயலால் தன் அம்மாவை பறிகொடுத்து விட்டோமே என்று எண்ணி எண்ணி வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தான்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: அழுது அழுது களைத்து போன மனோகரன் இனி வாழும் காலங்களிலாவது தன் தாயின் ஆசைப்படி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தான். உடனே தெரிந்த நண்பர்கள் சிலர் உதவியுடன் சென்னைக்கு பயணமானான். சில நாட்களுக்கு பின் தன் தகுதிக்கேற்ற வேலை ராணுவத்தில் உள்ளதை அறிந்து விண்ணப்பித்தான் மனோகரன். பின்பு முறையாக தேர்வு எழுதி அனைத்து தகுதி தேர்வுகளிலும் தேர்ச்சி அடைந்து ராணுவத்தில் சேர்ந்தான் மனோகரன். பதினெட்டு வருட காலம் கடின உழைப்பு, முறையான பயிற்சி, திறமையான சேவைகள் மூலம் படிப்படியாக பதவி உயர்வு பெற்றான் மனோகரன். நினைவுகளிலிருந்து மீண்டெழுந்த மனோகரன் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான். விமானம் சென்னையில் தரையிறங்கியது. விமான நிலைய நடவடிக்கைகள் முடிந்தவுடன் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தன் ஊருக்கு பயணமானான் மனோகரன். தன் சொந்த ஊர் நெருங்கியதும் முதல் வேளையாக தன் தாயாரின் சமாதிக்கு சென்ற மனோகரன் சிறிது நேரம் மௌனமாக நின்று கை கூப்பி வணங்கினான்.
5: அம்மா, உங்க மகன் மனோகர் வந்திருக்கேன் பாருங்கம்மா. உங்களோட நினைவுதான் என்ன இந்த அளவுக்கு உயர்ந்த மனிதன் ஆக்கியிருக்கு. கடைசியா நீங்க பேசின வார்த்தை இன்னும் என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா. நீ ஒரு தருதல என் முகத்துல முழிக்காதேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் இப்ப ராணுவத்துல ஒரு பொறுப்பான பதவியில இருக்கம்மா. இப்போ உங்க மகன் மனோகரன் நல்லவனா வந்திருக்கேம்மா. நீங்க எழுந்திருச்சு என்ன பார்த்து நீ நல்லவன் தாண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, அது போதும் என்று ஒரு குழந்தையை போல் பேசிய மனோகரன் மண்டியிட்டு அழ ஆரம்பித்தான். நீ நல்லவன் தாண்டா, எழுந்திரு என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான் மனோகரன். எதிரே அப்பா, அத்தை, மாமா, அத்தை மகள் ரஞ்சிதம் எல்லோரும் நின்றிருந்தனர். திகைத்து நின்ற மனோகரனை கட்டி அணைத்த சண்முகம், டேய் மனோகரா, நீ நல்லவன் தாண்டா. உனக்கு உங்க அம்மா நினைவு வந்த அளவுக்கு என் நினைவு வரலையாடா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு இங்க வரணும்னு தோணுச்சு. அது போதுண்டா, நீ நல்லவன் தாண்டா, நல்லவன் தான் என்றார் மனோகர். என்ன மன்னிச்சிருப்பா, உங்க அம்மா இறக்கறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்துட்டேன்னு நினைச்சு நினைச்சு குற்ற உணர்ச்சியில இத்தனை நாளும் செத்து செத்து பழிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றார் ரஞ்சிதத்தின் தந்தை கண்ணன்.
6: சரி வாப்பா, வீட்டுக்கு போகலாம்
4: என்றார் அப்பா சண்முகம்.
6: ரஞ்சிதம், உங்க மாமாவை பத்திரமா அழைச்சுக்கிட்டு வா, நாங்க முன்னால போறோம்
4: என்று ரஞ்சிதத்தின் தாய் சரசு கூறிவிட்டு நடக்க மற்றவர்களும் அவர்கள் இருவரையும் தனியே விட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்தனர். ரஞ்சிதமும் மனோகரனும் தனித்திருக்கும் அந்த கணம் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த மௌனத்திலேயே இருவரின் மனதும் தங்களின் பிரிவை விலக்கிக் கொண்டன. தயங்கியபடியே அவள் அருகில் வந்த மனோகரன்,
5: ரஞ்சிதம், நீ இன்னும் திருமணம் செஞ்சுக்கலையா
4: என்றான்.
5: என் மனசு முழுக்க நீங்க நிறைஞ்சிருக்கும் போது என்னால எப்படி இன்னொருத்தர நினைச்சு பார்க்க முடியும்
4: என்ற ரஞ்சிதம் மனோகரனின் தோளில் சாய்ந்து கொண்டாள்.
5: சரி ரஞ்சிதம், உன்ன போலவே நானும் இப்படியே இருப்பேன்னு எப்படி நம்புனே
4: என்றான் மனோகரன்.
5: நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானது. உங்க மனசு எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்களே நினைச்சாலும் உங்க மனசுல இந்த ரஞ்சிதத்தை தவிர வேற யாராலையும் இடம் பிடிக்க முடியாது
4: என்றாள் ரஞ்சிதம். ரஞ்சிதத்தின் உண்மையான காதலை எண்ணி மனம் நெகிழ்ந்து போன மனோகரன் அவளின் கரம் பற்றி நடந்தான். மனோகரனும் ரஞ்சிதமும் இணைய மனோரஞ்சித மலரின் மனம் போல இருவர் மனதிலும் மன்மத வாசனை வீசியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
1: மனோரஞ்சிதம் சிறுகதையின் நிறைவு பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: கடலூர் மாவட்டம் அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:15.
6: ஆகாஷ் வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது
7: இருள் தொடுக்கும் கருமேனி இருவிழிகள் தாமரை பூ.
6: திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
7: அருள் கொடுக்கும் வலக்கையும் அழகான தாமரை பூ.
6: இன்று நாம் தரிசிக்க இருப்பது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
7: பொருள் விடுக்கும் செவ்வாயும் பொன்னடியும் தாமரை பூ. இருள் கெடுக்க இருப்பதுவோ திருவல்லிக்கேணியிலே.
8: புரட்டாசி மாதம் பெருமாளின் அருள் நிறைந்த புனித மாதம். திருமாலை நினைத்தாலே மனதில் அமைதியும் நம்பிக்கையும் பிறக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் எங்கும் ஒலிக்கும் காலம் இது. திருமாலின் திருவடிகளை நினைத்து வழிபடும் பக்தர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி விரதம் இருந்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் மரபு. திருமாலின் நாமம் சொல்லும் நாவிற்கும் அவர் புகழ் கேட்கும் செவிகளுக்கும் புண்ணியம் சேரும் என்பார்கள். அவரது திருவுருவத்தை மனதில் நினைத்தாலே கவலைகள் விலகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் எப்போதும் உண்டு. அன்பு அறம் நம்பிக்கை பொறுமை என வாழ்வின் நல்வழியை திருமால் நமக்கு உணர்த்துகிறார். அந்த பரந்தாமனின் பெருமைகளையும் அவரது அவதார மகிமைகளையும் நினைவு கூறும் நேரம் இது. திருமாலின் திருநாமம் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையட்டும். அருள் மழை பொழிந்து அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும். புரட்டாசியின் புனித பாதையில் பெருமாளின் திருவடிகளை தேடி நாம் பயணிப்போம். நூத்தி எட்டு திருக்கோயில்கள் 108 திருக்குளங்கள் கொண்ட ஆன்மீக ஊரான திருமலையராயன் பட்டினத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர் ஒருவர் திருப்பதி பெருமாளை புரட்டாசி திருவோணம் தினத்தில் தரிசிக்க ஒவ்வொரு வருடமும் இவ்வூரிலிருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை செய்து வந்தார். காலப்போக்கில் அவரது உடல்

நலம் குன்றி பாத யாத்திரையை மேற்கொள்ள இயலவில்லை. அதனால் பெரும் வேதனைக்கு உள்ளான போது பெருமாள் அவரது கனவில் தோன்றி, உன் ஊரில் உள்ள கள்ளிக்காட்டிற்கு வரி, உனக்கு தரிசனம் தருகிறேன் என்று அசிரீரியாக கூறினார். மறுநாள் பெரியவர் அந்த இடத்தை அடைந்த பொழுது ஓர் மண்மேட்டின் மீது பசு ஒன்று தானே பால் சொரிந்து கொண்டு நின்றது. அதன் காரணம் அறிய அந்த இடத்தை மண்வெட்டி கொண்டு அகழ்ந்தபோது ஒரு பாறையின் மீது மண்வெட்டி பட்ட சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் பூமியிலிருந்து இரத்தம் வெளிப்படவே அங்கிருந்தோர் ஆச்சரியம் அடைந்து, பின்னர் ஆயுதங்கள் இல்லாமல் தோண்டும் பொழுது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் சிலை வெளிப்பட்டது. அந்த சிலையினை வைத்து அங்கு ஒரு திருக்கோயிலினை எழுப்பி இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர்.

0: இத்திருக்கோயிலினை பற்றிய செய்திகளை இவ்வாலய ஐயங்கார் கே சந்தானம் அவர்கள் நம்மிடையே பேசும் போது,
1: ஸ்ரீகாந்தாய கல்யாணே நாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம், திருமராயப்பட்டினம். நீ திருக்கோவில் உள்ளே வரும்போது பலிபீடமும் அதனை தொடர்ந்து மிக நீண்ட கொடிமரமும் அமைந்து உள்ளது. அதனை தாண்டி வந்தால் கிரடன் சன்னதியும், எதிரே ஸ்ரீ பெருமாள் சன்னதியும் அமைந்து உள்ளது. வலது பக்கம் ஸ்ரீ அலமங்க தாயார் சன்னதியும் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியும் அமைந்துள்ளது. பகராடத்தை வலம் வந்தால் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த பெருமாள் வந்து சுயம்பா வந்திருக்கிற பூமியிலேருந்து பிரயோகிச்சுக்கிற பெருமாள். சௌரராஜ பெருமாள் எப்படியோ அது மாதிரி இவர் தலையில் வந்து மண்வெட்டால் வெட்டிப்பட்டது, பால் சுரஞ்ச இடம். இந்த சுவாமியை பொறுத்தவரையும் கல்யாணம் கல்யாணமும் சுத்திரபாக்கியும் கிடைக்கும். மக்கள் வந்து அனைவரும் வந்து பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து காரியங்கள் நடைபெறும். ஓம் நமோ நாராயணாய விக்னவே வாசுதேவாய தீமகி ஷண்ணோ விஷ்ணு பிரஜோதயாது பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமினஹா.
0: இத்திருக்கோயிலில் நடக்கும் பூஜைகள் திருவிழாக்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய அறங்காவலர் குழு தலைவர் ஆர் பழனிவேல் அவர்கள்.
2: வானொலி நேயர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயிலின் விசேஷம் என்னவென்றால், திருப்பதி தேவஸ்தானத்தில் நீங்கள் உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் வேண்டிக்கிட்டு அங்கே போய் உங்களால் அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் இங்கே அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய பலன் முழுக்க உங்களுக்கு அடையுங்கிறது ஐதீகம் சம்பிரதாயம். திருமலராயன்பட்டினத்தில் பிரசன்ன வெங்கடேஸ்வரமா கோயில், இந்த தேவஸ்தானத்தோட சேர்ந்த ஸ்ரீ ரகுநாத பெருமாள் கோயில், கடத்தூர் பக்கத்தில் ஸ்ரீ வீலி வரதராஜ பெருமாள் கோயில், மூணு பெருமாள் கோயில்கள் அமைந்திருக்குது. இந்த திருமலராயன்பட்டினத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த ஊரில் 108 கோயிலும் 108 குளமும் அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய விசேஷம் அது. இந்த கோயிலில் நடைபெறுகிற உற்சவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாசி மாதத்தில் மாசி மகம் வரும் இல்லையா, அப்போது இருவேளையும் தொடர்ந்து சுவாமி பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி விழா நடைபெறும். மாசி மகத்தன்று கடற்கரை தீர்த்தவாரிக்கு பெருமாள் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுப்பார். வருடந்தோறும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரகார புறப்பாடு சிறப்பாக நடைபெறும். மார்கழி மாதம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்று இத்திருக்கோவிலில் காலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பும், அது சமயம் சுவாமி ஆழ்வார்களுடன் திருவீதி உலாவும், இரவு கருட வாகனத்தில் திருவீதி உலாவும் மிக சிறப்பாக நடைபெறும். அதுபோல் அனுமந்தி ஜெயந்தி அன்று காலை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விசேஷ திருமஞ்சனமும், அதனைத் தொடர்ந்து வெண்ணெய் காப்பும் நடைபெற்று இரவு ஹனுமன் பெருமாளுடன் திருவீதி விழாவும் மிக சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராஜ அலங்காரம், முத்தங்கி சேவை, புஷ்பங்கி சேவை, திருப்பதி பெருமாள் அலங்காரமும், நவராத்திரி 9 நாளும் பல்வேறு அலங்காரமும் நடைபெறும். 10 நாள் விஜயதசமி அன்று அம்பு உற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். மற்றும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் அலமேல் மங்கை தாயாருக்கும் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதத்தில் லட்சார்ஜனையும் நடைபெறும். புரட்டாசி மாதத்தில் வரும் பெரிய திருவோணத்தன்று கம்பதீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த கம்பதீபமானது 4 உயரமுள்ள ஒரு பெரிய விளக்கு உள்ளது. அதை வந்து இங்கே பெருமாள் சென்னையில் காலையில் 11 மணி அளவில் விசேஷ திருமஞ்சனம் செய்து பிரசாதங்கள்லாம் படையல் போட்டு

பட்டாச்சாரியார் பெருமாளை வலம் வந்து தீபத்தை ஏற்றுவாங்க. பட்டாச்சாரியார் தீபம் ஏற்றி முடிஞ்சோன்னா பொதுமக்கள்லாம் வந்து கம்ப தீபத்தில் நெய் போட்டு தீபம் ஏற்றி மாவிளக்கு போட்டு நல்லா விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு கோவிலில் தை மாதம் சேத்தி உற்சவம் நடைபெறும். காணும் பொங்கல் அன்று தாயார் கணு உற்சவம் நடைபெறும். சித்திரை மாதம் அட்சய திருதியை அன்று உதய கருட சேவையும் அதிவிமரிசையாக நடைபெறும். சித்திரை மாதத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் பெரிய திருக்கார்த்திகை அன்று சுவாமி பிரகார புறப்பாடும் திருமங்கை ஆழ்வார் புறப்பாடும் நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்தில் வருஷந்தோறும் அந்த அம்பு உற்சவம் நடக்குங்க. இந்த கோயிலில் நம்ம வெங்கடேஸ்வர பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், வரதராஜ பெருமாள், ஜடாயபுரீஸ்வரர் தேவஸ்தானம், ஸ்ரீ ராஜசோழீஸ்வரர் தேவஸ்தானம், காமாட்சியம்மன் தேவஸ்தானம், இந்த தேவஸ்தானங்கள்லேருந்து சுவாமி வந்து நம்ம தேவஸ்தானத்தை சேர்ந்த அம்புத்தடலில் அம்பு உற்சவம் முடிச்சுட்டு போவாங்க. வெகு விமரிசையாக இந்த அம்பு உற்சவம் நடைபெறும். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர மலை ஆலயத்தில் ஆவணி மாதத்தில் வரும் கோகுலாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஊஞ்சலில் அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடை

சித்திரை மாதத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் பெரிய திருக்கார்த்திகை அன்று சுவாமி பிரகார புறப்பாடும் திருமங்கையாழ்வார் புறப்பாடும் நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்தில் வருஷந்தோறும் அந்த அம்பு உற்சவம் நடக்குங்க. இந்த கோயிலில் நம்ம வெங்கடேஸ்வர பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், வரதராஜ பெருமாள், ஜடாயபுரீஸ்வரர் தேவஸ்தானம், ஸ்ரீ ராஜசோழீஸ்வரர் தேவஸ்தானம், காமாட்சியம்மன் தேவஸ்தானம், இந்த தேவஸ்தானங்கள்லேருந்து சுவாமி வந்து நம்ம தேவஸ்தானத்தை சேர்ந்த அம்புத்தடலில் அம்பு உற்சவம் முடிச்சுட்டு போவாங்க. வெகு விமரிசையாக இந்த அம்பு உற்சவம் நடைபெறும். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர ஆலயத்தில் ஆவணி மாதத்தில் வரும் கோகுலாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஊஞ்சலில் அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அது சமயம் மறுநாள் வந்து உரியடி, ஆலய வாசலில் ஒரு உரியடியும் வீதியை சுற்றி மூன்று உரியடியும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர மாலை அனைவரும் வந்திருந்து பெருமாளின் அருளை தெரிவிக்குமாறு தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் கேட்டுக்கொள்கிறேன்.

0: இப்பெருமாளை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
1: திருப்பட்டினம் சௌர்ராஜில் பேசுகிறேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வந்து எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி, எத்தனையோ ஜனங்களுக்கு திருப்பதிக்கு போக முடியாத பல குறைகளை இவர் கேட்டு நிறைவேற்றியிருக்காரு. மிக சிறந்த பெருமாள் கோயில் இது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பல ஊர்களிலிருந்தும் வந்து இறைவனை வேண்டி பலன் பெற்று சென்றிருக்கிறார்கள். இதில் என்ன இன்னொரு சிறப்புனா, நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாளை சேவிச்சுட்டு காரைக்கால் போகிறவங்கெல்லாம் இங்கேயும் வந்து சேவிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பெருமாள் மேலே அவ்வளோ இது பக்தியாகவும் ஈடுபாட்டோடு இருக்காங்க. வேண்டுவதை கொடுக்கும் பெருமாள் இவர். அதனால் ஜனங்கள்லாம் இங்கே வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். இதை கேட்கும் மற்றவர்களும் எங்கள் திருக்கோவிலுக்கு வந்து இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டுகிறோம்.
2: என் பேர் வந்து கலையரசி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இங்கே வந்து நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். இது எங்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலாக தான் நாங்கள் வந்து இதை சாமி கும்பிட வருவேன். நான் கிட்டத்தட்ட 32 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. எனக்கு வந்து மன திருப்தி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. திருப்தி இருக்குது. இன்றைக்கி கூட என்னை கடவுள் தான் என்னை கொண்டுட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வானொலி மூலமாக கேட்டுட்ருக்க அனைவருக்குமே ஒரு வேண்டுகோள், எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து கடவுளோட அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் சுபிட்சமாக வாழணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன்.
3: என் பேர் வெங்கடாஜலா. எலையம்குளத்தூரில் வசிக்கிறேன். நான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சின்ன குழந்தையிலேருந்து வரேன். எனக்கு 65 வயசாகுது. என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற அத்தனை நல்லது எல்லாத்துக்கும் பெருமாளை சேவித்து நல்ல விதமான ஒரு இதை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதனால் அவரை நம்பி நான் அவரை டெய்லி வந்து கும்பிட்டு, எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் அவருடைய கருணையை பக்தியை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். எனக்கு வேலை கிடைக்காமல் இருந்ததுங்க. வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் வந்து சேவித்தேன். சேவித்த ஒரு 3 மாதங்களும் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால் நம்மளுடைய கோரிக்கைகளை இங்கே வச்சோம்னா உடனே நடக்கும்.
4: என் பேர் கலைநாதன். நான் இந்த திருமலைராயன்பட்டினத்தை சேர்ந்தவன் தான். நான் ஐடியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதே இந்த பெருமாளுடைய இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் அதுக்கு பிராய்ச்சித்தம் தினமும் வந்து இந்த பெருமாளை நான் வணங்கிட்டு போகிறேன். எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்து அங்கே இருக்கிற பெருமாளை தினசரி வணங்குவது என்னுடைய வழக்கமாக வச்சுருக்கிறேன் நான்.

0: செயல்களில் நல்லறமும் மலரட்டும். பெருமாளின் அருள் நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: திருச்சி சாரதாசில்
1: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

புரட்டாசியின் புனித பயணத்தில் பெருமாளின் திருவடிகளை நினைத்து நாம் பயணித்தோம். பெருமாளின் திருநாமம் நம் உள்ளங்களில் பக்தியையும் நம்பிக்கையையும் விதைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் நம் இல்லங்களில் என்றும் ஒலிக்கட்டும். திருமாலின் திருவருள் நம் குடும்பங்கள் அனைத்திலும் நிறைந்து இருக்கட்டும். துன்பங்கள் விலகி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். நம் எண்ணங்களில் நல்ல சிந்தனையும்

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைபாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தலி.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
15: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் பாடியது.

0: வானில் ஒரு வண்ண திருவிழா. ஆம் நேர்களே, காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் காற்றாடி விடும் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கண்கவர் நிகழ்ச்சியை நீங்களும் நேரில் கண்டுகளிக்க செல்லலாம் நேர்களே, காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரைக்கு. விழாவின் நேரடி ஒளிபரப்பு நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 4 மணிக்கு. வானில் ஒரு வண்ண திருவிழா.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு மதகடி அரசலாற்றில் மாபெரும் படகு போட்டியும், தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் மாலை 6 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அந்தோனிதாஸ், சத்ய பிரகாஷ், ராஜ கணபதி, சூப்பர் சிங்கர் தவசீலி, மீனாட்சி, திரைப்பட பின்னணி பாடகி ஹரிபிரியா ஆகியோர் பங்குபெற மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை காரைக்கால். அனுமதி இலவசம், அனைவரும் வருக.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கமலா மோகன் பாடியது.

0: நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோ

0: அவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: விலக்கேற்ற மேலே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இ குல் முகமது பாடியது.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
1: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் பன்னிசை அங்கமும் என தொடங்கும் பாடல். பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள் ஆகியோர்.

0: not reach them. The initiative we have launched today seek to address that wider gap. They take justice closer to people who too often struggle to access to it.
1: Union Home and Cooperation Minister Amit Shah today said the blue economy holds immense potential for Kerala's future and the cooperative sector must be able to tap into it. He was speaking while inaugurating various development initiatives under the aegis of the National Cooperative Consumers Federation of India, NCCF, at Kundara in Kerala. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his monthly radio program Mann Ki Baat on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 138th episode. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR News website and the News on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. U.S. President Donald Trump has shared a map depicting the Strait of Hormuz as Trump Strait after rejecting an Iranian seven-day framework aimed at reopening the strategically vital waterway. According to media reports, Mr. Trump reiterated that Iran would not be allowed to acquire a nuclear weapon. Both the Indian men's and women's kabaddi teams today won gold medals at the Aichi Nagoya Asian Games 2026 in Japan. The Indian men's kabaddi team clinched gold, beating Iran 40-34. The Indian women's team also edged out Iran in a tense final clash, winning the contest by a 37-34 margin. India has made a strong medal haul at the Asian Games today, adding 6 medals across kabaddi, athletics, shooting and squash. India currently placed 10th in the medal standings and its overall tally has reached 29 with 4 gold, 12 silver and 13 bronze. In athletics, Tajinder Pal Singh Toor won the silver medal in the men's shot put with a throw of 20.64 meters. And with that, we end this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கிகளும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகள் ஈரான் அணிகளை வீழ்த்தி தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளன. ஈரானுக்கு எதிராக இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஈரான் அணியை எதிர்த்து சிறப்பாக ஆடி தனது சாம்பியன் பட்டத்தை இந்திய பெண்கள் அணி தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2022 மாஸ்கோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணி கபடி விளையாட்டில் தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய கபடி அணிகளின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடின உழைப்பால் கிடைத்த இந்த வெற்றி துணிச்சல், நிதானம் மற்றும் தளராத உறுதி ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற திலோத்தமா சென், விதர்சா வினோத் மற்றும் ஆஷி சவுக்ஷி மற்றும் ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலம் பதக்கம் வென்ற ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோருக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விளையாட்டு வீரர்களின் இந்த சிறப்பான செயல்பாடுகள் நாட்டிற்கு அளவற்ற பெருமையை கொண்டு வந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தடகள போட்டிகளில் சமான் பர்வால் ஆண்கள் மராத்தான் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த பிரிவில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தடகளம், ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 4 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது.

0: மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான வணிகம் செய்வதில் எளிமை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: கடந்த 2014 ஆண்டு வரை எளிமையான முறையில் வணிகம் செய்யும் நாடுகளின் வரிசையில் உலகின் 142 நாடாக இந்தியா இருந்தது. இது நேபாளம் மற்றும் பாகிஸ்தானை விடவும் பின்தங்கிய நிலையாகும். ஒரு நிறுவனத்தை பதிவு செய்ய சுமார் 1 மாத காலம் பிடித்தது. வணிக பொருட்களுடன் 3 மாநிலங்களை கடக்கும் ஒரு லாரி 3 விதமான வரிகளை செலுத்தி ஒவ்வொரு எல்லையிலும் காத்திருக்கும் கால அவகாசமும் அதிகம். 60 ஆண்டுகளாக குவிந்து கிடந்த இந்த ஒழுங்குமுறை சுமை ஒழுங்குமுறை கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்த பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள், புதிய விரைவு சாலைகள் மற்றும் மேம்பட்ட சாலைகள் போன்ற வசதிகள் கொண்டுவரப்பட்டதுடன் காகித பணிகளுக்கு பதிலாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டதால் போக்குவரத்துக்கான நேரம் குறைக்கப்பட்டதுடன் வணிகம் செய்வதும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் மற்றும் ஜன் விஸ்வாஸ் சட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டு நிறுவன சட்டம் எளிமையாக்கப்பட்டதுடன் தொழில் முனைவோருக்கு ஒரு உத்வேகத்தையும் அளித்தது. இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் 2020 ஆண்டுக்குள் இந்தியா 63 இடத்திற்கு ஏறியது. இது எந்த ஒரு பெரிய பொருளாதார நாட்டையும் விட இந்தியா பதிவு செய்த மிகப்பெரிய முன்னேற்றங்களில் ஒன்றாகும். இந்தியா தற்போது தேவையற்ற கட்டுப்பாடுகளை தகர்த்து தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலம் வணிகங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கிறது என்றால் அது மிக இல்லை.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழ் வடிவம் நாளை இரவு 8 மணிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. முன்னதாக சர்வதேச அமைதி மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு குறித்த கூட்டத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் உரையாற்றினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் அதேவேளையில் அதன் பாதுகாப்பு அபாயங்களை குறைப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் கடல் சட்டங்கள் விதிமுறைகளின்படி நியாயமான முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இவ்வாறு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது. வார இறுதி நாட்கள் விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வழக்கம் போல் இயங்கும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் இம்மாதம் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறும்.

0: என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வங்கிகள் மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்து பொதுத்துறை மற்றும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி, யுபிஐ, ஏடிஎம் மற்றும் பிற டிஜிட்டல் வங்கி சேவைகளை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் சிரமங்களை பொதுமக்கள் தவிர்க்கலாம் என்றும் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தை கைவிடுமாறு வங்கி சங்கங்களுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து சாராயம், கள் மற்றும் மதுபானங்களுடன் இணைந்த பார்கள், உணவகங்கள் மற்றும் விடுதிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால்துறை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலால்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மற்றும் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சேவை விழா பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வந்தே மாதரம் தேசிய பாடலின் நாட்டிய வடிவ டிஜிட்டல் ஒளிப்பேழையை வெளியிட்டார். மேலும் சேவை விழா 2025 நடத்தப்பட்ட மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் பரிசு பெற்ற ஓவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சக்திவேல், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மண்டல இயக்குநர் திரு சுமித் தே ஆகியோர் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் காரணமாக வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கிகளும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:15. இணை கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
7: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
6: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
6: மற்றும் தி நகர், சென்னை.
2: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம். இன்றைய சூழ்நிலையில் தான் படித்த படிப்புக்கேற்ற வேலைதான் வேண்டும். தன் தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தால்தான் நான் வேலைக்கு செல்வேன். சுயகௌரவம் பார்த்து கொண்டு எந்த வேலைக்குமே போகாமல் வீணே சுற்றி திரிபவர்கள் எத்தனையோ பேர். எந்த வேலை கிடைத்தாலும் ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்தால் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். இது போன்ற சூழ்நிலையில் இருந்த இளைஞன் ஒருவன் தன் தொழிலில் பெரும் சாதனை புரிந்திருக்கிறான். அவள் தன் 3 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க பெரும்பாடு பட்டாள். குழந்தைகளின் பசிக்கு வயிறார உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலையை எண்ணி வருந்தி கண்ணீர் வடித்தாள். அவளின் நிலைக்கு சில நல்ல உள்ளங்கள் உதவி செய்ய அவர்கள் தந்த சிறு உதவியால் சிறிய தேநீர் கடை ஒன்றை துவங்கினாள். தரமான தேநீரும் அவளின் அன்பான உபசரிப்பும் படிப்படியாக முன்னேற காரணமாயின. அவள் பேரில் உணவகமாக

அது வளர்ச்சியடைந்தது. பெரிய தானிய சேமிப்பு கிடங்கின் அருகில் அவள் கடை அமைந்ததால் இரவு பகல் என எந்த நேரமும் உணவு மற்றும் தேநீர்க்காக வருவோரும் போவோருமாக வியாபாரம் சக்கை போடு போட்டது. தரமான உணவகம் என்ற பெயரும் பெற்றது. ஒரு நாள் உயர்கல்வியை முடித்த தன் மூத்த மகளிடம், உன்னை கஷ்டப்பட்டு நீ விரும்பின மாதிரி இன்ஜினியர் ஆக்கிட்டேன், நீ ஏதாவது உனக்கு பிடித்த வேலையை தேடிக்கப்பா என்றாள். என்னது வேலையா, நானா? ஆச்சரியத்துடன் தன் தாயை பார்த்தான் அந்த இளைஞன். நமக்கு சோறு போட்டு வளர்த்து விட்டதே இந்த உணவகம்தான். இதை விரிவுபடுத்தி பல பேருக்கு வேலை கொடுக்க கூடிய வகையில் மேலும் சிறப்பாக கொண்டு வருவேனே தவிர இனி ஒரு வேலை நான் தேடிச் செல்ல மாட்டேன்மா என்று உறுதியுடன் கூறினான். அவன் சொன்னவாறே மேலும் வைராகியத்தோடு உழைத்து அப்பகுதியிலேயே ஒரு உயர்தர உணவகமாக அதனை விரிவுபடுத்தினான். இதனை பார்க்கும்போது எனக்கு ஒரு அழகான நாலடியார் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. ஆடு கோடாகி அதரிடே நின்றதுவும் கால்கொண்ட

0: அவன் சொன்னவாறே மேலும் வைராகியத்தோடு உழைத்து அப்பகுதியிலேயே ஒரு உயர்தர உணவகமாக அதனை விரிவுபடுத்தினான். இதனை பார்க்கும் போது எனக்கு ஒரு அழகான நாலடியார் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. ஆடு கோடாகி அதரிடே நின்றதுவும் கால்கொண்ட கண்ணே களிரனைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யின். இந்த பாடல் கூறுவது என்ன? அசையும் கொம்பாகி நிற்கும் இளம் செடிகளும் ஒரு நாள் வளர்ந்து மரமாகும் போது அது யானைகளை கட்டும் தரியாக மாறும். அதுபோல ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் விடாமுயற்சியுடன் உழைத்தால் வாழ்வில் வளர்ச்சியும் உயர்வும் ஒரு நாள் நிச்சயம் அவனை தேடி வரும் என்பதே. எனவே இப்பாடலின் கருத்தை மனதில் கொண்டு செய்யும் தொழில் எதுவானாலும் நேர்மையுடன் முயற்சி தளராது உழைத்தால் எந்த தொழிலிலும் முன்னேற்றம் காண முடியும் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை உயர்த்தி கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: அனைத்தும்
4: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25.
6: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:00 முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினீஷ் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயத்தின் உணவு சங்கிலி முக்கியத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேட்டைக்கார நெருப்பு சி ராஜசேகரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளை காலை 11:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8:00 மீண்டும் அஞ்சலாகும். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம். உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணையதானம் நலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.

0: வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஏ அருள் தன்வீக். 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ, 8:05 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினீஷா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:05 ஜி பூம்பா, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைபாலிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை தென்னானுடைய என தொடங்கும் பாடல், பாடியவர் கு சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். 1:00 தேன்மழை, 1:30 உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறு துளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு, 3:00 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு காமேஸ்வர ராவ் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல்மண் தூர்வாரும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 100,000 வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2 கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29 தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்றும் கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார பயன்பாட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாநகரை தூய்மையான நகரமாக மாற்ற தூய்மைப் பணிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மெகா தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. தூய்மைப் பணி இயக்கத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு சி வி கார்த்திகேயன் தொடங்கி வைத்து அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகம் முழுவதும் தூய்மை பணியை இன்று மேற்கொண்டனர். நிகழ்வின் போது அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மாநகரை தூய்மை மிகு நகரமாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதால் தொடர்ந்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணம்

0: ஆமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி வண்ணமயமான காத்தாடி திருவிழாவை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் கபடி பிரிவு இறுதி ஆட்டத்தில் 40-34 என்ற புள்ளிக் கணக்கில் ஈரானை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40:36.
3: உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு மதுரை அரசலாற்றில் மாபெரும் படகு போட்டியும், தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் மாலை 6 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அந்தோனிதாஸ், சத்ய பிரகாஷ், ராஜ கணபதி, சூப்பர் சிங்கர் தவசீலி, மீனாட்சி, திரைப்பட பின்னணி பாடகி ஹரிபிரியா ஆகியோர் பங்குபெற மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை காரைக்கால். அனுமதி இலவசம், அனைவரும் வருக.
2: இனி கேட்கலாம் காரைக்கால். உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
9: இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னா குழந்தையின்மை. இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்தளவுக்கு நிறைய மித்ஸ் இருக்குது, தேவையில்லாமல் கன்ஃபியூஷன், தேவையில்லாமல் மித்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பற்றி இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். ரொட்டீனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே குழந்தை பிளான் பண்ணும், கன்சீவ் ஆகலை அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா இதெல்லாம் ஜென்ரலாக இன்னும் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயம். ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் கன்சீவ் ஆகலையா, இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ வந்து பிளான் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவசியம் இல்லாத விஷயம். அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொன்று, குழந்தைக்காக முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து மித். ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் உடனே போய் பார்க்க தேவையில்லை.

0: அதை தவிர ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. அதாவது குழந்தை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு போய் ஒரு கவுன்சிலிங் மாதிரி அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அது எதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம ரத்த அளவு, தைராய்டு, நம்மளுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கலாமா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம், எவ்வளோ நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய பல ஆலோசனைகளை வந்து டாக்டர் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கை போய் நம்ம எந்த டாக்டர்கிட்ட வேணால் அப்ரோச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு தான் பிரச்சனை. அது முற்றிலும் கிடையாது. பெண்களுக்கும் இருக்கலாம், ஆண்களுக்கும் இருக்கலாம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இண்டிவிஜுவலாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன காசுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா உடனே IVF அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிங்கிறது பயங்கர மித். குழந்தையின்மைக்கு பல வகையான காரணம் இருக்குது. மேல் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ஃபீமேல் ஃபேக்டராக இருக்கலாம். ஃபீமேலே பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, கரெக்டான டைமில் டாக்டரை போய் மீட் பண்ணி உங்களுக்கு என்ன ரீசனுங்கிறத கண்டுபிடிச்சி ஒவ்வொரு காசுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை என்னங்கிறத எடுத்துக்கணுமே தவிர டைரெக்டாக நம்ம IVF அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகுங்கள். தேவையற்ற தாமதத்தையும் தேவையற்ற சிகிச்சையும் தவிர்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹூஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:46.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.
2: இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம், SS ஜானகி குரல்களில். புதுநெல்லு புதுநாத்து.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடனம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
2: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க.
4: இசைத்துறிகையில் வரும் அடுத்த பாடல் நீதான அந்த குயில் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
4: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்துரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி மனோ, குரல்களில் தங்க மனசுக்காரன்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
6: நேர்கிலே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: புத்தம் புதிய கலெக்ஷன்களில்

0: காய்கறிகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனை குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் கலக்கல் நேரம்.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: www.pmsuryagar.gov.in
1: இசையின் சாரலாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில், இளையராஜா இசையில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இசைத்துறிகை நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் பகல் நிலவு படத்திலிருந்து.

0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசை துரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 25 ஆண்டுகால பொது வாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
2: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமுமின்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் சர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி

0: 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை ஐஐடி பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்றபின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களிலிருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள

வெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு

0: பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: விரைவு திருச்சி சாரதாசில்
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்ற?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
10: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், சிதம்பரம், சீர்காழி, வேளாங்கண்ணி இந்த பகுதியில் September 26, 27, 28, 29, 30 இந்த தேதியில் பார்த்தோன்னா லேசான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக 28, 29 தேதியில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேரத்தில் வெப்பநிலை குறைஞ்சி 35 இல்லை 36 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகும். அந்த சமயத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் 60% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 80% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 14 இல்லை 16 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு லேசான முதல் மிக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு சில இடங்கள் மட்டும். இந்த மழையை வந்து பயன்படுத்தி சம்பா பருவத்திற்கு பின்தங்கிய நடுத்தர நெல் ரகங்களை பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து நேரடி விதைப்பும் செய்யலாம், நாற்று விட்டு நடவும் செய்யலாம். நேரடி விதைப்பில் புழுதி விதைப்பு, சேடை விதைப்பு ரெண்டுமே செய்யலாம். விதைகளை வந்து KKLR 2, 4, ADT 38, ADT 46, சம்பா மசூரி, மேம்படுத்தப்பட்ட சம்பா மசூரி, வெள்ளை பொன்னி போன்ற 120 வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். இந்த ரகங்களில் சில வந்து எங்கள் வேளாண் கல்லூரியில் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் இப்போ வாங்கி பெற்றுக்கொண்டு பயனடையலாம். இது மானிய விலையிலையும் சில விவசாயிகளுக்கு வேளாண் துறையினால் வழங்கப்படுகிறது. விதைகளை விதைநீர் செஞ்சு விதைப்பது நல்லது. இந்த வருடம் வந்து வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாதால் நாற்று விட்டு நடவு செய்கிறது நல்லது. ஏன்னா தண்ணி நின்றுச்சுன்னா அதை தாங்கி வளரும். நேரடி விதைப்பு செய்கிற விவசாயிகள் சேடை உழவு செஞ்சு பண்ணலாம், இல்லை புழுதி உழுதலையும் விதைக்கலாம். களை கட்டுப்பாடு மிகவும் அவசியம். நேரடி புழுதி விதைப்புக்கு பெண்டிமெத்திலின் இல்லை தயபன்காக பயன்படுத்தலாம். சேடை உழவுக்கு நடவுக்கு இதே பயன்படுத்தலாம். சில இடங்களில் பெட்ரிலோக்ளோர் ப்ளஸ் சேப்னர் இல்லை பெட்ரிலோக்ளோர் இது ரெண்டையுமே கூட பயன்படுத்தலாம். இதெல்லாம் கைத்தெளிப்பானில் தெளிப்பது நல்லது. விஷயத்தெளிப்பான் பயன்படுத்தக்கூடாது. தெளித்த இடங்களில் நடக்காமல் சைடு வாக்கில் இதை தெளிக்கணும்.

0: தெளிக்கிறப்ப போதுமான ஈரம் இருக்குது அவசியம். விதைகளை வந்து இயற்கை உரமான அசோஸ்பைரிலம், ரைசோபியம் போன்ற நுண்ணுயிரத்தோட விதைநீர் செஞ்சு விதைச்சா நல்லது. கேப்டான் திறன் பூஞ்சான கொல்லி கூடயும் விதைநீர் செய்யலாம். அதே போல் சூடமானஸ் ஃப்ளோரசன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால்நடையை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லா விதமான தடுப்பூசி, தொண்டை அடைப்பான், கக்குவான், இதேமாரி வயிற்றுப்போக்கு, இது இந்த நோய்களுக்கு தடுப்பூசி போட்டுறது. ஏன்னா தண்ணீரை மாற்றி மாற்றி இந்த கால்நடைகளுக்கு அருந்துவதால் அது வந்து பிரச்சனை வரும். பொதுமக்கள் வானிலை முன்னெடுப்பை பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: காரைக்கால் பண்பலை 100.3.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
8: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
9: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இயற்கை விவசாயத்துல உணவு சங்கிலியா என்னவா இருக்கும்?
2: அதான் பொங்கடி, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன, இயற்கை விவசாயத்துல உணவு சங்கிலியின் முக்கியத்துவம்?
1: அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க?
2: நான் எப்ப வந்தேங்கிறது முக்கியம் இல்ல, எதை பத்தி பேச போறோங்கிறது தான் முக்கியம்.
1: ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: பூங்குடி, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வேட்டைக்காரன் இருப்பு சி ராஜசேகரன் அவங்க இந்த தலைப்புல அப்படி எதை பத்தி தான் பூங்குடி சொல்ல போறாங்க?
1: என்கிட்ட கேட்டா என்னக்கா தெரியும்? எனக்கு ரேடியோ ஆன் பண்ணுங்க, நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுப்போம். உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளர் இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
1: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
3: வணக்கம் அனைவருக்கும். எனது பெயர் ராஜசேகரன், வேட்டைக்கார நெருப்பு கிராமத்தை சேர்ந்தவர்.
1: சரிங்கய்யா, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
3: நான் வந்து 1987 இருந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரிங்க.
3: இப்ப இயற்கை விவசாயம் பண்ணும் போது அதனால சுற்றுச்சூழல் நம் மேம்படுது, உணவு சங்கிலியும் சிறப்பா இருக்கு. இதுதான் மெயினா நம்ம பேச போறது.
1: ஐயா, இப்போ இயற்கை விவசாயம் பண்றதா சொல்லிருக்கீங்க, அதுல உணவு சங்கிலியோட முக்கியத்துவம் என்னங்கய்யா?
3: ரெண்டு ஒன்றே ஒன்று பின்னி பிணைந்தது. ரெண்டுமே இயற்கை விவசாயம் பண்ணாதான் சுற்றுச்சூழல் இது நம்ம உணவு சங்கிலியும் சரியா இருக்கும். இதுக்கு உதாரணம்னா நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சப்போஸ் நீங்க இயற்கை விவசாயத்தை மீறி பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அடிச்சோம்னா அதை வந்து சாப்பிட்டு சாகுற ஒரு பறவைகளையோ இல்லை ஒரு இதையோ மற்ற விலங்குகள் எடுத்து சாப்பிட்டதுன்னா அது கெத்து போயிடும். அப்போ அந்த உணவு சங்கிலி வந்து பிரேக் ஆகிடும். உதாரணம் சொல்றோம்னா, ஆரம்பத்தில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: நம்ம மருந்து அடிச்சோம்னா எலியெல்லாம் செத்து போயிடுது இல்லையா? எலியை செத்தோம்னா எலியை வந்து பாம்பு பிடிச்சி சாப்பிட்றோம். பாம்பு பிடிச்சிட்டு போய் உள்ளார போய் செத்து போயிடும். அதுவும் அது வந்து உணவு சங்கிலியில் பெரிய பிரேக்கு. அது இல்லாமல் அந்த எலியை சாப்பிட்டுட்டு பூனை உடும்பு போன்ற மாதிரி எதுவும் சாப்பிடுது. அப்போ எலியை வந்து அழிக்கணும்னா அதனுடைய போக்களையும் போய் அதுக்கான எதிரிகளை நம்ம உருவாக்கணும்னா அது வந்து இயற்கையோட சமன்படும், அந்த உணவு சங்கிலியும் சரியாக இருக்கும். அப்படின்னு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தென்னை

0: ஆதிவாசிகள்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தென்னங்கன்னெல்லாம் போட்டு நம்ம சரிவர கொண்டு வர முடியல. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா காண்டாமிருக வண்டு. காண்டாமிருக வண்டை வந்து அது வந்து இரவுல இறை தர்ற ஒரு வண்டு. அந்த இறையை பிடிக்கணும்னா நம்ம வந்து ஆந்தை தான் வளர்க்கணும். ஆந்தை வந்து சின்ன கண்ணில் வந்து போடுற அந்த காண்டாமிருக வண்டியும் சாப்பிட்ரும். அதேமாரி பெரிய மரங்களான அந்த மரத்தில் கொடையை காய்களை கொடையில எலி மர எலின்னு சொல்லுவோம், அதையும் அது வந்து பிடிச்சி சாப்பிட்றோம். ரெண்டுமே வந்து காண்டாமிருக வண்டும் எலியும் ரெண்டுமே இரவில் தான் உணவு தேடி போகிறது. அதேமாரி அந்த ஆந்தையும் அந்த இரவில் தான் உணவு தேடி போவோம். அது அதனுடைய சர்க்கிள் பிரேக் ஆச்சுன்னா, இப்போ நிறைய பேர் இந்த கஜா புயலுக்கு பேர் நிறைய பேர் தென்னங்கன்னெல்லாம் போட்டு எழுப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை காண்டாமிருக வண்டும் சேப்பு குண்டு ஒன்றும் காலி பண்ணிடுதுன்ட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து இந்த ஆந்தையனை வந்து அழிஞ்சு போனது. அந்த சின்ன ஆந்தைன்னு சொல்லுவோம், அந்த இனம் அழிஞ்சு போயிட்டு. அது அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உயிர்க்கூலிகள் அதிகமாக பயன்படுத்துறது, விளம் தேண்டிய பூச்சிகளை தின்ட்டு செத்துப்படுது. அது வந்து இனப்பெருக்கம் பண்ணி வளரத்துக்கான சூழ்நிலைகள் இல்லாததுனால, அதனுடைய இனமும் கொஞ்சம் குறைஞ்சி போதனால தான் அந்த காண்டாமிருக கொண்ட தாக்குதல் அதிகமாகுது, எலியுடைய தாக்குதல் அதிகமாகுது. அதுக்கு வந்து நானே ஒரு ஏற்பாடு பண்ணி என்ன வச்சுருக்கேன்னா, ஆந்தைக்கு வந்து கூடு கட்ட தெரியாது. அது வந்து மர பொந்துகளில் தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம்.
1: ஓ, இப்போ மரங்கொத்தி கூடு
0: மரங்கொத்தி கூட மரங்கொத்தி வந்து ஓட்டை போட்டு கூடு கட்டும். சின்ன ஆந்தைக்கு வந்து கூடு கட்டவே தெரியாது. அது வந்து மர பொந்துகளில் தான் முட்டை வச்சு குஞ்சு வச்சு எடுப்போம். அப்போ நம்ம இப்போ இதுக்கு காலகட்டத்தில் எல்லா பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டினோன்னு மரங்கள்லாம் காலி பண்ணிட்டு பணப்பயிரை இப்போ சாடி பண்ண ஆரம்பித்த பிறகு அதனுடைய இனப்பெருக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்காக நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் இந்த பனை மரத்தினுடைய நுனி பொந்தை வந்து ஓட்டை போட்டு மரத்திலேயே கொஞ்சம் அடர்த்தியான மரத்தில் வச்சோம்னா அது வந்து அங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு, இப்போயும் ஸ்டில் யார் வந்தாலும் பார்க்கலாம், அதை இனப்பெருக்கம் பண்ணிட்டு நிறைய ஆந்தைகள் உருவாகிட்டு இருக்கு. அதனால் நமக்கு வந்து இயற்கையிலேயே அதை உணவு சங்கிலும் கெட்டு போகாமல் நம்ம இயற்கை விவசாயம் கம்பைன் பண்ண மாதிரி அது ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள்
1: தொடர்ந்து பேசுவோங்க ஐயா. ஐயா, இப்போ நீங்கள் அந்த காலத்திலேருந்து இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிட்டு வரீங்களா?
0: ஆமாம், கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு
1: இருக்கேன். எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க நீங்கள்?
0: ஒரு 15 ஏக்கர் இருக்கும் தோட்டக்கலை, அதெல்லாம் சேர்த்து.
1: ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி?
0: ஒருங்கிணைந்த பண்ணை தான் நான் வச்சிருந்தேன். நாடு மாடு கிண்ணி கோழி குவான் கோழி எல்லாமே வச்சுருந்தோம். மண்புழு உரம் எல்லாமே இருந்தது. இன்னும் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு என்னென்ன தேவை எடுபொருள் எல்லாமே சொந்தமாக தயார் பண்ணிட்டேன். இயற்கை விவசாயம்னு சொன்னாலே நம்ம வந்து எல்லாமே சொந்தமாக தயார் பண்ணது தான் இயற்கை விவசாயி. வாங்கி யார்கிட்ட வாங்கி போட்டாலும் நான் என்னுடைய அபிப்பிராயத்தில் அவங்க இயற்கை விவசாயியே கிடையாது.
1: இப்போ உங்க வயல்ல இயற்கையான உணவு சங்கிலி எப்படி ஐயா செயல்படுகிறது?
0: ரொம்ப அருமையா இருக்கு. எங்க வீட்டு வாசல்லே பாத்தீங்கன்னா காலையில விடியவும் இந்த பறவைகள் முகத்தெல்லாம் முழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தவிட்டு குருவி, இந்த மீன் கொத்தி குருவி, புட்பேக்கர், மரங்கொத்தி, காகம், மயில் எல்லாமே வீட்டு வாசல்ல தூங்கி வந்துச்சோம்னா அது முகத்துல முழிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம்.
1: இப்போ இயற்கை விவசாயத்துல மண்ணா இருக்கட்டும், நம்ம வயல்களை வளர்த்துட்டு வர பயிர்களா இருக்கட்டும், பூச்சா இருக்கட்டும், பறவைகள், கால்நடைகள் அப்படி சொல்லிக்கிட்டே போலாமா இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பு உடையதுங்க ஐயா?
0: நீங்க பூச்சிக்கொல்லி பயன்படுத்தீங்கன்னா, இப்ப கோழி வளர்த்தீங்கன்னா கோழி சாப்பிட வேண்டிய பூச்சி எல்லாம் நம்ம கொண்டுறோம். அதனால கோழிக்கு கூட பாதிப்பு வரும், அது செத்தை சாப்பிடுறது. அதே மாதிரி குளத்துல மீன் வளர்த்தாலே மீன் வந்து அது ஒரு அதுவும் உணவு சங்கில தான் இருக்கு. பெரிய மீன்கள் 4 மீன் தானே, சின்ன மீன் அது உயிர் வாழ முடியும். உணவு சங்கிலி சின்ன மீன்களுக்கு வந்து பாக்டீரியா அது மாதிரி நிறைய இருக்கணும். அப்பதான் அந்த உணவு சங்கிலி போகுது. எது ஒண்ணு அதிகம் போனாலும் அடுத்து அடிச்சாப்புல அந்த உணவு சங்கிலி இதே மோசமா போயிடும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு காலத்துல எல்லாம் அனுபவ ரீதியா சொல்றேன், இந்த கீரி எல்லாம் பிடிச்சி நிறைய கொண்டுட்டாங்க. அதெல்லாம் நிறைய பிடிச்சி இது பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, பாம்பு அதிகமாகி வீட்டை சுத்தியே பாம்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ணி கீரி எல்லாம் கொல்லக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த பேலன்ஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று சொல்றேன், இந்த தேன் பூச்சியை பத்தி பேசணும் இல்லையா, அந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினால்தான் தேனி இனமும் அழிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஏரியாவிலேயே
1: விவசாயிகளுக்கு தேன் பூச்சி நன்மை செய்யும் பூச்சி இல்லைங்களா?
0: தேனி இல்லைன்னா மனித இனமே 5 வருடத்துல அழிஞ்சு போடுமா, அப்படி ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு.
1: சேர்க்கை
0: நமக்கு சுத்தமான தேன் கிடைக்குது, 1000 வருடம் கெட்டு போக தேன் கிடைக்குது. அந்த தேன் பூச்சியினுடைய இனம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே நம்ம அதிகமா பூச்சிக்கொல்லின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய பயன்பாடு தான். அது ஒரு ரீசன், நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம வந்து சாதாரணமாக பூச்சிக்கொல்லி அடிச்சோம்னா அந்த புடைய மாமலம் செத்து விடும். அது வந்து கீழே எலி இருந்தால் அதுக்குள்ளாரே பெரிய மாலையை கட்டிட்டு இருக்க ஒரு எலியை வந்து அது கொள்றதுக்கு அந்த புடையம் பாம்புன்னு சொல்ற ஒரு பாம்பு தான் சரியான ஒரு தேர்வு. அதையெல்லாம் கொள்ளவும் கூடாது. அதை வந்து நம்ம அழிக்காம இருந்தாலே அது உணவு சங்கிலிக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் தான் அர்த்தம், உதவி பண்றோம் தான் அர்த்தம்.
1: ஐயா, எனக்கு இந்த சந்தேகம், இந்த கொடையான் பாம்பா அது? ஆமா, அது என்ன மண்ணுளி பாம்புங்களா?
0: மண்ணுளி பாம்புன்னு சொல்றாங்க, ஆனா இட் இஸ் நாட் மண்ணுளி பாம்பு. மண்ணுளி பாம்புங்கிறது அது சாட்டா மண்புழு தான், அதுக்கு பெரிய மண்புழு தான். அது ரெண்டு பக்கமும் தலை இருக்க மாதிரி தோட்டம் இருக்கும். அது வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணாது. அதாவது விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு உயிரினம் தான் அது வந்து ரொம்ப தூரம்லாம் போகாது, பத்து மீட்டர் அஞ்சு மீட்டருக்கு அந்தாண்ட போகாது. மண்புழு தான் அது வச்சு, பெரிய மண்புழு அவ்வளவுதான், ரெண்டு கிலோமீட்டர் கிலோ மூணு கிலோ இருக்கலாம், பட் அது வந்து மண்புழு தான்.
1: சரிங்கய்யா, இப்போ இயற்கை விவசாயத்துல அதிக அளவுல ஈடுபட்டு வர இளைஞர்கள் தான்

0: இப்போ இயற்கை விவசாயத்துல நாட்டம் கொண்டுட்டு இப்ப இயற்கை விவசாயம் பண்றாங்கன்னா அவங்க வயலை சுத்தி உயிர்வேலி போடுறாங்க இல்லைங்களா? அப்ப உயிர்வேலி போட்டாங்களே உணவு சங்கிலி ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த உயிர்வேலி போடுறதுக்கு என்னென்ன குச்சிகள் நட்டா அது வந்து ஒரு சிறந்த உயிர்வேலிக்கு வயலுக்கு சிறப்பா
1: இருக்கும்? முக்கியமான விஷயம் சொல்றேன், எந்த விவசாயி இருந்தாலும் பறவைகளை வரவழைக்கணும் தோட்டத்துக்கு.
0: ஆமா,
1: பறவைகளை வரவழைக்கிறதுக்கு நம்ம முக்கியமான மரங்கள் என்னன்னா உயிர்வேலியை விட மரங்கள், அதாவது இந்த பழந்தரும் மரங்கள், ஒரு 9-10 மரம் இருக்கு. வேப்ப மரம், அத்தி மரம், அரச மரம், ஆலமரம், நாவல் மரம், பாலா மரம், புன்னை மரம், இந்த மாதிரி ஒரு 10 மரங்கள் பழம் தரக்கூடிய மரங்கள். இதுக்கு வந்து வேலி ஓரமோ பக்கத்துல எங்க போட்டீங்களா, அந்த பறவைகள் எல்லாம் வந்து அதனுடைய எச்சமே நமக்கு இயற்கை விவசாயம் சிறப்பா இருக்கும். அதனாலதான் அந்த இயற்கை விவசாயமும் சுற்றுச்சூழலும் வந்து உணவு சங்கிலி என்ன கண்டிப்பா ரெண்டுக்குமே நிறைய பிணைந்தது. இப்ப நிறைய சொல்லலாம், ஒன்னொன்னாதான் சொல்ல முடியும்.
0: இப்போ பக்கத்து வயல்ல இப்போ 1 ஏக்கர் தான் ஒரு விவசாயி வச்சிருக்காங்க, பக்கத்து வயல்ல இருக்கிறவங்க கேக்குறாங்க
1: என்னென்ன
0: குச்சிகள்
1: சிறந்தது?
0: இப்போ பூச்சிகளை பத்தி பேசுவோம். பயிர்களை தாக்குற பூச்சிகள் அனைத்துமே தீங்கு விளைவிக்குமா, இல்ல எந்த பூச்சி நன்மைகள் செய்யும்?
1: பூச்சிகள் வந்து ஊர்வனவெல்லாம் பெரும்பாலும் வந்து பயிர்களுக்கு பெருசா சேதம் ஏற்படுத்துறது கிடையாது. நசுவணி மாதிரி சின்ன முட்டையிலேயே அந்த புழு ஸ்டேஜ்ல இருக்கிறதான் வந்து நமக்கு விவசாயத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துறது. அதுக்கு வந்து அந்த உழவு செங்கல் அதுக்குள்ள வெட்டுக்கால் பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் இருந்தனால அதை பிடிச்சி சாப்பிட்டுரும். அதுதான் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணலாம், அது நல்லா எல்லாமே அது வளர்ந்து நமக்கு வந்து வேலை எல்லாம் பண்ணிவிடும். நம்ம நானும் கிட்டத்தட்ட 35-40 வருடமா கடலை சாப்பிட பண்ணிட்டு இருக்கேன். எந்த ரசாயன உரமும் ஒரு கிடையாது, எந்த பூச்சிக்கொல்லியும் உயிர்கொல்லியும் அடிக்கிறது கிடையாது. ஆனா என் கொல்லியில மட்டும் வராது, அதுக்கு இடுபொருளாவது சில விஷயங்கள் போடணும், சில பூச்சி வெரைட்டிகள் இது பண்ணணும்.
0: நம்ம பண்ற விவசாயத்தை தகுந்த மாதிரி மண்ணும் மாறுபடும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா மாறுபடும்,
0: அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையும் நமக்கு ஒத்துழைப்போம்.
1: இயற்கையை வந்து நம்ம ஓரளவுக்கு வழிக்கு கொண்டு வரலாம், எந்த மலடான மண்ணையும் நல்ல மண்ணை ஆக்கலாம். இயற்கை விவசாயம்னு போனீங்கனாலே அது வந்து எல்லாமே நல்லா ஆயிடும். சில பேர் சொல்லுவாங்க இயற்கை விவசாயத்துக்கு போனா எனக்கு பயிர் வழி இல்லை, அதெல்லாம் அவங்களுடைய சில தவறான வழிகாட்டுதல். நான் உதாரணம் இருக்கிறேன், எல்லாம் என்ன திட்டினானு, அதாவது நான் இயற்கை விவசாயம் மாறும்போது எல்லாம் நிறைய பேர் என்ன பேசிட்டுனாங்க, நீ என்ன பண்ற? நான் வந்து என்ன நடந்தாலும் ஒரே இயற்கையை நான் சீரழிக்க மாட்டேன், இயற்கையோட ஒன்றிதான் வாழணும் ஒரு புடிவாதமா இருந்தேன். ஆனா அது உண்மையிலே பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கு ஒரு நம்மாழ்வாரெல்லாம் வந்தாரு, அவரெல்லாம் நிறைய இடுபொருள்லாம் எப்படி என்ன செய்யணும்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு.
0: உங்க வயலுக்கு நேரடியா வந்தாங்களா நம்மாழ்வார்?
1: எம்எஸ் சுவாமிநாதன் ரெண்டு தடவை வந்திருக்காரு, ப்ரொஃபசர் எம்எஸ் சுவாமிநாதன் ரெண்டு தடவை வந்திருக்காரு. இது நம்மாழ்வார் நிறைய அடிக்கடி வருவார், தோட்டக்கலை நிபுணர் சொல்லுவாரு, நான் அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய.
0: சரிங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு அனுபவம்?
1: எல்லாம் திங்கி இதெல்லாம் யோசனை தான், சும்மாவே இருக்க கூடாது. செஞ்சு பார்த்தேன், நான் வந்து பயோஃபியூவல் கண்டுபிடிச்சேன், அது ஒரு சுற்றுச்சூழல பெரிய பாதையா இருக்கிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான்.
0: பயோஃபியூவல்?
1: ஆமா.
0: எந்த மூலப்பொருள்?
1: புண்ணை. நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு.
0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் இன்ஜினியர், அப்புறம் வந்து அக்குபஞ்சர் டாக்டர், அக்குஹீலர் டாக்டர், இயற்கை விவசாயி, சோசியல் ஆக்டிவிட்டிஸ்
0: பல துறையில உங்களோட நம்ம
1: சுற்றுச்சூழலுக்கு வயது எதிர்ப்பா எந்த ஒரு யூனிட் வந்தாலும் கடுமையா போராடி கட்டி இருக்கிறோம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்கும்.

0: பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேட்டைக்காரனருப்பு சி ராஜசேகரன் அவங்க இயற்கை விவசாயத்துல உணவு சங்கிலியோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றப்போ, இவங்க 1987 இருந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்களாம். ஏன், இயற்கை விஞ்ஞானியான நம்மாழ்வார் ஐயா கூடயே பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காங்களாம்.
2: கவனிச்சம்புங்குடி, இயற்கை விவசாயம் மட்டும் இல்ல, ஒருங்கிணைந்த பண்ணையமும் 15 ஏக்கர்ல வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, பசுமை புரட்சியின் தந்தையான எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களே இவங்க பண்ணைய கண்காணிச்சிட்டு போவாங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் அது.
1: இது என்னக்கா ஆச்சரியம்? இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சியில நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. இவங்கள பாத்தீங்களாக்கா, புன்னை மரத்தை வச்சு உயிரி எரிபொருளை தயாரிச்சிருக்காங்களாம்.
2: புங்குடி, நிகழ்ச்சியில சுவாரஸ்யம் எக்கச்சக்கமா இருக்கு. வா, அடுத்த பகுதியை கேட்போம்.
1: நன்மை செய்யற பூச்சிகள் இருக்குங்களா ஐயா? நன்மை செய்யற பூச்சில விவசாயத்துக்கு எப்படி பயனுள்ளதா இருக்குங்க ஐயா?
3: நன்மை செய்யற பூச்சினா சின்ன பூச்சி, அந்த முட்டையை சாப்பிடுற பூச்சி இருக்கு. இது மாதிரி பெருச போனோம்னா வெட்டுக்கால் பூச்சி, ஒன்னும் அது கரெக்டா இருக்குங்க. நம்ம வந்து தொந்தரவு பண்ணா அஸ்வினி பூச்சி எல்லாம் அது கூட சாப்பிடுறோம்.
1: மழை வந்தாதான் அந்த அஸ்வினி பூச்சி போகும் இல்லைங்களா? என்னத்தான் நம்ம பண்ணாலும், மாடி தோட்டமா இருக்கட்டும்,
3: சாம்பல்
1: சாம்பல், அதுக்கு ஒரு தீர்வே இல்லை. எங்க பார்த்தாலும் இந்த செம்பருத்தி பூச்செடியில பாத்தீங்கன்னா மாவு பூச்சி,
3: மாவு பூச்சி, மாவு பூச்சி, அது வந்து ஃபுல்லா கோட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன மாதிரி அடிச்சாலும் சாவா, விவசாயிகள் தெரியாம பாயசம் அடிப்பாங்க. இவ்வளவு ஒரு அருமையான கோட்டிங் மேல வச்சுட்டு தான் இருக்கு. அதாவது ஆரம்பத்திலே அந்த சின்ன சின்ன கிளைகள்ல வந்ததுன்னா அதை வெட்டி எடுத்து வெட்டி வயல போட்டிங்கலாம் செத்து விட அது பரவாது.
1: இப்போ வயல்ல பறவைகள் இருக்கிறதுல எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் தருதுங்க ஐயா?
3: கடலில வந்து இந்த புட்டானியா புழுன்னு வச்சதுன்னா குருவிகள், சின்ன சின்ன இந்த தவிட்டுக்குருவி, செவன் சிஸ்டர்னு ஒரு குருவி இருக்கு, மைனான்னு குருவி இருக்கு, இரட்டைவால் குருவி, இந்த மாதிரி குருவிகள்லாம் தோட்டத்துல இருந்து அந்த புழுவெல்லாம் அப்பாப்பே பிடிச்சி சாப்பிட்ருங்க. நம்ம வந்து எந்த மருந்து கடிக்கணும் தேவையில்லை, எந்த விளத்த அடிக்கணும் தேவையில்லை. இதை வந்து கொஞ்சம் விவசாயிகள் வந்து புரிதல் இல்லாமல் செய்யறாங்க. ரெண்டாவது, பூச்சி வராம தடுக்கணும்னா நம்ம வந்து தாய் பூச்சி வந்து அங்கே முட்டை வைக்காத அளவு அந்த அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் மாத்தணும்னா, அதாவது அந்த ஸ்மெல்ல மாத்தணும்னா அந்த பூச்சி வராதுங்க. அதான் அது தெரியாம பூச்சி வெட்டினா அதை போடுங்க இதை போடுங்க. இது கடல் செடினா கடல் செடி வாட வராமல், அதனுடைய வாசம் வராமல், வேற ஏதாவது மேலே கோட்டிங்க மாதிரி ஏதோ ஒரு இலைய தழையாக வந்து கரைச்சி அடிச்சிங்கனால அந்த பூச்சி வராது. கடலைக்கு வர்ற பூச்சி வராமல் இருக்குன்னா கடலை இல்லாத ஏதாவது ஒரு இலைய கரைச்சி அடிச்சாலே போதும். அந்த வாசத்துக்கு வந்து இது நம்ம இடம் இல்லை அப்படின்ட்டு அது வேற இடத்துக்கு
1: போயிடும். இப்போ வயல்களில் பறவை இருக்கிற வகையில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, டீ போர்டு நட்டு வைப்பாங்க. அப்புறம் வயல சுத்தி நெல் பொறி இல்ல வேற ஏதாவது டீ போர்டு மேக்ஸிமம் நாங்க பாத்துக்கிறது.
3: பழ மரங்களை நட்டாலே பறவைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பெரிய மரமா இருக்கோம்னாங்க, சின்ன மரமா நடலாம். வேப்ப மரம் நமக்கு பயனுள்ள மரம் தான், அது மரமும் பயனுள்ள மரம்.
1: நிழல் விழுங்களா?
3: அரச மரம் ஆல மரம் எல்லாம் கிடைக்காது, எல்லாம் மூலிகை மரங்கள். விவசாய டிபார்ட்மெண்ட், நான் ஓபனா பேசுறேன், விவசாய டிபார்ட்மெண்ட் ஸ்கொயர் வை இது வைங்க, சிலுவை மாதிரி வைங்க, வயல்ல ஆந்தை வந்து உட்காரம்னு. ஆந்தை இருந்ததானே வந்து உட்காரம். ஆந்தை நம்ம அழிச்சு விட்டோமே, ஆந்தை வலை ஒண்ணுமே செய்ய வேண்டியது, ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி தேனி வளர்ப்பு வந்து, தேனி நான் சொன்னல, தேனி எண்ணமே அழிஞ்சு விட்டுருக்கு. தேனி இந்த மகரம் சேர்க்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா
1: இருக்கு. இப்போ நம்ம வயல்கள்ல தேனிய ஈர்க்கிற வகையில என்ன பயிர் சாகுபடி பண்ணாமனா தேனி பூச்சி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா?
3: அதாங்க, இந்த 5-6 மரங்கள் எல்லா மரமே வந்து தேனி வளரும்.
1: தேனிக்கல்னாவே பூக்கள் தானே?
3: பூக்கள் தான், இதெல்லாமே பூக்குமே.
1: இப்ப நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா, வெளி மாவட்டங்கள்ல திண்டுக்கல் மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ சொல்லுவாங்க இல்லைங்களா, துளுக்கு சாமந்திங்களா?
3: துளுக்கு சாமந்தி,
1: அது நட்டோம்னா வந்துட்டு
3: சூரியகாந்தில எடுக்கும். சூரியகாந்தில வந்து இந்த இட்டாலியன் தேனின்னு வச்சிருப்பாங்க, அது வந்து சூரியகாந்தில வந்து சாதாரண தேனி போய் தேனி எடுக்க முடியாது, அதனால இட்டாலியன் தேனி வாங்கி வச்சு அதை நல்லா ப்ரொஃபிட்டபிளா செஞ்சுட்டு இருக்காங்க. தெரியும் எனக்கு.
1: இன்டர் கிராப்பிங் பண்றதா இருந்தது.
3: ஆமா, இன்டர் கிராப்பிங் நம்ம சொன்னா அது ரெண்டு ஒண்ணுதான் பிரின்சிபல். இப்போ கள்ள செடிக்கு பக்கத்துல இன்னொரு ஏதாவது ஆமணுக்கு செடி நினைச்சீங்கன்னா ஆமணுக்கு செடி விரும்பி தான் போவோம், கள்ள செடிக்கு வராது இல்லையா? ஏன்னா கள்ள செடி இது நம்ம இடம் இல்லைன்ட்டு அது வேற எங்கேயாவது போயிடும்.
1: நம்ம மண்ணில் அதிக அளவுல இயற்கை உரங்கள் கொடுத்துருக்கோம், இப்போ அதை டாமினேட் பண்ணாதுங்களா ஐயா ஆமணக்கு செடி? ஏன்னா நம்ம போடுறது கடலை கொடியில வந்துட்டு ஆமணுக்கு நட்டோம்னா ஆமணுக்கு நீ பெருசா வளர்றது இல்லைங்களா?
3: ரொம்ப பெருசாலாம் வளராது, இருந்தாலும் அதோட நிழல் வேணா தொந்தரவு பண்ணுவாங்க, தவிர அதோட வேர் வந்து சாப்டான வேர், அதனால பெரிய பாதிப்புலாம் எந்த பாதிப்பும் இருக்காது. அதோட பக்கத்துல எல்லாமே பயிர் பண்ணலாம்.
1: சரிங்க, ஒரு நல்லது செய்யற பூச்சி அழிச்சா அது எந்த அளவுக்கு விவசாய வயல்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியதா இருக்குங்கய்யா?
3: போய் பாம்பு அழிச்சிங்கன்னா எலி போயிடும். எலி அழிக்கிறதுக்கு பாம்பை தான் வளர்க்கணும். அதான் அது மாதிரி தான், இப்போ எலி பாம்பு ஐயோ பயந்துக்கிட்டு பாம்பு அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கேன், ரெண்டையெல்லாம் இல்லை சார், நமக்கு நேரடியாக மோதல் வராத வரைக்கும் பாம்பெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய விடலாம், ஃப்ரீயாக விடலாம். உதாரணம் தான் சொல்கிறேன், பாம்பு வந்து எலியை பிடிச்சி விட்டுறோம், அதுக்கு நமக்கு வேலை இல்லை. அதே மாதிரி ஆந்தையும் அப்படி தான், எலி காண்டாமிருக்கம் வந்து பிடிச்சிடும். அதான் உணவுச்சங்கலி இயற்கை விவசாயம்.
1: இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதுனால இயற்கையான உணவு சங்கிலியே பாதிக்கப்படுது இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு இருக்குங்கய்யா?
3: அதாவது விவசாயிகள் வந்து மோசமான நிலையில இருக்காங்க. உங்களுக்கு

0: கொஞ்சம் வருவாய் வரும்னா ரொம்ப லிமிட்டட் சைஸ் எக்ஸசிவா போகாம ரொம்ப குறைத்த அளவுல ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ பயன்படுத்துறது வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரேடியா முரண்பாடா என்ன மாதிரி வந்து நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன்னு போறது வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. அதனால ரொம்ப பண்ணுனா ரொம்ப மோசம். அதாவது விவசாயிகள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பிருடான் குருணை எல்லாம் போறாங்க, கீரை பிருடான் குருணை
1: மண்ணிலேயே
0: 17 வருடம் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால அது மாதிரி இதெல்லாம் பண்ணாம இந்த தொட்டா சாவர மாதிரி உள்ளதை மட்டும் பயன்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் இயற்கை விவசாயம் நல்லா இருக்கும்.
1: இப்போ நம்ம வயல்களை பார்த்தீங்கன்னா அதிக அளவுல களைகள் முளைக்கிறது இல்லைங்களா, இந்த உயிர் சங்கலிக்கும் களைகளுக்கும் ஏதாவது
0: களைகள் இருந்தா களைகள்னு சொல்ல முடியாது, அது ஒரு உயிரினம் ஒரு பயிர் தான். இந்த களைகள்லயே நிறைய பூ பூக்கும், எல்லாமே செய்யும். களைகளை வந்து நம்ம மக்கி உரமாக்கணும், அதான் நம்மளுடைய பாலிசியா இருக்கணும். களைகள் வந்து வளர்ந்த உடனே கொஞ்சம் ஆனவொடனே அது வந்து உரமாயிடும், அதை வந்து உழவடிச்சு இல்லை மண்ணை ஓட்டு முடியாது செய்யலாம். களைகள் வந்து ஒரு பெரிய திருட்டணி கிடையாது விவசாயம்.
1: இப்ப இயற்கை விவசாயத்துல பூச்சிகளை கட்டுப்படுத்துற இயற்கை முறைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதிகமா இயற்கை பூச்சி வெரைட்டி எல்லாம் நம்ம பயன்படுத்திருக்கோம். உங்களுடைய 40 வருஷம் விவசாயத்துல இருக்கிற அனுபவத்துல
0: பூச்சி வெரைட்டின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க தேவை. அதாவது பூச்சிக்கு பிடிக்காத வாசனை அவ்வளவுதான் பூச்சி வெரைட்டி. பூச்சிக்கு பிடிக்காத வாசனை எந்த மரத்துல அடிச்சாலும் தெளிச்சாலும் வேறு வழியா கொடுத்தாலும் அதுதான் பூச்சி வெரைட்டி. அதனால இந்த வதக்கு இது கசப்பு தான் கொடுக்கணும் இனிப்பு தான் கொடுக்கணும் கணக்கு கிடையாது. மைண்டை மாத்தணும். தாயாந்து பூச்சி வந்து முட்டை வைக்க வர இடத்துல குஞ்சுக்கு தேவையான உணவு இல்லைன்னா அது அந்த இடத்துல முட்டை வைக்காது. வேற எக்ஸாம்பிள் உதா முருங்க மரத்தில் பார்த்தீங்கன்னா முருங்க மரத்தில் எங்கன முருங்கை மரம்னாலும் அந்த பூச்சி வந்து முட்டை எடுத்து அது வண்ணத்து பூச்சியாக மாறி போகுது. நம்ம முருங்கை மரத்து மேலே வந்து முருங்கை மரத்து மேலே வேற ஏதாவது ஒரு பூச்சி ஏதாவது ஒரு இன்ச்சாறு ஏதாவது ஒரு ஜலைச்சாரோ இல்லை இஞ்சிச்சாரோ ஏதோ ஒன்று அடித்தோம்னா கண்டிப்பாக அங்கே வராது. அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. நமக்கு வந்து பணப்பயிரலை கல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக சேதமாகும்.
1: இப்போ இயற்கை விவசாயத்தில் உயிரின பன்மை ஏன் முக்கியமாக கருதப்படுதுங்க ஐயா?
0: இயற்கை விவசாயம்னா உயிரின பன்முகத்தன்மை தான். எல்லா உயிரும் இருக்கணும், அதுக்காக நன்மை செய்யற ஒரு உயிர் மட்டும் இருந்தால் அது செத்து போயிடும். ஏன்னா அதுக்கு உணவு சங்கிலியில் வந்து அது வந்து பாதிப்பாகிடும். அது சாப்பிட்றதுக்கும் பூச்சி இருக்கணும். நீ எல்லாமே உணவு சங்கிலியில் உணவை கழிவுனா இதாகிடும். நிறைய உணவு சங்கிலி பற்றி நிறையா பேசலாம். அதாவது பாக்டீரியா அதாவது நுண்ணுயிர்லேருந்து அந்த உணவு சங்கிலி எடுத்திங்கன்னா மனிதன் தான் கடைசி, மனிதன் தான் கடைசி உயிரினம் அந்த உணவு சங்கிலியில். ஆனால் மனிதன் தான் எல்லா உயிரினத்துக்கும் திருட்டணிங்காக இருக்குது. அதாவது சவாலாக இருக்குது எல்லா உயிரினத்தினுடைய சமன்பாடை வந்து அழிக்கிறது நம்ம மனித இனம் தான். அண்ணன் அதனால் மனித இனம் மட்டும்தான் பெருகிட்டு இருக்கு உலகத்தில். பாக்கி எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் அந்த இவ்வளோ தான் இருக்கணும் இதுதான் அந்த உணவு சங்கிலில் உள்ள ரேட்டு அப்படின்னா அது எப்படி இருக்குது. ஆனால் மனித இனம் மட்டும்தான் அதிகமாக பெருகிட்டே போகுது.
1: இப்போ ஒரே பயிரை மட்டும் சாகுபடி பண்ணுறதுனால இந்த உணவு சங்கிலிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குங்களையா? இல்லை வேற மாற்று பயிர் பண்ணால் கூட மாறுபடுங்களா?
0: நிச்சயம் மாறுபடும். ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஒரு உயிரினம் வந்து வாழறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்குது. அதனால் மாற்று பயிர் செய்கிறது மண்ணுடைய வளத்தையும் மேம்படுத்தலாம், பன்முகத்தன்மையும் மேம்படுத்தலாம், அந்த உணவு சங்கிலியும் கண்டிப்பாக மேம்படுத்தலாம்.
1: இப்போ உங்களுடைய விவசாய அனுபவத்தில் இயற்கை விவசாயத்திற்கு மிகவும் உதவுற உயிரினங்கள் நீங்கள் என்னங்கய்யா கண்டறிஞ்சிருக்கீங்க?
0: எதையுமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுங்க. எல்லா உயிரினமும் நமக்கு தேவையான உயிரினம் தான். பன்முகத்தன்மையில் எல்லாமே நன்மை செய்கிற பாக்டீரியாவும் இருக்கணும், தீமை செய்கிற பாக்டீரியாவும் இருக்கணும், நன்மை செய்கிற பூச்சிகளும் இருக்கணும், கெட்டது எல்லாமே அது ஒரு சமன்பாடு. ஒரு உணவு சங்கிலியில் கரெக்டாக இருந்தால் நமக்கு வேலை இல்லை. முன்னாடி நம்ம திருந்தணும், மனித இனம் வந்து திருந்தணும் அதிகமாக வந்து இந்த உணவு சங்கிலியை காலி பண்ணாமல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து மயிலினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டு. இப்போ எங்கள் ஏரியாவில் மயிலினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு ரொம்ப பெரிய தொந்தரவாக இருக்குது விவசாயத்துக்கு. எதையுமே வைக்க மாட்டேங்குது. கடலை வரைக்கும் நோண்டி சாப்பிட்டு போயிடுது, நெல் பயிர் சாப்பிட்றது எல்லாத்தையும் சாப்பிடுது. இதுக்கு வந்து ஏன் இப்படி பெருகி போச்சுன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முடியும் இங்கே மயிலே கிடையாது. நம்ம ஏரியாவில் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மயிலே கிடையாது. இப்போ நிறையா வந்து இருக்குது காரணம்னா அது ஆரம்பத்துலேருந்து இப்போ வந்து அதிகமாக வளர்ந்துட்டு. காரணம்னா அதுகளுடைய எதிரி இல்லை, அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கானதுலோ அதை முட்டையை தீர்த்து சாப்பிட்டு போகிறதுக்கான ஒரு எதிரி இல்லைனாலும் இப்போ அந்த இடத்துல ஒரு உணவு சங்கிலி வந்து ஒரு கேப் விட்டு நரிகளும் பூனையும் எல்லாம் காலி பண்ணி விட்டாங்க பசங்க. நரி வந்து ஏதோ ஒரு கையில் அழிஞ்சு போச்சு, பூனையும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் அந்த வந்து அந்த உணவு சங்கிலியில் வந்து மயிலில் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஒரு இது வந்து அழிஞ்சு போனதுனால இப்போ எங்கே பார்த்தாலும் மயில் நிறையா இருக்குது. பார்த்தா மயில் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுது, எங்களுக்கு மயிலுக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு கவர்மெண்ட்டில் போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அதெல்லாம் எல்லாம் சமமாக இருக்கும். நம்ம தான் தப்பு பண்ணுறோம்.
1: நம்ம முதல்ல திருந்தி நம்மளை நம்பி இருக்கிற உயிரினங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இயற்கையான உணவு சங்கிலியை விவசாயிகள் பாதுகாக்கிறதுக்கு என்ன நடைமுறைகள்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும் ஐயா?
0: நடைமுறைகள் பின்பற்றணும்னு பூச்சி உயிர்கொல்லி சொல்றோம் இல்லையா, பூச்சிக்கொல்லி அதனுடைய பயன்பாடு குறைக்கணும் ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாமல் ஒரு உயிரினத்தை வந்து நம்ம அழிக்கிறது வந்து நல்லதில்லை. எந்த உயிரினமாக இருந்தாலும்

0: எல்லாமே நமக்கு தேவையானது தான். சில விஷயங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணால் சில விவசாயிகள் செய்வாங்க, ஆனால் ரொம்ப எக்ஸசிவாக போய் எதையுமே வந்து அழிக்க வரணும். எந்த உயிரினம் சரி, பாம்புல இருந்து பாம்பெல்லாம் விளங்குறானுங்க, பாம்பு இல்லைன்னா நம்ம எலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால எல்லா உயிரினமும் நம்மளோட ஒத்து வாழணும், நம்மளும் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு போல தான் சிறப்பாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ உங்க வயல்ல நீங்க என்ன பயிர் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
0: நம்ம வந்து தோட்டக்கலை தான் அதிகமாக, தென்னை மா கடலை அது மாதிரி பயிர்கள் தான், எள்ளு.
1: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி வச்சுட்டு
0: நல்லா இருந்தது. அந்த புயல் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டு கோடி ஒரு 70-80 கோடி.
1: இப்போ நடைமுறையில் என்னங்க இருக்கு?
0: வீட்டெல்லாம் சும்மா சிம்பிளாக இருக்கும், வீட்டு தோட்டம் தோட்டம் இருக்குது. தோட்டம்லாம் வீட்டில் தென்னை மரம், மாமரம், முந்திரி எல்லா வகையான மரமும் இருக்குது. அதில் இன்னும் சிறப்பு என்னென்னா, ஒரு புயலுக்கு முன்னாடி ஒரே மாமரத்தில் வந்து 70 வெரைட்டி ஒட்டு கட்டியிருந்தோம்.
1: காய் காய்ச்சிருந்ததுங்களா?
0: ஒட்டு கட்டுறது திசு கல்ச்சர் மாதிரி தான் அது. எத்தனை அவ்வளோதான் என்னால் கொண்டு வர முடியல, அந்த வெரைட்டி அவ்வளோதான் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. அந்த ஏரியாவில் அவ்வளோதான் இருந்தது. எல்லாமே காய்க்கும், என் தாய் மரம் என்னவோ அதே மாதிரி காய்க்கும்.
1: சரிங்க,
0: அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. என்ன அது, சில பேர் மாமரத்தெல்லாம் வெட்டி அறியாங்களா, வெட்டி அறிய வேண்டியதில்லை, எல்லாத்தையும் மேலே மாற்றிடலாம் அப்படின்னு கிராஃப்டிங் வந்து.
1: சரிங்க, மண்ணை பாதுகாத்து தான் நாளைய தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பாக வழங்க முடியும்னு இன்றைய உரையாடலில் எங்களுக்கு உணர்த்தியிருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும், நேர்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுவாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமாங்க ஐயா?
0: கொடுங்க.
1: குறித்து கொள்ளுங்கள் நேர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு சி ராஜசேகரன் ஐயா அலைபேசி எண் 9751-00-23-70. மீண்டும் ஒரு முறை 9751-00-23-70. மிக்க நன்றி ஐயா.
0: வணக்கம், நன்றி.
2: கவனிச்சியா பொங்குடி, இயற்கை விவசாயத்துல உணவு சங்கிலியின் முக்கியத்துவத்தை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வேட்டைக்காரன் இருப்பு சி ராஜசேகரன் அவங்க எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சாகுபடி வயல்ல உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்த பறவை இனங்களே உங்களுக்கு உதவி செய்தான்.
1: இவங்க வச்சிருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையில மா, முந்திரி, எள்ளு, கோழி, ஆடு இப்படி பசுமையான சூழல்ல வாழ்ந்துட்டு வராங்க.
2: அந்த மாதிரி நாமளும் வாழணும்னு சொல்ற, அப்படிதானே பொங்கடி?
1: அதானே, புரிஞ்சா சரிதான்க்கா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3. வானில் ஒரு வண்ண திருவிழா. ஆம் நேர்களே, காமேஸ்வரம் நீலக்குடி கடற்கரையில் காற்றாடி விடும் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கண்கவர் நிகழ்ச்சியை நீங்களும் நேரில் கண்டு களிக்க செல்லலாம் நேர்களே. காமேஸ்வரம் நீலக்குடி கடற்கரைக்கு விழாவின் நேரடி ஒளிபரப்பு நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 4 மணிக்கு வானில் ஒரு வண்ண திருவிழா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

0: இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியை கேட்க ஆவலோட காத்துட்டு இருக்க எல்லா காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம்ங்க. இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்கலாம், திருவாரூர் திருவிக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: அனைவருக்கும் வணக்கம். திருவிக கல்லூரி இளைய பாரதம் நிகழ்ச்சியின் சென்ற வார தொடர்ச்சி இனிதே துவங்குது. போன வாரம் கவிதை, கதை, பட்டிமன்றம், பாடல் எல்லாமே கேட்டோம். இந்த வாரமும் அதே மாதிரி பல சுவையான நிகழ்ச்சிகள் தொடங்க போகுது, கேட்டு ரசிங்க.
2: வாங்கலாம், ஒரு பாட்டு கேட்கலாம். அதுவும் பாரதியார் பாட்டை பாட வராங்க இளங்கலை தமிழ் மாணவி மு சோபனா.

0: அடடா, பாட்டை கேட்டதுமே புல்லரிக்குது. சோபனா அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு கதை. உலகத்திலேயே அறத்தை பற்றி சொல்ல திருவள்ளுவர் போல ஒரு ஞானி கிடையாது. அப்படிப்பட்ட வள்ளுவர் நமக்கு என்ன மாதிரியாக வழிகாட்டுவார் அப்படின்னு வள்ளுவர் தந்த உளி என்ற தலைப்பில் கதையாக சொல்ல வராங்க முதுகலை தமிழ் மாணவி ஏ. தரணி.
1: வணக்கம். மாணவர்களின் மனதில் உழைப்பையும் முயற்சியையும் ஆழமாக விதைக்க முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு உயிர் கொடுக்கும் ஒரு வாழ்வியல் கதை. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான கிராமத்துல புகழ்பெற்ற ஒரு அரசு பள்ளி இருந்தது. அங்கு அறிவியல் பாடம் எடுக்கும் அன்புக்கரசர் என்ற ஆசிரியர் இருந்தார். அவர் மாணவர்களுக்கு வெறும் பாடத்தை மட்டும் நடத்த மாட்டார். ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் என்ன திறன் என்பதை உற்று நோக்கி அதை வெளிக்கொண்டு வருவார். அவரோட வகுப்புல ஒரு மாணவன் இருந்தான். அவன் பேரு கதிரவன். அவன் நல்ல புத்திசாலி. ஆனா அவன் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எதுக்கும் முயற்சி செய்ய மாட்டான். நமக்கு வராது, இது கஷ்டம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சோம்பேறித்தனம்.

0: மாதான் இருப்பான். நாளைக்குன்னு தள்ளி போடுவான். இந்த குணத்தினால தொடர்ந்து பரீட்சையில் ஃபெயில் தான் ஆனான். அவன் முயற்சி செய்யாமல் தனக்கு மொத்தமாக வராதுன்னு தான் எதற்கும் லாயக்கற்றவனு அவனை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை அவன் ஆள் மனசில் பதிச்சிட்டான். இதை கவனித்த ஆசிரியர் இவனுக்கு வாழ்க்கையையும் அறிவையும் அறிவியலாக கற்றுத்தரணும்னு தான் வகுப்புக்கு வரும்போது கையில் ரெண்டு விதைய கொண்டு வந்தார். மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, இன்று உங்களுக்கு ஒரு நேரடி தேர்வு. இந்த ரெண்டு விதைகளையும் நான் ரெண்டு மாணவர்களிடம் தருவேன். யார் சரியாக வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசுன்னு சொல்லிட்டாரு. ஒரு விதைய கதிரவன்கிட்டையும் இன்னொரு விதைய வகுப்பில் சுறுசுறுப்பாக இருக்கும் அகிலனிடமும் கொடுத்தார். அகிலன் தன்னோட விதைய விருப்பத்தோட வாங்கினான். வீட்டிற்கு கொண்டு போய் பத்திரமா மண்ணில் நட்டான். அந்த செடிக்கு நாள் தவறாமல் தண்ணீர் ஊற்றினான். காற்று அடித்தப்போ அதை மூடி வச்சான். வெயில் அதிகமாக இருக்கும்போது நிழல் தந்து பாதுகாத்தான். கண்மணி போல வளர்த்தான். நம்ம தம்பி கதிரவன் தான் விதையை வீட்டிற்கு கொண்டு போய் தொட்டியில் போட்டு வச்சான். மொதல் ரெண்டு நாளைக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு அது தானாக வளர்ந்துருன்னு போயிட்டான். ஆனால் ரெண்டு வாரம் ஆகியும் முளைக்கல. உடனே, ஐயோ, நமக்கு மட்டும் எதுவும் வராது, ஏமாற்றம் சலிப்பு தாழ்வு மனப்பான்மை வந்தது. இந்த விதை முளைக்காது, நமக்கெல்லாம் இது சரி வராதுன்னு அவனே முடிவு பண்ணிட்டான். தொட்டியை ஒரு மூலையில் தூக்கி எறிஞ்சிட்டான். ஒரு செயல் செய்யணும்னா முயற்சி இருக்கணும். ஆனால் அவன் அதையே விட்டுட்டான். ஒரு மாதம் போச்சு. ஆசிரியர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு செடியை காட்டுங்கன்னு சொன்னார். அகிலன் முகம் பிரகாசமாக இருந்தது. ஏன்னா அவன் கையில் முயற்சி இருந்துச்சு. அகிலன் கொண்டு வந்த தொட்டியில் அழகான பச்சை பசேல்னு முட்டுக்களோட பூக்க தயாராக இருந்தது. ஆசிரியர் கதிரவனை பார்த்து, உன்னோட செடி எங்கன்னு கேட்டார். கதிரவன் தலையை குனிஞ்சு, ஐயா, ரெண்டு நாளும் தண்ணீர் ஊற்றுன, முளைக்கலை, கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு வாடிய முகத்தோட கூறினான். ஆசிரியர் கதிரவனை பார்த்து சொன்னாரு, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதுதாண்டா முயற்சி அப்படின்னு சொன்னார். சிற்பியின் கையில் இருக்கும் புலி ஒரே அடியில் பாறை சிலையாக மாறாதுடா. சலிக்காம அடிச்சாதான் அழகான சிற்பமாக மாறும். அது போல தான் உழைப்பும். உன் சோம்பேறித்தனத்தினால உன் முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுட்ட. ஆனால் அகிலன் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் உழைத்தான். அதனால தான் அவன் விதைச்ச விதை அவன் கையில் நிற்கிது. வள்ளுவரே சொல்லியிருக்காருடா, முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும்னு. இந்த குரலை கூறி கதிரவனுக்கு உழைப்பின் அவசியத்தை உணர்த்தினார். தன்னோட தவற உணர்ந்த கதிரவன் இனி எதையும் பாதியில் கைவிட மாட்டேன்னு முயற்சி செய்வன் என்று உறுதியளித்தான். ஆசிரியர் வள்ளுவன் தந்த உளி விருதை இருவருக்கும் வழங்கி பாராட்டினார். கதிரவனை போல இங்க பல பேர் தன்னோட மனசுல ஏற்றத்தாழ்வா இருக்காங்க. முயற்சி என்கிற விதைய நட்டாங்கன்னா ஒரு நாள் விதை மரமாக வளர்ந்து கனி தரும் என்பது உறுதி. எனவே விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும். நன்றி.
1: அருமை. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உறவை தன்னோட கதையில சொன்ன தரணி அவர்களுக்கு நன்றி.

கண்ணியமான வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல்.

0: அடுத்து ஒரு கவிதை. சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்கிறோம், ஆனால் பெண்களுக்கு அது எவ்வளோ கிடைச்சிருக்கு, இல்லை எதெல்லாம் தேவை அப்படின்னு தன்னோட கவிதையில் சொல்ல வராங்க முதுகலை தமிழ் மாணவி வே. வினிதா.
1: வணக்கம். எலிகளுக்கு விடுதலை பூனைகளால் கிடைக்காது, பெண்களுக்கு விடுதலை ஆண்களால் கிடைக்காது. எலிகளுக்கு விடுதலை பூனைகளால் கிடைக்காது, பெண்களுக்கு விடுதலை ஆண்களால் கிடைக்காது. மண் புழுவாய் நெளிந்தது போதும் பெண் புலியாய் புறப்படினாலும், மண் புழுவாய் நெளிந்தது போதும் பெண் புலியாய் புறப்படினாலும். புழுவை கூட சீண்டினால் சீற்றம் வரும், பெண்ணே உனக்கு சீற்றம் எப்போது வரும். புழுவை கூட சீண்டினால் சீற்றம் வரும், பெண்ணே உனக்கு சீற்றம் எப்போது வரும். கொட்ட கொட்ட குனிந்தது போதும் புராண புழுகை நம்பியது போதும், கொட்ட கொட்ட குனிந்தது போதும் புராண புழுகை நம்பியது போதும். புதுமை கருத்தை ஏற்றிடல் வேண்டும், புதுமை கருத்தை ஏற்றிடல் வேண்டும். ஆண்கள் என்பதால் ஆணவம் கொள்வது ஏன், பெண்கள் என்பதால் அடிமைப்படுத்துவது ஏன். ஆண்கள் என்பதால் ஆணவம் கொள்வது ஏன், பெண்கள் என்பதால் அடிமைப்படுத்துவது ஏன். அடிமை விலங்கை தகர்த்திடல் வேண்டும், ஆணுக்குள்ளே சுதந்திரம் பெண்ணுக்கும் வேண்டும். அடிமை விலங்கை தகர்த்திடல் வேண்டும், ஆணுக்குள்ளே சுதந்திரம் பெண்ணுக்கும் வேண்டும். அர்த்தமற்ற சுதந்திரம் யாருக்கு வேண்டும், அர்த்தமற்ற சுதந்திரம் யாருக்கு வேண்டும். புதியதோர் உலகம் செய்திடல் வேண்டும், புதுமை பெண்கள் அதனை ஆள வேண்டும். புதியதோர் உலகம் செய்திடல் வேண்டும், புதுமை பெண்கள் அதனை ஆள வேண்டும். பாதை யாவும் பாதம் படும் வரை வெற்றிடமே, சோலை யாவும் மழை பெய்யும் வரை போர்க்களமே. பாதை யாவும் பாதம் படும் வரை வெற்றிடமே, சோலை யாவும் மழை பெய்யும் வரை போர்க்களமே. கோழையாக நீ இருக்கும் வரை கேலியாகத்தான் ஊர் நகைக்கும், கோழையாக நீ இருக்கும் வரை கேலியாகத்தான் ஊர் நகைக்கும். பேதை போல மனம் பதைக்கும், ஆம் உண்மை சற்று கசக்கும். பேதை போல மனம் பதைக்கும், ஆம் உண்மை சற்று கசக்கும். ஆகையால் துணிந்து சபை ஏறிவிடு, ஒரு கை பார்த்து விடு அடிமை பெண்ணே. ஆகையால் துணிந்து சபை ஏறிவிடு, ஒரு கை பார்த்து விடு அடிமை பெண்ணே. தலை நிமிரட்டும் விழி திமிரட்டும், மடமை உடையட்டும் மெய்யியல் மலரட்டும், புதுமை பிறக்கட்டும் பெண்ணியம் சிறக்கட்டும். தலை நிமிரட்டும் விழி திமிரட்டும், மடமை உடையட்டும் மெய்யியல் மலரட்டும், புதுமை பிறக்கட்டும் பெண்ணியம் சிறக்கட்டும். ஆணாதிக்கமாக இருந்தால் என்ன, அது யார் ஆதிக்கமாக இருந்தால் என்ன. ஆணாதிக்கமாக இருந்தால் என்ன, அது யார் ஆதிக்க

0: பக்கமாக இருந்தாள் என்ன. அதட்டு முதடுகள் அடங்கட்டும், அடிமை எண்ணம் ஒளியட்டும். அதட்டு முதடுகள் அடங்கட்டும், அடிமை எண்ணம் ஒளியட்டும். விடுதலை விடியட்டும், பெண் சுதந்திரம் அடையட்டும். விடுதலை விடியட்டும், பெண் சுதந்திரம் அடையட்டும். நன்றி.
1: அருமை. பெண் விடுதலையின் முக்கியத்துவத்தை தனது புரட்சி கவிதையால் கூறிய வினிதா அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு பேச்சு. ஔவையாரோட மிக முக்கிய கருத்தான எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படிங்கிற தலைப்புல பேச வருகிறார் இளங்கலை தமிழ் மாணவி பிரின்சி.
2: கள்ளில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லின் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே அங்கே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாக்கி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பயிழ்ந்த நருந்தமிழே என்று என் தமிழன்னையின் திருவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமையை கொடுக்கவில்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தனித்திறமையை கொடுத்திருக்கிறார். தனித்திறமையை கண்டுபிடிப்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். மீன் நீரில் தனது இயல்பான திறமையை வெளிப்படுத்தும். குரங்கு மரக்கிளைகளில் தனது இயல்பான ஆற்றலை வெளிப்படுத்தும். அதுபோல ஒரே அளவுகோளால் எல்லா மனிதர்களையும் மதிப்பிட முடியாது. ஒரு மருத்துவருக்கு அறுவை சிகிச்சை செய்வது எளிது. ஆனால் ஒரு விவசாயி போல நிலத்தில் உழைப்பது அவரால் முடியாது. அதேபோல் விவசாயியால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இதில் இருவரின் திறமையும் உயர்ந்ததே. வெற்றி பெற்றவர்களை பார்த்து அவருக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்வோம். ஆனால் இன்று அவருக்கு சுலபமாக தெரியும் அந்த வெற்றியின் பின்னால் பல வருட கடின உழைப்பும் இடைவிடாத பயிற்சியும் எண்ணற்ற தோல்விகளும் மறைந்திருக்கின்றன. ஒருவரின் பலவீனத்தை வைத்து அவரை எடை போடாதீர்கள். அவரின் பலத்தை வைத்து மதிப்பிடுங்கள். பிறரின் பாதையில் நடக்க நினைப்பதை விட உங்களுக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்குங்கள். இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த கருத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே காலத்தால் அழியாத சிந்தனைகளை விதைத்த ஔவையார் தமது தனிப்பாடலில் மிக அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்துள்ளார். ஒரு நாள் ஔவையார் சோழ மன்னனை காண அரசவைக்கு சென்றார். அப்போது பேசி கொண்டிருக்கும் போது சோழ மன்னன், ஔவையே, இந்த உலகத்தில் வெகு சிலர்தான் தனித்திறமையுடன் பிறந்திருக்கிறார்கள். அந்த திறமையை வைத்து அவர்கள் செய்கின்ற செயலை வேறு யாராலும் அவ்வளவு திறம்பட செய்ய முடியாது என்று கூறி ஒரு இரண்டு மூன்று நபருடைய பெயரை கூறினார். உதாரணத்திற்கு, இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் பெருங்காப்பியத்தை எழுதணும்னா அவரை விட்ட ஆள் இல்லை அப்படின்னு ஒருவருடைய பெயரை சொன்னார். பெருங்காப்பியம்னா கம்பர் கூடத்தான் பெரிய காப்பியத்தை எழுதியிருக்காரு. ஒருவேளை கம்பர் பேரை சொல்லியிருப்பாரோ தெரியல. ஆனால் அந்த பேரை கேட்டதும் ஔவையாருக்கு இதுக்கு நாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே ஔவையார் அவையிலிருந்து எழுந்து சொன்னாங்க, மன்னனே, நீங்கள் தூக்கணாங்குருவி கூட்ட பார்த்துருக்கீங்களா? வெறும் காய்ந்த சருகுகளை வைத்து தன்னுடைய அழகாலேயே அவ்வளவு நேர்த்தியாக கூடு கட்டும். அதே மாதிரி தான் அரக்கு என்கிற இயற்கையான பசையை ஒரு பூச்சி உருவாக்கும். அந்த பசை அவ்வளவு வலிமையானதா இருக்கும். கரையான் மிகச்சிறிய பூச்சி, அது பெருசு பெருசா புற்று கட்டும். பாம்புக்கே அதுதான் புற்று கொட்டி கொடுக்கும். அது என்ன சிவில் இன்ஜினியரிங்கா படிச்சுட்டு வந்துச்சு? தேன் பூச்சி பூவிலிருந்து தேனை கொஞ்சம் கூட கீழே சிந்தாம உயரமான மரத்தின் உச்சியில் கொண்டு சென்று தேன்கூட்டை மிக நுட்பமாக கட்டுகிறது என்று கூறி ஔவையார் பாட தொடங்குகிறார். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. ஒருத்தர் ஒரு காரியத்தை ரொம்ப திறமையாய் செய்கிறார்கள் என்பதற்காக மற்றவர்கள் திறமையற்றவர்கள் என்பது அர்த்தமில்லை என்று ஔவையார் தமது பாடலில் வெறும் புழு பூச்சிகளை கொண்டு மிக எளிமையாக விளக்கியிருக்கிறார். பறவைக்கு பறப்பது எளிது, மீனுக்கு நீந்துவது எளிது, மனிதனுக்கு சிந்திப்பது எளிது. ஆனால் மற்றவரை போல வாழ முயற்சிக்கும் போது வாழ்க்கை கடினமாகிறது. நம் திறமையை உணர்ந்து பிறரின் திறமையை மதித்து வாழ்ந்தால் இந்த உலகில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. ஏனெனில் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிற கருத்தை தன்னோட பேச்சா

0: அடுத்து ஒரு பாடல், பாரதியார் உலகத்தை நோக்கி கேள்வி கேட்கிற ஒரு பாடல், தமிழரசி குரல்ல கேட்கலாம் வாங்க.
1: நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பணம்தான்.

வெறும் காட்சி பிழைதானோ, காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, நானும் ஓர் கனவோ, இந்த

0: அருமை. பாரதியார் நம்மள்கிட்ட கேட்ட கேள்வியை தன்னோட பாட்டில் கேட்டிருக்காங்க. தமிழரசிக்கு நன்றி. அடுத்து ஒரு கவிதை. கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு சொன்னார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கனவு தேசம் எப்படி இருக்குன்னு தன்னுடைய கவிதையில சொல்ல வராங்க முதுகலை தமிழ் மாணவி இரா அர்ச்சனா.
1: கனவு காண சொல்கிறது, காணத்தான் முடியவில்லை. வறுமையில்லா நாடென்கிறார்கள், வளமாய் வாழத்தான் வழியே இல்லை. பசியோடு உறங்கும் மழலைகள் இருக்க பகட்டும் ஆடம்பரமும் எதற்கு? படித்தவருக்கே வேலையில்லா சூழலில் பத்தோடு பதினொன்றாய் நானுமா? படித்தவருக்கே வேலையில்லா சூழலில் பத்தோடு பதினொன்றாய் நானுமா? கனவு காண சொல்கிறது, காணத்தான் முடியவில்லை. அன்பே தெய்வமென வேதம் மோதுகிறார்கள், அமைதியை

0: காணத்தான் வழியே இல்லை. சாதி மதம் பிரிக்கும் பேதமிருக்கையில் சமத்துவ பாதை தெரியவா போகிறது? சுதந்திரத்தை சுவாசிக்க நினைக்கும் பெண்களுக்கோ சுவரில்லா சிறைதான் மிச்சமாகிறது. சுதந்திரத்தை சுவாசிக்க நினைக்கும் பெண்களுக்கோ சுவரில்லா சிறைதான் மிச்சமாகிறது. கனவு காண சொல்கிறது, காணத்தான் முடியவில்லை. இயற்கையை சொர்க்கம் என வர்ணிக்கிறார்கள். சுத்தமா சுவாசிக்க வழியே இல்லை. பசுமையை அழித்து வளர்ச்சி தேடும் மனிதனின் ஆசைக்கு எல்லையே இல்லை. புகையால் பூமி மூச்சு திணற எதிர்காலம் நோயின் நிழலில் நிற்கிறது. புகையால் பூமி மூச்சு திணற எதிர்காலம் நோயின் நிழலில் நிற்கிறது. கனவு காண சொல்கிறது, காணத்தான் முடியவில்லை. மனிதம் வாழும் உலகம் என்கிறார்கள். மனிதநேயம் தான் வாழவே இல்லை. உயிர்களின் மதிப்பை மறந்துவிட்டு உரிமைகளை மட்டும் பேசுகிறார்கள். உயிர்களின் மதிப்பை மறந்துவிட்டு உரிமைகளை மட்டும் பேசுகிறார்கள். கனவு காண சொல்கிறது, காணத்தான் முடியவில்லை. எதிர்காலம் மொளிரும் என்கிறார்கள். எதிர்நோக்கி பயணிக்க பாதையே இல்லை. விடியலை தேடி விழித்த கண்களில் விடை தெரியா இருளே நிரம்புகிறது. இருளிலே மறைகிறது எண்ணற்ற கனவுகள். விடியலை தேடி விழித்த கண்களில் விடை தெரியா இருளே நிரம்புகிறது. இருளிலே மறைகிறது எண்ணற்ற கனவுகள். கனவுகள் நினைவாகும் என்ற நம்பிக்கையில் கனவை நினைவாக்க புறப்படுவோம். கனவுகள் நினைவாகும் என்ற நம்பிக்கையில் கனவை நினைவாக்க புறப்படுவோம். நன்றி.
1: கனவு தேசம் பற்றி சொன்ன அர்ச்சனாவுக்கு நன்றி. அடுத்ததா ஒரு பேச்சு, அகிம்சை உலகத்தோட உயர்ந்த பண்பு. அப்படிப்பட்ட அகிம்சை வழியில தன்னோட வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த தலைமகன் தான் மகாத்மா காந்தி. தேசம் காத்த தேசப்பிதா பற்றி பேச வராரு மா தீபக்.
2: பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு என்னவென்றால் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களை பற்றி. உலகம் முழுவதும் போர்கள், வாள்களாலும் பீரங்கிகளாலும் இரத்த வெள்ளத்தாலும் வெல்லப்பட்ட வரலாறையே தான் நாம் பார்த்திருக்கிறது. இரத்த ஆறு ஓடாமல் எந்த விடுதலையும் சாத்தியமில்லை என்று அகில உலகமே நம்பிய காலத்தில், அகிம்சை என்ற பேராதயத்தை கையில் எடுத்து ஒரு சொட்டு இரத்தம் சிந்தாமல் ஒரு வல்லரசியே அடிப்பணிய வைத்த நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிக்கே உரியது. அவன் வெறும் மனிதனல்ல, ஒரு யுகத்தின் நம்பிக்கை. தென்னாப்பிரிக்காவில் ஒரு சாதாரண வழக்கறிஞராக தான் பயணத்தை தொடங்கிய காந்தியடிகள் அங்கே வெள்ளேறிகளின் இனவெறிக்கு எதிராக தன் முதல் போராட்டக் குரலை உயர்த்தினார். தென்னாப்பிரிக்கா ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பயணச்சீட்டை வைத்திருந்தும் கருப்பர் என்ற கணத்திற்காக ரயில் பெட்டியிலிருந்து இரவோடு இரவாக தூக்கி எறியப்பட்ட அந்த கணத்தில்தான் ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம் சார்ந்த காந்தி உலகமே போற்றும் மகாத்மா காந்தியாக மாறினார். இந்தியா திரும்பிய அவர் உடனே போராட்டக் களத்தில் குதிக்கவில்லை. தன் அரசியல் குரு கோபாலகிருஷ்ணன் அறிவுரைப்படி இந்தியா முழுவதும் மூன்றாம் வகுப்பு ரயில் பெட்டியில் பயணம் செய்து தம் நாட்டு மக்களின் வறுமையும் அடிமைத்தனத்தையும் நேரில் கண்டு கண்ணீர் வடித்தார். மதுரையில் ஏழை விவசாயியின் உடம்பில் சட்டையின்றி வேலை செய்வதைக் கண்ட அந்த கணமே தன் ஆடவனம்ப ஆடைகளை துறந்து எளிய அரையாடைக்கு மாறினார். அகிம்சை சத்தியாகிரகம் என்ற இரு வழிகளை நமக்கு கற்பித்தார். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், தண்டி யாத்திரை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என வரிசையாக அவர் நடத்திய போராட்டங்கள் ஒவ்வொன்றும் ஆங்கில ஆட்சிக்கு நடுங்க முறை செய்தனர். 1930 உப்புக்கு வரி விதித்த போது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 241 மைல்கள் நடந்தே சென்று தண்டியில் உப்பை கையில் ஏந்தி அந்த சிறிய செயல் ஒரு மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அடித்தளத்தை அசைத்து பார்த்தது. 1942 செய் அல்லது செத்து மடி என்ற ஒற்றை முழக்கத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி சுதந்திர போராட்டத்தை இறுதிநிலைக்கு கொண்டு சென்றார். காந்தியடிகள் தேசத்தை விடுவித்தது மட்டுமல்ல, தம் சமூகத்தையும் சிந்தனைகளையும் சுத்தப்படுத்தினார். தாழ்த்தப்பட்ட மக்களை கடவுளின் குழந்தை என்று அழைத்து தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடினார். கிராமங்களின் முன்னேற்றமே இந்தியாவின் முன்னேற்றம் என்று முழங்கி கிராம பொருளாதாரத்திற்கும் கதர் இயக்கத்திற்கும் உயிர் கொடுத்தார். மதுவிலக்கு, பெண் விடுதலை, மத நல்லிணக்கம் என பல சமூக சீர்திருத்தங்களை தன் சொந்த வாழ்க்கையிலேயே கடைபிடித்து காட்டினார். என் வாழ்வே என் செய்தி என்று தைரியமாக கூறிய ஒரே தலைவர் காந்திஜி தான். அதனால்தான் மகாகவி பாரதியார் அவரை வாழ்க என்மான் என்று பாடினார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரை வையத்தொல் ஒளி என்று போற்றினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரை முதன் முதலில் தேசப்பிதா என்று அழைத்தார். வால் ஏந்தியவன் வாளால் மடிவான் என்ற உலக விதிக்கு மாறாக அன்பால் எதையும் வெல்லலாம் என்று உலகிற்கு நிரூபி

0: காட்டிய நம் தேசப்பிதா கொள்கைகள் இன்றைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையால் யுஎன் அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக உலகமெங்கும் கொண்டாட வைத்துள்ளார். அத்தகைய மாமனிதர் பிறந்த பாரத மண்ணில் நாமும் பிறந்திருக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அவர் காட்டிய சத்தியம், அகிம்சை, நேர்மை, சமத்துவம் என்னும் வழியில் நடந்து நம் தேசத்தை மேலும் உயர்த்துவோம் என்று உறுதியேற்போம். வாழ்க பாரதம், வாழ்க மகாத்மா காந்தி. நன்றி.
1: தீபக் அவர்களுக்கு நன்றி.

தனித்தனியா பாடுறாங்க பேசுறாங்க. இப்போ ஒரு குழு பாடல் கேட்கலாம். கவிமணி தேசிய விநாயகரோட பாடலை சேர்ந்து பாட வராங்க இளங்கலை தமிழ் மாணவிகளான மு சோபனா மற்றும் தா மரியஸ்ரீஜா.

0: வெளிச்சம் தேடி இருட்டில் நடந்தேன், வழிகள் தோறும் வழிகள் சுமந்தேன். வெளிச்சம் தேடி இருட்டில் நடந்தேன், வழிகள் தோறும் வழிகள் சுமந்தேன். ஆசை என்னும் அலைகள் துரத்த ஆயுள் முழுவதும் அலைந்து திரிந்தேன். ஆசை என்னும் அலைகள் துரத்த ஆயுள் முழுவதும் அலைந்து திரிந்தேன். கிடைத்தவையெல்லாம் கையில் சேர்ந்தும் கிளர்ச்சி தந்தது கனநேரம். கிடைத்தவையெல்லாம் கையில் சேர்ந்தும் கிளர்ச்சி தந்தது கனநேரம். அடுத்த நொடியே புதிய தேடல் அமைதியை மட்டும் தர மறுத்தது. அடுத்த நொடியே புதிய தேடல் அமைதியை மட்டும் தர மறுத்தது. பணம் புகழ் பதவியாவும் பயண பாதையில் ஓட வைத்தன. பணம் புகழ் பதவியாவும் பயண பாதையில் ஓட வைத்தன. கிடைத்த பிறகும் ஏதோ ஒன்று குறைவாயிருப்பதை உணர வைத்தன. கிடைத்த பிறகும் ஏதோ ஒன்று குறைவாயிருப்பதை உணர வைத்தன. உலகை அளக்க புறப்பட்ட கால்கள் உள்ளம் நோக்கி திரும்ப மறந்தன. உலகை அளக்க புறப்பட்ட கால்கள் உள்ளம் நோக்கி திரும்ப மறந்தன. வெளியில் தேடும் நிம்மதியாவும் மனதின் ஆழத்தில் மறைந்திருந்தன. வெளியில் தேடும் நிம்மதியாவும் மனதின் ஆழத்தில் மறைந்திருந்தன. வெளியே ஓடும் ஓட்டம் நிறுத்தி உள்ளே ஒருமுறை உற்றுப்பார். வெளியே ஓடும் ஓட்டம் நிறுத்தி உள்ளே ஒருமுறை உற்றுப்பார். உனக்குள் உறங்கும் பேரமைதியை உணர்ந்து வாழ முயன்றுப்பார். உனக்குள் உறங்கும் பேரமைதியை உணர்ந்து வாழ முயன்றுப்பார். உன்னை நீயே உணரும் கணத்தில் உலகம் முழுதும் உனக்குள் விரியும். உன்னை உணரும் அந்த நொடியில் தேடலின் எல்லை முழுமையடையும்.
1: தேடலோட சுவைய கவித்துவமா சொன்ன ஆர்த்திக்கு நன்றி. அடுத்ததா, நம்ம எல்லாருக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே கதை கேட்குற பழக்கம் தமிழர்கள்ட்ட இருக்கு. நீங்கள் எல்லாரும் கேட்டு ரசிக்க சிறகுகளின் சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் கதை சொல்ல வராங்க முதுகலை தமிழ் மாணவி பா சங்கரீஸ்வரி.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களுக்காக ஒரு கதை, சிறகுகளின் சுதந்திரம். ஒரு அழகான கிராமம், அங்கே அன்பு என்று ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுக்கு பறவைகளை கண்ட அளவு கடந்த ஆசை. ஒரு நாள் அவனோட வீட்டின் பின்னால் இருந்த பெரிய ஆலமரத்தில், ஆலமரத்து அடியில் ஒரு குட்டி பறவை விழுந்து கிடந்துச்சு. அது ஒரு நீல கலர் சிட்டுக்குருவி. அதோடு ஒரு சின்ன இறையில் காயப்பட்டிருந்ததால் அதால் பறக்க முடியலை. அன்பு பதறி போய் அந்த சிட்டுக்குருவியை தன் கைகளில் மெல்ல ஏந்தினான். அவன் அந்த பறவைக்கு சின்னு என்று செல்லமாக பெயரிட்டான். ஒரு சின்ன மரப்பெட்டியில் மென்மையான பஞ்சுகளையும் காய்ந்த புற்களையும் போட்டு ஒரு அழகான கூட்டை அமைத்தான். தினமும் சின்னுவின் காயத்திற்கு தேவையான மருந்து போட்டு அதற்கு தேவையான தண்ணீரும் உணவும் ஊட்டினான். சின்னுனி சீக்கிரமாகவே வானத்தில் உயர பறப்பா என்று தினமும் அதனிடம் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவான். நாட்கள் ஓடியது. அன்போட அக்கறையாலும் சரியான பராமரிப்பினாலும் சின்னுவின் காயம் முழுமையாக குணமானது. அது தினமும் அன்பின் தோள்களில் அமர்ந்து செல்லமாக கொஞ்ச தொடங்கியது. ஒரு நாள் காலை ஜன்னல் வழியே சூரிய ஒளி பட்டதும் சின்னு தன் சிறகுகளை படபடவென அடித்து கொண்டு வானத்தை பார்த்து ட்விட் ட்விட் என பாடத் தொடங்கியது. வெளியே மற்ற பறவைகள் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தன. அதை பார்த்த அன்பின் மனதிற்குள் ஒரு சுயநலமான பயம் வந்தது. அச்சோ, சின்னுக்கு காயம் பட்டப்போ நான் தானே காப்பாற்றினேன். இப்போ இதை பறக்க விட்டால் என்னை விட்டு போயிருமோ? இனி என் கூட விளையாடாதோ என்று பயந்தான். உடனே அன்பு சந்தைக்கு போய் ஒரு அழகான தங்க நிற கூண்டை வாங்கி வந்தான். சின்னுவை அதற்குள் அடைத்து வைத்தான். ஆனால் என்ன ஆச்சரியம், கூண்டுக்குள்ளேயே அதற்கு சுவையான உணவும் தண்ணீரும் இருந்து அதை தொடவே இல்லை. தன்னோட தலையை தொங்க போட்டு கொண்டு அது பாடவே மறந்தது. அதோட கண்கள் தன் அழகிய சிறகுகளை இழந்தது போல சோகத்தில் மூழ்கியது. சின்னுவின் சோகத்தை பார்த்த தாத்தா அன்பை அருகில் அழைத்தார். தாத்தா சொன்னார், அன்பு ஒரு பறவைக்கு கூண்டு தங்கத்தால் ஆனதாக இருந்தாலும் அதற்கு சிறைச்சாலைதான், வானம்தான் அதற்கான வீடு. உண்மையான அன்பு என்பது நமக்கு வேண்டியவர்களை நம்மோடு கட்டி போடுவது அல்ல, அவர்களின் விருப்பம்படி வாழ சுதந்திரம் கொடுப்பதுதான். பயத்தினால் பிடித்து வைத்தால் எந்த நட்பும் நிலைக்காது என்று மென்மையாக சொன்னார். தாத்தாவின் வார்த்தையில் அன்பின் மனதை மாற்றியது. தன் சுயநலத்தை புரிந்து கொண்டு அன்பு வருந்தினான். அன்பு உடனே சின்னுவின் கூண்டை திறந்தான். சின்னுவை மெதுவாக தன் கைகளில் ஏந்தி வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றான். தன் கைகளை மேலே உயர்த்தி புன்னகையோடு சொன்னான், சின்னு, உன்னோட சொந்த வீடு இந்த பறந்த வானம்தான். உனக்கு முழு சுதந்திரம் தருகிறேன், ஜாலியாக பறந்து போ. அன்பு தன் கைகளை மெல்ல உயர்த்தியதும் சின்னு ஒரு நொடி அன்பின் கண்களை பார்த்தது. பிறகு படபடவென சிறகடித்து வானத்தில் உயர பறந்தது. காற்றில் நீந்தி மேகங்களுக்கு நடுவே ஒரு வட்டம் அடித்து மகிழ்ச்சியாக பாடியது. திடீரென மேலிருந்து வேகமாக கீழே இறங்கி வந்து அன்பின் தோள் மீது மீண்டும் அமர்ந்து தன் அழகால் செல்லமாக முத்தமிட்டு பக்கத்தில் இருந்த மரக்கலையில் போய் அமர்ந்து மகிழ்ச்சியாக பாடியது. அன்பு புரிந்து கொண்டான், சின்ன அவனை விட்டு போகவில்லை, அது உண்மையான நண்பனாக மாறியது என்று.

0: நன்றி.
1: நன்றி.
0: மாணவிகளுக்கு நன்றி. அடுத்து ஒரு கவிதை. தேடல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தேடல் உள்ள உயிர்களுக்கே பசி இருக்கும் அப்படின்னு பாட்டு கூட இருக்கு. தேடலின் எல்லை அப்படிங்கிற தலைப்புல கவிதை சொல்ல வராங்க முதுகலை தமிழ் மாணவி இரா ஆர்த்தி.

0: உண்மையான அன்பு சுதந்திரமானது. நாம் ஒருவர் மீது காட்டும் அன்பும் பாசமும் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது. சுதந்திரம் தரும்போதுதான் அன்பு அழகாகிறது. உதவி செய்துவிட்டு பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்க கூடாது. இயற்கையின் விதி, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதற்கான இயல்பாக வாழும் உரிமை உண்டு. பறவைகளின் அழகு கூண்டில் இல்லை, சுதந்திரமான வானத்தில் தான் உள்ளது. நீ நேசிக்கும் ஒரு பொருளுக்கு சுதந்திரத்தை கொடு, அது உன்னுடையது என்றால் உன்னிடமே திரும்ப வரும். பறவைக்கு வானம் சுதந்திரம், மனிதனுக்கு அன்பு சுதந்திரம். நன்றி.
1: குயில் போன்ற குரலில் குருவி கதை சொல்லி அன்போட மகத்துவத்தை நமக்கு உணர்த்தின தோழிக்கு நன்றி. நிறைவா ஒரு நாட்டுப்புற பாட்டு பாட வராங்க இளங்கலை தமிழ் மாணவி த. மரிய ஸ்ரீஜா.
2: ஆளோ உழுது போட்டேன் ஆட்டுரமு நல்லா போட்டேன், ஆளோ உழுது போட்டேன் ஆட்டுரமு நல்லா போட்டேன். காலத்துல பருவ மழை பெய்யவும் இல்லை, காலத்துல பருவ மழை பெய்யவும் இல்லை. எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல, எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல. ஆளோ உழுது போட்டேன் ஆட்டுரமு நல்லா போட்டேன், ஆளோ உழுது போட்டேன் ஆட்டுரமு நல்லா போட்டேன். ஒன்னு கொன்னு கடனை வாங்கி, ஒன்னு கொன்னு கடனை வாங்கி உழுவ ரெண்டு மாடு வாங்கி, ஒன்னு கொன்னு கடனை வாங்கி உழுவ ரெண்டு மாடு வாங்கி. வட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல, வட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல. எங்க சட்டி முட்டி சாமான

போட்டேன், ஆளும் உழுது போட்டேன், ஆட்டு உரமும் நல்லா போட்டேன். மிளகா பழுத்துருச்சு, மிளகா பழுத்துருச்சு, வெண்பருத்தி வெடிச்சிருச்சு. மிளகா பழுத்துருச்சு, வெண்பருத்தி வெடிச்சு.

0: கண்ண திறக்கல. நன்றி.
1: ஒரு சிறப்பான பல்சுவை நிகழ்ச்சி எங்க திருவிக்கா கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்தினாங்க. அதை கேட்டு ரசிச்ச உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த காரைக்கால் அகில இந்திய வானொலி நிர்வாகத்திற்கும் எங்களோட திருவிக்கா கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
2: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது திருவாரூர் திருவிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி.

0: It's several NCCF initiatives in Kerala to boost women's empowerment through cooperatives. Chief Justice of India Surya Kant says drug abuse among children must be seen as child protection issue. That is all in the news at 9. Good night.
1: கரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: யாழெடுத்து இனிய குரலிலே காதல் பாட்டை ஒவ்வொரு கண்ணியையும் ஒவ்வொரு பண்ணிலே பாடிக்கொண்டிருந்தாள் மணிமேகலை. இவ்வாறு மேலும் மேலும் பல கண்ணிகளை மணிமேகலை பல்வேறு பண்களில் அமைத்து பாடி வந்தாள். அந்த கான வெள்ளத்தில் மற்ற மூவரும் மூழ்கிப் போனார்கள். பல காரணங்களினால் நெஞ்சை கல்லினும் இரும்பினும் கடினமாக்கிக் கொண்டிருந்த நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் ததும்பியது. ஆதித்த கரிகாலர் இந்த உலகத்தை அடியோடு மறந்துவிட்டார். வந்தியத்தேவன் அடிக்கடி திடுக்கிட்டு விழித்து கொண்டவன் போல மணிமேகலையை நோக்கினான். அப்போதெல்லாம் அவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்தது கண்டு அந்த வீரனுடைய உள்ளம் மேலும் திடுக்கிட்டது. ஐயோ, இந்த பெண்ணுக்கு நாம் என்ன தீங்கு செய்துவிட்டோம் என்று அவன் நெஞ்சம் பதைபதைத்தது. கான வெள்ளத்திலும் உணர்ச்சி வெள்ளத்திலும் மூழ்கியிருந்தவர்கள் வரவர காற்று கடுமையாகிக் கொண்டு வருவதை கவனிக்கவில்லை. ஏரியில் முதலில் சிறிய சிறிய அலைகள் கிளம்பி விழுவதையும் வரவரவை பெரிதாகி வந்ததையும் கவனிக்கவில்லை. காற்று கடும் புயலாக மாறி காட்டு மரம் ஒன்றை அடியோடு பெயர்த்து தள்ளிய போதுதான் நால்வரும் விழித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். கடுமையான புயல் காற்று அடிப்பதையும் ஏரி கொந்தளித்து பேரலைகள் ஓ என்ற இறைச்சலுடன் எழுந்து விடுவதையும் பார்த்தார்கள். திடீரென்று நந்தினியா, ஐயோ படகு எங்கே என்று அலறினாள். கட்டி போட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. உற்று பார்த்தபோது வெகு தூரத்தில் படகு அலைகளால் மொத்துண்டு நகர்ந்து நகர்ந்து போய்க் கொண்டிருந்தது. ஐயோ, இப்போது என்ன செய்வது என்று நந்தினி அலறினாள். உங்கள் இருவருக்கும் குதிரை ஏறத் தெரிந்தால் ஏறிப்போய்விடுங்கள், நாங்கள் சமாளித்துக் கொள்ளுகிறோம் என்றான் வந்தியத்தேவன். இந்த புயல் காற்றில் காட்டு மரங்கள் பெயர்ந்து விழுந்து எங்களை சாகடிப்பதற்கு வழி செய்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள்.
1: அதெல்லாம் வேண்டாம். புயலின் வேகம் தணியும் வரையில் இங்கேயே இருந்து விடுவோம். அங்கே போய் என்ன செய்யப் போகிறோம்? சமையலுக்கு பண்டங்கள் இருக்கின்றன, பாடுவதற்கு மணிமேகலை இருக்கிறாள். இவ்வளவு சந்தோஷமாக சமீபத்தில் நான் இருந்ததில்லை என்றார் கரிகாலர்.
0: இளவரசே, அது சரியல்ல. சம்புவரையரும் கந்தமாறனும் என்ன நினைப்பார்கள் என்றான் வல்லவரையன். இவரே புலியை தேடிச் சென்றபோது படகை அவிழ்த்து விட்டு விட்டார் போலிருக்கிறது என்றாள் நந்தினி. அக்கா, ஏன் வீண் பழி சொல்கிறீர்கள்? இவர் வந்தபோது படகு கரையோரமாகத்தானே இருந்தது. யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தந்தை இந்த புயல் காற்றை பார்த்ததும் நம் துணைக்கு பெரிய படகுகளை அனுப்பி வைப்பார் என்றாள் மணிமேகலை. அவள் கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம் உண்மையாயிற்று. ஏறக்குறைய கப்பல் என்று சொல்லத்தக்க இருவரும் படகுகள் அத்தீவை நோக்கி வந்தன. அவற்றில் ஒன்றில் பெரிய சம்புவரையரே இருந்தார். நாலு பேரும் பத்திரமாக இருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை ஏற்றிக்கொண்டு அலைகடல் போல பொங்கி கொந்தளித்த ஏரியில் இரண்டு படகுகளும் திரும்பிச் சென்றன. சம்புவரையரைத் தவிர மற்ற நால்வரின் உள்ளங்களிலும் கடும் புயல் வீசி கொந்தளிப்பை உண்டாக்கிக் கொண்டிருந்தது. நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பொன்னியின் செல்வர் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தார். தஞ்சைக்குச் சென்று தந்தை தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. இலங்கையின் அரசை தாம் கவர எண்ணியதாக தம் மீது சாட்டப்பட்ட குற்றம் ஆதாரமற்றது என்று நிரூபிக்க அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். தந்தையின் வாக்கை மீறி நடந்ததாக தம் மீது ஏற்படக்கூடிய அபவாதத்தை கூடிய விரைவில் போக்கிக் கொள்ளவும் அவர் விரும்பினார். ஆயினும் தமது ஆர்வத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டு தமக்கையாரிடமிருந்து செய்தி வந்த பின்னர்தான் தஞ்சைக்கு புறப்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். பொழுது போவது என்னமோ மிகவும் கஷ்டமாக இருந்தது. புத்த பிக்ஷுக்கள் தினந்தோறும் நடத்திய ஆராதனைகளிலும் பூஜைகளிலும் கலந்து கொண்டு

சிறிது நேரத்தை போக்கினார். சூடாமணி விகாரத்தின் சுவர்களிலே தீட்டப்பட்டிருந்த அருமையான சித்திரக் காட்சிகளை பார்ப்பதில் சிறிது நேரம் சென்றது. பிக்ஷுக்களுடன், முக்கியமாக சூடாமணி விகாரத்தின் ஆச்சாரிய பிக்ஷுவுடன் சம்பாஷிப்பதிலே கழிந்த பொழுது அவருக்கு உற்சாகத்தை அளித்தது. ஏனென்றால் சூடாமணி விகாரத்தின் தலைமை பிக்ஷு கீழ்த்திசை கடலுக்கு அப்பாலுள்ள பற்பல நாடுகளிலே வெகுகாலம் யாத்திரை செய்தவர். சீன தேசத்திலிருந்து சாவகத்தீவு வரையில் பல ஊர்களுக்கும் சென்று வந்தவர். அந்தந்த நாடுகளைப் பற்றியும் அவற்றிலுள்ள நகரங்களைப் பற்றியும் ஆங்காங்கு வசித்த மக்களைப் பற்றியும் அவர் நன்கு எடுத்துக்கூற வல்லவராயிருந்தார். சீன தேசத்துக்கு தெற்கே கடல் சூழ்ந்த பல நாடுகள் அந்த நாளில் ஸ்ரீவிஜயம் என்னும் சாம்ராஜ்யத்தில் அடங்கியிருந்தன. அருமண நாடு காம்போஜ தேசம், மானக்கவாரம், தலைத்தகோலம், மாபப்பாளம், மா இருடிங்கம், இலங்காசோகம், தாமிரலிங்கம், இலாமுரி தேசம் முதலிய பல நாடுகளும் நகரங்களும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டோ நேச பான்மையுடனோ இருந்து வந்தன. இவற்றுக்கெல்லாம் நடுநாயகமாக கடாரம் என்னும் மாநகரம் இணையற்ற சீர் சிறப்புகளுடன் செல்வ வளத்துடனும் விளங்கி வந்தது. அந்த நாடு நகரங்களைப் பற்றி விவரிக்கும்படி ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு ஓய்வு கிடைத்த போதெல்லாம் பொன்னியின் செல்வர் அவரை கேட்டு வந்தார். அவரும் அலுப்பு சலிப்பில்லாமல் சொல்லி வந்தார். அந்நாடுகளில் உள்ள இயற்கை வளங்களைப் பற்றியும் வர்த்தகப் பெருக்கத்தைப் பற்றியும் கூறினார். பொன்னும் மணியும் கொழித்து, செந்நெல்லும் கரும்பும் செழித்து, சோழவள நாட்டுடன் எல்லா வகையிலும் போட்டியிடக்கூடிய சிறப்புகளுடன் அந்நாடுகள் விளங்குவதைப் பற்றி கூறினார். பழைய காலத்திலிருந்து தமிழகத்துக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள தொடர்புகளைப் பற்றி கூறினார். பல்லவ நாட்டு சிற்பிகள் அந்த தேசங்களுக்குச் சென்று எடுப்பித்திருக்கும் அற்புத சிற்பத் திறமை வாய்ந்த ஆலயங்களைப் பற்றிச் சொன்னார். தமிழகத்திலிருந்து சென்ற சித்திர, சங்கீத, நாட்டிய கலைகள் அந்நாடுகளில் பரவியிருப்பதை பற்றியும் கூறினார். இராமாயணம், மகாபாரதம் முதலிய இதிகாசங்களும், விநாயகர், சுப்பிரமணியர், சிவன், பார்வதி திருமால் ஆகிய தெய்வங்களும், புத்த தர்மமும் அந்த தேசத்து மக்களின் உள்ளங்களில் கலந்து குடிகொண்டிருப்பதையும், ஒன்றோடொன்று பிரித்து உணர முடியாதவர்களாக அந்நாட்டு மக்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வருவதையும் எடுத்துச் சொன்னார். தமிழ்மொழியின் தந்தையாகிய அகஸ்திய முனிவருக்கு அந்த நாடுகளில் விசேஷ மரியாதை உண்டு என்பதையும், அம்முனிவருக்கு பல கோயில்கள் கட்டியிருப்பதையும் கூறினார். இதையெல்லாம் திரும்பத் திரும்ப அருள்மொழிவர்மர் கேட்டுத் தெரிந்து மனத்திலும் பதிய வைத்து கொண்டார். அந்தந்த தேசங்களுக்கு தரை வழியான மார்க்கங்களையும் கடல் வழியான மார்க்கங்களையும் இளவரசர் நன்கு விசாரித்து அறிந்தார். வழியில் உள்ள அபாயங்கள் என்ன, வசதிகள் என்ன என்பதையும் கேட்டறிந்தார். சுவாமி, அந்த நாடுகளில் மறுபடியும் தாங்கள் யாத்திரை செய்யும்படியாக நேரிடுமோ என்று வினவினார். புத்த பகவானுடைய சித்தம் போல நடக்கும் இளவரசே, எதற்காக கேட்கிறீர்கள் என்றார் பிக்ஷு. நானும் தங்களுடன் வரலாம் என்ற ஆசையினால்தான். நான் உலகத்தை துறந்த சந்நியாசி. தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். தாங்களும் நானும் சேர்ந்து யாத்திரை செய்வது எப்படி? தங்களை சில நாள் இந்த விகாரத்தில் வைத்து காப்பாற்றும் பொறுப்பே எனக்கு பெரும்பாரமாயிருக்கிறது. எப்போது என்ன நேருமோ என்று நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொள்ளுகிறது. சுவாமி, அந்த பாரத்தை உடனே நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். இந்த கணமே இங்கிருந்து இளவரசே, ஒன்று நினைத்து ஒன்றை சொல்லிவிட்டேன். தங்களை இங்கு வைத்து கொண்டிருப்பது பாரமாயிருந்தாலும் அதை ஒரு பாக்கியமாகக் கருதுகிறேன். தங்கள் தந்தையாகிய சக்கரவர்த்தியும் தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் பட்டிருக்கும் நன்றிக்கடனில் ஆயிரத்தில் ஒரு பங்குக்கு கூட இப்போது நாங்கள் செய்வது ஈடாகாது. தாங்கள் புத்த தர்மத்துக்கு செய்திருக்கும் உதவிதான் அற்ப சொற்பமானதா? அனுராதபுரத்தின் சிதிலமான ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் செப்பனிடச் செய்த கைங்கரியத்தை நாங்கள் மறக்க முடியுமா? அதற்கெல்லாம் இணையான பிரதி உபகாரமாக ஈழநாட்டின் மணிமகுடத்தையே தங்களுக்கு அளிக்க பிக்ஷுக்கள் முன்வந்தார்கள். இளவரசே, அதை ஏன் மறுத்தீர்கள்? இலங்கையின் சுதந்திர சிங்காதனத்தில் தாங்கள் ஏறியிருந்தால் நூறு நூறு கப்பல்களில் ஏராளமான பரிவாரங்களுடனே கீழ்திசை நாடுகளுக்குத் தாங்கள் போய் வரலாமே. இந்த பிக்ஷுவை பின்தொடர்ந்து யாத்திரை செய்ய வேண்டுமென்ற விருப்பமே தங்கள் மனதில்

0: தோன்றியிராதே என்றார் ஆச்சாரிய பிக்ஷு.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ராவணன் தலைக்கு மேல கைலாயமலைக்கு கீழே இருந்த இடைவெளி வழியா இறங்கி போன மந்தாக்கினியும் பூங்குழலியும் எப்படி மாயமா மறைஞ்சாங்கன்னு தெரியாம

மேகங்களில் எண்ணெய் ஓட்டம் இருக்குது. புயலின் மையப்பகுதியாக இருக்கிற நந்தினி அடுத்த நகர்வுக்கு ஆயத்தம் ஆயிட்டா. கடற்கரையிலிருந்து ஏறத்தாழ 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கடம்பூர். கடற்கரையிலேயே இருக்கிற நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்தில் புயலுக்கு முன் இருந்த சூழ்நிலையை பின்னோக்கி போய் விவரிக்கிறார் கல்கி. தஞ்சைக்கு போகணும், தமக்கியாரிடமிருந்து செய்தியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் பொன்னியின் செல்வர். ஆச்சாரிய பிக்ஷுவும் ஏறத்தாழ அதே மனநிலையில் தான் இருக்கிறார். புத்த விகாரத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் பேரரசரின் திருக்குமாரர் இன்னும் தங்கியிருப்பது என்னென்ன சிக்கல்களை உருவாக்குமோ? சீன நாட்டுக்கு தெற்கே கடல் சூழ்ந்த பல பகுதிகளை ஆசிரியர் குறிப்பிட்டார் அல்லவா? அவற்றில் அருமண நாடு தற்போதைய மியான்மர், காம்போஜ தேசம் இன்றைய கம்போடியா, மானக்கவாரம் நிக்கோபார் தீவுகள், தலைத்தக்கோலம் தாய்லாந்தின் தென்பகுதியில், மாப்பப்பாளம் தாய்லாந்தின் கிரா இடுக்கு அருகில் இருக்கிற பகுதியாக கண்டறியப்பட்டிருக்கிறது, மாயுருடிங்கம் தாய்லாந்தின் தீபகற்ப பகுதியில் இருந்த இடம், இலங்கா சோகம் மலேசிய நாட்டின் வடமலாய் தீபகற்ப பகுதியில், சீன ஆவணங்களில் குறிப்பிடப்படும் லிங்கியா சென்கியா தாமரலிங்கம் இந்திய பெருங்கடலையும் தென்சீன கடலையும் இணைக்கிற முக்கியமான கடல் வழி வர்த்தக மையம் தாய்லாந்தின் தென்பகுதியில், இலாமுரி தேசம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவின் வடபகுதியில். இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 130 ஆண்டுகளுக்கு முன்னால பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனின் படைத்தலைவன் நாங்கூர் உடையான் சயாமில் ஒரு குளம் விட்டு வச்சான். மன்னனின் சிறப்பு பெயரால அவனி நாராயணன் என்கிற பெயரை இட்டு அதன் பராமரிப்பை மணிகிராமத்தார் சேனாமுகத்தார் ஆகிய வணிக குழுவினரிடம் ஒப்படைச்ச செய்தி குறிப்பிடத்தக்கது. அடுத்து அகஸ்தியர் பற்றி. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் மகாகுரு ஆதிகுரு கடலின் தந்தை என்றெல்லாம் போற்றப்பட்ட குருமுனிக்கு தனி சந்நிதிகள் அமைச்சிருக்காங்க. கம்போடிய அரசன் இந்திரவர்மன் தன்னை அகஸ்தியரின் வம்சாவழியினு பிரகடனப்படுத்தி இருக்கிறான். நல்லது. அருள்மொழிவர்மரை அழைச்சிக்கிட்டு வர ஆழ்வார்க்கடியான் புறப்பட்டு இருந்தா இப்ப அவன் எங்க இருக்கான்?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3.
2: உலக
3: இருதய தினத்தை முன்னிட்டு இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
1: இன்றைய இசை ஊஞ்சலில் காதல் ஓவியம் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

taka tajano tajano tajime tajime taka detam takatam taragatam tatarita jano takatarita jano tatadim takatadim tajam tajam tadikrata takadimi tatatadim tatatadim takajanuta தத்தஜம் தத்தஜம் தத்தஜம்.

தஜம் தஜம் தஜம் தஜம் தரகதாம் தகதமே தரகதாம் தாம் தாம் தரகதாய் தரகதாம் தரகதாய் தரகதாம் தரகதாய் தரகதாம் தரகதாய் தரகதாய்

0: நேர்லே நாளை மாலை 4 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், மஞ்சக்கொள்ளை உமா மேகம் சீட் கவர்ஸ், நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தன் நிறுவனங்கள் வழங்கும் வானில் ஒரு வண்ண திருவிழா.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம் உமா மேகம் சீட் கவர்ஸ்.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: நாளை மாலை 4:30 காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் வானில் ஒரு

0: வண்ண திருவிழா
1: இனிக்க வணக்க சுவைக்க காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்
2: காரைக்கால் வேளாங்கண்ணி மற்றும் கீழ்வேளூர்
3: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
4: தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் காதல் ஓவியம் திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி பாடியது.

சொந்தம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் காதல் ஓவியம் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் காதல் ஓவியம் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: நேர்லி நாளை மாலை 4:30 காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், வேளாங்கண்ணி பீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் வானில் ஒரு வண்ண திருவிழா.
1: இனிக்க வணக்க சுவைக்க காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
2: காரைக்கால் வேளாங்கண்ணி மற்றும் கீழ்வேளூர்.
3: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் பீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் காதல் ஓவியம் திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:55. இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: ஆடிட்டோரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம். இன்றைய சூழ்நிலையில் தான் படித்த படிப்புக்கேற்ற வேலைதான் வேண்டும். தன் தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தால்தான் நான் வேலைக்கு செல்வேன். சுயகௌரவம் பார்த்து கொண்டு எந்த வேலைக்குமே போகாமல் வீணே சுற்றி திரிபவர்கள் எத்தனையோ பேர். எந்த வேலை கிடைத்தாலும் ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்தால் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். இது போன்ற சூழ்நிலையில் இருந்த இளைஞன் ஒருவன் தன் தொழிலில் பெரும் சாதனை புரிந்திருக்கிறான். அவள் தன் மூன்று குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க பெரும்பாடு பட்டாள். குழந்தைகளின் பசிக்கு வயிறார உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலையை எண்ணி வருந்தி கண்ணீர் வடித்தாள். அவளின் நிலைக்கு சில நல்ல உள்ளங்கள் உதவி செய்ய அவர்கள் தந்த சிறு உதவியால் சிறிய தேநீர் கடை ஒன்றை துவங்கினாள். தரமான தேநீரும் அவளின் அன்பான உபசரிப்பும் படிப்படியாக முன்னேற காரணமாயின. அவள் பேரில் உணவகமாக அது வளர்ச்சியடைந்தது. பெரிய தானிய சேமிப்பு கிடங்கின் அருகில் அவள் கடை அமைந்ததால் இரவு பகல் என எந்த நேரமும் உணவு மற்றும் தேநீர்க்காக வருவோரும் போவோருமாக வியாபாரம் சக்கை போடு போட்டது. தரமான உணவகம் என்ற பெயரும் பெற்றது. ஒரு நாள் உயர்கல்வியை முடித்த தன் மூத்த மகளிடம், உன்னை கஷ்டப்பட்டு நீ விரும்பின மாதிரி இன்ஜினியர் ஆக்கிட்டேன், நீ ஏதாவது உனக்கு பிடித்த வேலையை தேடிக்கப்பா என்றாள். என்னது வேலையா, நானா? ஆச்சரியத்துடன் தன் தாயை பார்த்தான் அந்த இளைஞன். நமக்கு சோறு போட்டு வளர்த்து விட்டதே இந்த உணவகம்தான். இதை விரிவுபடுத்தி பல பேருக்கு வேலை கொடுக்க கூடிய வகையில் மேலும் சிறப்பாக கொண்டு வருவேனே தவிர இனி ஒரு வேலை நான் தேடிச் செல்ல மாட்டேன்மா என்று உறுதியுடன் கூறினான். அவன் சொன்னவாறே மேலும் வைராகியத்தோடு உழைத்து அப்பகுதியிலேயே ஒரு உயர்தர உணவகமாக அதனை விரிவுபடுத்தினான். இதனை பார்க்கும் போது எனக்கு ஒரு அழகான நாலடியார் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. ஆடு கோடாகி அதரிடே நின்றதுவும் காழ்கொண்ட கண்ணே களிரனைக்கும் கந்தாகும், வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யின். இந்த பாடல் கூறுவது என்ன? அசையும் கொம்பாகி நிற்கும் இளம் செடிகளும் ஒரு நாள் வளர்ந்து மரமாகும் போது அது யானைகளை கட்டும் தரியாக மாறும். அதுபோல ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் விடாமுயற்சியுடன் உழைத்தால் வாழ்வில் வளர்ச்சியும் உயர்வும் ஒரு நாள் நிச்சயம் அவனை தேடி வரும் என்பதே. எனவே இப்பாடலின் கருத்தை மனதில் கொண்டு செய்யும் தொழில் எதுவானாலும் நேர்மையுடன் முயற்சி தளராது உழைத்தால் எந்த தொழிலிலும் முன்னேற்றம் காண முடியும் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை உயர்த்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: காரைக்கால் பண்பலை 100.3.

காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் கடித வழி விருப்ப கானங்களில். வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், பூங்கொடி தேவா, ரேணுகா தேவி, பழனிவேலு, மீனா செல்வம், கீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, வினிதா பாலமுருகன், கார்த்திகா ஆனந்த்ராஜ், அஸ்வின்ராஜ், திருப்பட்டினம் லக்ஷ்மி, அன்பரசு, ஹேமா, மோனிஷா, தரணீஸ்வர், கைலாஷ்வர், இவர்களுக்காக உலாவரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் புலமை பெத்தனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் அடிமைப்பெண்.

0: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பாலும் பழமும் படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கங்களாஞ்சேரி முருகேசன், மைத்திலி இனியா, காமாட்சி சுப்பிரமணியன், விலமல் தியாகராஜன், கமலேஷ் கமலப்பிரியா, ராமேஸ்வரம் மதீனா, ரம்சான், ஆஷிக் தௌஃபிக், தாரிக் முகமது, ஹபி ஷியாத், மெஹ்னா ஹம்சா, ரனியா.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது கரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். செம்மனார்கோவில் குணசேகர், திலகவதி, பௌண்டரீகபுரம் கணேசன், பானுமதி, குறிச்சிமலை பாஸ்கர், கூரத்தாங்குடி என் கே கிருஷ்ணா இவர்களுக்காக உலாவரும் பாடல் நான் பெற்ற செல்வம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்

0: வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின்
6: அனைத்தும்
7: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் கடித வழி விருப்ப கணங்களாக. தலைஞாயிறு ராஜா முகமது, சஜா சனா, ஷமீரா பேகம், மும்தாஜ் பேகம், பெருஞ்சுமூளை ரவிச்சந்திரன், பிரதாப ராமபுரம், கவியரசன், யோகநாயகி, அனல்யா, ஓரடியம்புலம் சாத்விகா, ருத்விகா, அத்யா, மின்னல்கொடி, கரூர் தான் தோன்றிமலை, செல்வராஜ் இவர்களின் விருப்பமாக உள்ள வரும் பாடல். MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில். நீதிக்கு தலைவணங்கு.

0: நேர்களே, நாளை மாலை 4 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், மஞ்சக்கொள்ளை உமா மேகம் சீட் கவர்ஸ், நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் நிறுவனங்கள் வழங்கும் வானில் ஒரு வண்ண திருவிழா.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம் உமா மேகம் சீட் கவர்ஸ்.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: நாளை மாலை 4:30 காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் வானில் ஒரு வண்ண திருவிழா.
5: இனிக்க வணக்க சுவைக்க காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
6: காரைக்கால், வேளாங்கண்ணி மற்றும் கீழ்வேளூர்.
7: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
8: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், திருமலிசை அருணா சேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், லால்குடி ராஜேந்திரன், வாரியங்காவல் கதிரவன், சௌராஷ்டிரபுரம் வண்டியூர் சக்தி ஜனார்த்தனன், சிவா, மஞ்சுளா, ஸ்ரீதேவி, குமரன் இவர்களுக்காக உலாவரும் பாடல் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா குரலில் புதிய பறவை.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். ஸ்ரீபுத்தூர் வரதராஜன் பேட்டை வளர்மதி ஆரோக்கியதாஸ் மரிய ஃபாஸ்டினா ஃபெனினா கலைச்செல்வி ஆனந்தி அந்தோனிசாமி பாப்பாக்குடி பார்த்திபன் பாரதி கீழ்குடியிருப்பு செல்வராஜ் ஸ்ரீமதி பவித்ரா பரணிதரன் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீபுத்தூர் யேசுதாஸ் சகாயமேரி செலினா ஜோஸ்பின் எசிதா ராணி மருவி ஆண்டனி தங்கமயில் திவ்யா இவர்களுக்காக உலாவரும் பாடல் சித்தி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில்

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஷகிதா கமால் இவர்களுக்காக உலா வருகிறது நேற்று இன்று நாளை படத்திலிருந்து.

0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சி கடித வழி விருப்ப கானங்களாக. காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, மாலதி பாலு, ஸ்ரீனிவாசன், சிவகாமி, சுவாமிமலை, சேகர், இந்திரா, திவ்யா, கார்த்திகேயன், ரதிமிகா, தியானிகா, மணக்குடி ஆறுமுகம், கோமதி, ஸ்ரீவர்ஷன், உட்கோட்டை சரவணன், ராஜேஸ்வரி, கனிஷ்கா, நிவாஷ், பனங்குடி, ரத்னா, பிரகாஷ், சிவனேஷ், சர்வேஷ், நாகப்பட்டினம் மாரியநாட்டுத்தெரு சிவாபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பக்கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன், சித்ரா, இவர்களுக்காக உலாவரும் பாடல் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில் நெஞ்சிருக்கும் வரை.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: அதிரடி தள்ளுபடி.
1: நாளை மாலை 4 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், மஞ்சக்கொள்ளை உமா மேகம் சீட் கவர்ஸ், நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் நிறுவனங்கள் வழங்கும் வானில் ஒரு வண்ண திருவிழா.
2: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
0: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம் உமா மேகம் சீட் கவர்ஸ்.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: நாளை மாலை 4:30 கரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் வானில் ஒரு வண்ண திருவிழா.
4: இனிக்க வணக்க சுவைக்க காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
5: காரைக்கால், வேளாங்கண்ணி மற்றும் கீழ்வேளூர்.
3: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா, பாஸ்கர், ரிஷி, தேவேந்திரன், தனு பிரியா, நந்தினி சரவணன், சித்ரா, சாய் சரண், சாய் மித்ரன், சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன், பாரி, இவர்களுக்காக உலாவரும் பாடல் கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், ஆனந்த ஜோதி.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க இருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன், பரசலூர் மல்லிகா, கிளியனூர் முகமது ஷெரீப், கீழ்மாத்தூர் கருப்பையா, கீழையூர் உத்ராபதி, தேன்மொழி, கீழமுக்கூட்டு செம்மனார் கோவில் அன்பழகன், வீரகடூர் கஜன், ஸ்ரீராமுலு, பாஸ்கர் இவர்களுக்காக உலாவரும் பாடல் கொஞ்சம் சலங்கை படத்திலிருந்து.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பாளைய மதனசேகர், எழிலரசி, வினு பிரியன், தீபிகா, தீபக் வெங்கடேஸ்வரன், ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்து சௌத்ரி பிரகாஷ் இவர்களுக்காக உலாவரும் பாடல் பி. சுசீலா குரலில் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃபெட்ரிக் ஜோ, டெனிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், செம்பியன் மகாதேவி, லலிதா மகேஸ்வரி, யோகேஸ்வரி, ரித்தீஷ் இவர்களுக்காக உலா வரும் பாடல் பாட்டொன்று கேட்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: வளை இதயம் மறந்திடவே.
1: நிறைவேறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம்.

உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர் தரும் தகவல்கள். 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனை குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஏ அருள் தன்வீக், 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள், 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:05 ஜி பூம்பா, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஏ அருள் தன்வீக், 12:55 பன்னிசை தென்னாடுடைய என தொடங்கும் பாடல், பாடியவர் கு சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள், 1:00 தேன்மழை, 1:30 உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு மதுரை வானொலி நிலையம், 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு, 3:00 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 4:00 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மஞ்சக்கொலை உமா மேகம் சீட் கவர்ஸ், நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் நிறுவனங்கள் வழங்கும் வானில் ஒரு வண்ண திருவிழா, நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் நீலக்குடி கடற்கரையில் காற்றாடிவிடும் திருவிழாவின் நேரடி ஒளிபரப்பு, 4:30 காரைக்கால் ஐயங்கார் பேக்கரியின் ஸ்வீட்ஸ், வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்காவின் வானில் ஒரு வண்ண திருவிழா, 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் கலக்கல் நேரம், 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை பட்ட அடி என தொடங்கும் பாடல், பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள், 6:45 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம், வருமானம் தரும் காடை வளர்ப்பு, மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் கே முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம், 8:30 காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது, 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன், நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். கேட்டது நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. காற்றலையில் நாளை, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ஹலோ ஹலோ, இதுதான் இதான் ஒன்று இதான்டா ஒன்று. ஹலோங்கும் போது இங்கே போகணும்.
1: ஹலோ.
0: ஆ, ரெண்டு ரெண்டு தூக்கி விட்டு அங்கே போ.
1: ஹலோ ஹலோ.